நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இன்று சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 30 2026 ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் குரல் ஓசை. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பெயர் இஃது என கூற வேண்டா. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. குரலோசை கேட்டோம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் செல்வன் எஸ் சபரீஷ். 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் ஆகச் சிறந்த அறம், இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகி மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன் மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற கொதிகலன் இயக்குபவர் சீர்காழி கொடைவிலாகம் எம் பாஸ்கர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் ஈஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங்

0: பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். விளம்பரதார நிகழ்ச்சி 5:15 அலையோசை, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஆஸ்திரேலியா துர்கையம்மன் கோவில். 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் இசை தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனையடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Read by Shagun Chopra. President Draupadi Murmu will hold talks with the North Macedonian counterpart Gordana Siljanovska Dafkova in Skopje today. President Murmu is also scheduled to meet Prime Minister Hristijan Mikoski and Speaker of the Assembly Arim Gashi and address the Parliament. She will also address the Indian North Macedonia Business Forum. President Murmu arrived in North Macedonia on a 2-day state visit as part of a 3-nation tour of Moldova, North Macedonia and Romania. She is the first Indian president to visit North Macedonia. The visit reflects the importance India attaches to strengthening bilateral ties with the three countries and its engagement with the wider Eastern European region. Both sides have shown keen interest in deepening economic ties in priority sectors such as agriculture, pharmaceuticals, science and technology, information technology and IT-enabled services. North Macedonia is a landlocked country in southeastern Europe. The Indian community in the country is very small, with most members working in the IT sector, teaching at universities or serving as executives in multinational companies. India condemned the attack on the vessel MV Golden Leo while departing the port of Odessa in Ukraine. The External Affairs Ministry said 4 Indian nationals have tragically lost their lives while one is hospitalized in a critical condition. The ministry said that at the time of the incident, there were 17 crew members on board, including 5 Indian nationals. The ministry has reiterated that targeting commercial shipping and endangering innocent civilian crew members or otherwise impeding freedom of navigation and commerce is deplorable and should be avoided. The ministry said that the Indian mission in Ukraine is closely monitoring the situation as making every effort to extend all possible assistance to those affected. The Government of India extended deepest condolences to the families of the deceased Indian nationals and wished them speedy and full recovery. More than 118 police personnel sustained injuries yesterday when a protest escalated into violence in New Delhi area. The injured include senior officers of the ranks of Special Commissioner of Police, Joint Commissioner of Police, Additional Commissioner and Deputy Commissioner of Police. In a statement, Delhi Police said, during the protest, the protesters displayed unruly, aggressive and violent behaviour and despite repeated warnings and lawful directions, they refused to disperse and violated the prohibitory orders in force. Delhi police said the protesters attacked police personnel, vandalized police and other government vehicles and resorted to violence, posing a serious threat to public order. It said the medico-legal examination of the remaining injured police personnel is underway. The police said during the scuffle, around 60 protesters were also reported to get injured. It said around 70 protesters have been detained and appropriate legal action is being initiated and an FIR is being registered under the relevant provisions

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றை சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம்

0: மனதை திறந்து வைத்துக்கொண்டு அகல கண்களால் பார்க்கப் பழக வேண்டும். அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இங்கு சீருடைய நற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க, விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது. சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பி. சுசிலா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் பண்மலை 100.3 பக்தி மாலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் மலேசிய வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: காற்றலையில் இதுவரை பக்தி மனம் பரப்பி சென்றது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.

0: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை.
4: உழவர்களுக்கு
5: ரேவதியக்கா, ரேவதியக்கா.
6: சித்ரா, வா சித்ரா.
5: அக்கா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு.
6: அதையும் இவ்வளோ இழுக்கிற, என்னன்னு சொல்லு
5: அக்கா.

0: உழவர்களுக்கு.
1: ரேவதி அக்கா, ரேவதி அக்கா.
2: சித்ரா, வா சித்ரா.
1: அக்கா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு.
2: அதையும் இவ்வளோ இழுக்கிற, என்னன்னு சொல்லு.
1: அக்கா, நம்ம பக்கத்து கிராமத்தில் நாட்டுக்கோழி பண்ண ஒன்று வச்சுருக்காங்கல்ல?
2: ஆமாம்.
1: அது வரைக்கும் கொஞ்சம் போகணும், நீங்கள் என் கூட வர முடியுமா?
2: போகலாம், வரேன். அது சரி, நாட்டுக்கோழி வாங்கவா. அதான் உங்கள் வீட்டில் இருக்கே சித்ரா.
1: கோழிலாம் வாங்க இல்லைக்கா. அம்மா கோழி அடை வைக்கிறதுக்கு முட்டை எடுத்து வச்சுருக்காங்கக்கா. போன முறை வச்சப்ப ஒரு 15 முட்டை காணும் வச்சாங்க. ஆனால் அதில் 10 கூட சரியாக பொறிக்கலக்கா. பொறிச்சதும் திடமா இல்லை.
2: சரி, அதுக்கு?
1: அதான் அந்த பண்ணைக்கு போய் முட்டையை எப்படி அடக்காக்க வைக்கிறதுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னாங்க.
2: இதுக்கு எதுக்கு சித்ரா அவ்வளோ தூரம் போகணும்? நானே எத்தனை முறை கோழி வளர்த்து முட்டை அடக்காக்க வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீ இந்த முறை அம்மாட்ட சொல்லி வச்சுப்பாரு. அப்படி பண்ணியும் குஞ்சு பொறிக்கலன்னா கேளு.
1: அட, அப்படியாக்கா? எங்க சொல்லுங்க.
2: சித்ரா, கோழி முட்டையிட்டோன்னு அதை ஒரு நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை சேகரிக்கிறது கூட நம்ம குளிர்சாதன பெட்டியில் சேகரிக்கிறது ரொம்பவே நல்லது. அது 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், அடை வைக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். இப்போ அதுவே நம்ம வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் ஈர மணலில் துணியை போற்றி அது மேலே முட்டைகளையும் வைக்கலாம். அதுவும் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இன்னொரு வழியும் இருக்கு.
1: அது என்ன வழிக்கா?
2: உப்பு சட்டி இருக்கு பாத்தியா, அதுலயும் முட்டையை எடுத்து வச்சோம்னா பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா உப்புல உள்ள ஈரப்பதம் முட்டையை பாதுகாத்துரும். அப்புறம் எந்த முட்டை கோழி குஞ்சு பொறிக்கும், எந்த முட்டை பொறிக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு.
1: என்னக்கா அது?
2: ஒரு பாத்திரத்துல தண்ணியை நிரம்ப வச்சு அதுல முட்டையை போட்டோன்னு வச்சுக்கோயேன். அடியில கெடமட்டமா இருந்துச்சுன்னா அந்த முட்டைலாம் நல்ல முட்டை. மேல மிதந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த முட்டை குஞ்சு பொறிக்கிறதுக்கான ஏதுவான முட்டை இல்லைன்னு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கும், அடை வைக்கிறதுக்கு முட்டையை காஞ்ச வைக்கோல், அப்படி இல்லைன்னா உமி மேலதான் வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை விட ஒரு சிறந்த வழி என்னன்னா, லேசாக ஈரமாக இருக்கிற மணல் மேலே வச்சோம்னு வச்சுக்கோ, ஏன் குஞ்சு பொறிக்கிற தன்மை அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேனு ஒட்டுண்ணிலாம் இருக்கு பாரு, அதோட தாக்கமும் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமா?
1: என்னக்கா?
2: பொதுவாக ஒரு கோழி முதல்ல இடுற 2 முட்டையும் அதே மாதிரி கடைசியாக விடுற முட்டையும் அடகாக்கிறதுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு குஞ்சு பொறிக்கிற தன்மை ரொம்ப குறைவாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா?
1: சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.
2: முட்டையை அடவுக்காக்க வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்கு பத்தியா, அது கூட சேர்த்து துளசியில சாறு இருக்கு பாரு, அதையும் தண்ணியில கலந்து முட்டையை முக்கி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோயேன், கரு கலையாம முட்டை நல்லா பொறிக்குமா.
1: அட, இப்படியெல்லாம் வேற வழி இருக்காக்கா?
2: ஆமா சித்ரா, இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அடகாக்கிறதுக்கு 12 முட்டைக்கு மேல வைக்க கூடாது.
1: ஓ, அப்படின்னா போன முறை 15 முட்டை வச்சது தப்போ?
2: இருக்கலாமா. ஏன்னா அதிகமாக நம்ம முட்டையை வச்சோம்னா கோழியோட உடல் வெப்பம் முட்டைக்கு சரியான முறையில் கிடைக்காது. அதனால குஞ்சு பொறிக்கிற திறன் பாதிச்சிரும்.
1: அக்கா, எனக்கு இன்னொரு சந்தேகம். அம்மா எப்பவுமே இது மாதிரி முட்டையை வைக்கும் போது அதில் மிளகாலாம் போட்டு வைக்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்குக்கா?
2: எப்போதுமே முட்டை அடக்காக்க வைக்கும்போது காஞ்ச மிளகாய்களை முட்டையோட பக்கத்திலே வைக்கணும். ஒட்டுண்ணியெல்லாம் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் கோழியை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகாயை போட்டு வைக்கிறது. அது கூடவே 2 துண்டு அடுப்பு கறியும் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது.
1: சரிங்கக்கா, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அம்மா கிட்ட கண்டிப்பா
0: சொல்லிடுறேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
4: ஒஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
3: இணைந்திருக்கிறோம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல்ல

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
6: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
3: தஞ்சை உழவன்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
7: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
8: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: பூமெக்ஸ்
9: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறார் பாரதி. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம். ஒரு இளைஞன் ஞானி ஒருவரிடம், நான் எத்தனையோ முயற்சிகளும் தொழில்களும் செய்தும் என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை. இப்போதெல்லாம் எதை செய்ய நினைத்தாலும் தோற்றுவிடுவோமோ என்ற பயமே முதலில் வருகிறது. மீறி நான் ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்தாலும் அது தோல்வியையே தழுவுகிறேன். எனக்கு நல்ல தீர்வு ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, 2 நாட்களுக்கு நீ குதிரையை பற்றி நினைக்கவே கூடாது, 2 நாட்கள் கழித்து என்னை வந்து பார் என்றார். இளைஞருக்கோ எதுவுமே புரியவில்லை. எதற்காக குதிரையை பற்றி நினைக்கக்கூடாது? குதிரைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏதாவது குதிரைக்கு தீங்கு விளைவித்திருப்பேனோ என்றெல்லாம் பலவாறு யோசித்தவாறே வீட்டுக்கு சென்றான். இரவு உணவு சாப்பிடும் போது கொல்லைப்புறத்தில் குதிரை ஒன்று கனைக்கும் சத்தம் கேட்டது. அவனிடத்தில் குதிரையே இல்லை. இரவு தூக்கத்தில் நிறைய குதிரைகள் அவனை சூழ்ந்து இருந்தன. காலையில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டுக்கொண்டே கண்விழித்தான். 2 நாட்களாக அவன் குதிரைகளோடையே பயணித்தான். 2 நாட்கள் கழித்து ஞானியிடம் சென்ற அவன், என்னால் குதிரைகளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் குதிரைகள் என்னை துரத்தி வருகின்றன. அந்த குதிரைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுவே உன்னை வந்தடையும். குதிரையை பற்றி நினைக்கக்கூடாது என்பதற்காக குதிரையையே எப்போதும் நினைத்தாய். அதுபோலவே தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக தோல்வியை பற்றியே எப்போதும் நினைத்தாய். அதுவே உன்னை வந்தடைந்தது. நன்மையை பற்றி நினைத்தால் நன்மையை பெறுவாய் என்றார். தத்துவ ஞானி சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் வெற்றிக்கான சூத்திரம் என்ன என்று கேட்டார். அவர் அருகில் இருந்த குளத்தில் அந்த மாணவனை தள்ளிவிட்டார். அவரே சிறிது நேரம் கழித்து நீச்சல் தெரியாத அந்த மாணவனை காப்பாற்றி கரை சேர்த்து நீரில் மூழ்கி கொண்டிருந்த போது நீ எதையெல்லாம் நினைத்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன், நான் உயிர் பிழைப்பது ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தேன் என்றார். சாக்ரட்டிஸ் சிரித்து கொண்டே கூறினாராம், வெற்றியை பற்றி நினைத்து கொண்டிருப்பது ஒன்றே வெற்றி பெற முதல் வழி என்றாராம். ஈர்ப்பு விதிப்படி நாம் எதை சிந்திக்கிறோமோ அதற்கேற்ற நிகழ்வுகளையும் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் அனுப்பும். நேர்மறையான எண்ணங்களால் நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகின்றன, அவை செயல்களாக மாறுகின்றன. அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர். ஜன்னல் கம்பிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அப்படித்தான் எப்போதும் எதிர்மறையாக சிந்திப்பதும். எண்ணங்களை அழகாக்குங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
9: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ்

0: உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
1: பூமெக்ஸ்
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேரு சுரேஷ், நாங்க குளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நில இருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை

0: வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்களின் கேட்கலாம், காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன? எந்த ஊர் உங்களுக்கு?
8: காரைக்கால்.
7: என்ன சொல்ற படிக்கிறீங்க?
8: பஸ் ஸ்டாண்டர்ட்.
7: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: எடுக்காதே.
7: எங்க சொல்லுங்களே.
8: உணவே எடுத்துரும், உண்ணாமே வைத்துரும். அது என்ன? கரடி. வெள்ளையா வெள்ளை குடும், விழுந்தா சல்லிக்கடும். அது என்ன? முட்டை. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிழித்தின்னும் பழம் எதுவான்? அது என்ன? கோவை பழம். தட்டு வெள்ளை தட்டு, தகத்தகளுக்கும் வெள்ளி தட்டு. அது என்ன? நிலா. 1000 அடை உண்டு, அனைத்திலும் இனிப்பு உண்டு. அது என்ன? தேன் கூடு. தலைக்கில் கண் வைப்பு இருப்பவன் இவன் மட்டும்தான். அவன் யார்? நொங்கு. அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? பந்து. மலையில் பிரிந்து வெயில காயுது. அது என்ன? காளான். பாலிலே புழு நெளியுது. அது என்ன? சேமியா பாயாசம். விற்காத கல்லு. அது என்ன? விக்கல். உடம்பு எல்லாம் சிவப்பு, அது குடுவி பச்சை. அது என்ன? தக்காளி. செய்து வர பின்னை மணி ஓசை மறுமுன்னை. அது என்ன? தொலைபேசி. கால்கள் இல்லை ஆனா ஓடுவேன். நான் யார்? தண்ணீர். பகலில் மறந்து இதுவில் வருவேன். நான் யார்? நிலா. கண்கள் உண்டு ஆனா பார்க்க முடியாது. நான் யார்? உருளை கிழங்கு. வெள்ளை மாளிகையே மஞ்சள் ராஜா. அது என்ன?
7: சுப்பிர விடுக்கத்தை சொன்னீங்களே, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: போலீஸ்.
7: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: பொதுமக்களுக்கு நல்லது செய்வேன்.
7: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: நன்றி.
5: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
6: இளம் காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் டிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
8: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம். வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
8: காரைக்கால்.
10: வணக்கம் நேயர்களே.
11: இனிய காலை பொழுதொன்று இன்பம் அளிக்க மலர்ந்திருக்கிறது உனது வாசலில். நீ வென்றெடுக்கவே இந்த உலகம் எனும் வெற்றி கடல் எதிரலைகளை தோற்கடித்து முத்துக்களை உனதாக்கி முன்னேற்றத்தை உன் வழியாக்குங்கள் என்று கூறி இந்த இனிய காலை வேளையில் தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புன்னகையுடன் தொடங்குங்கள், பூக்களாக மலரட்டும்.

0: மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
1: உன் இதய துடிப்போடு என் பெயரும் கலந்திட நம் காதலும் அழகாக மலர்ந்த

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: பாறையின் நெடுக்கில் வேர்விட்ட கொடியாய் நீ என் நெஞ்சில் முளைத்து விட்டாய் என்னவர்

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
0: பார்த்த நொடியே கண்ணுக்குள் ஓவியமானாய், காத்திருக்கு விழிகளும் உன்னுடன் சேர்ந்து காவியம் பாட.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: PSR டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுமித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோக்ளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் இராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய

0: மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவரசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அணையுங்கள். 95008-89-17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
12: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
13: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
16: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
19: முகத்தில்
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
20: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
21: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
22: உங்கள் கடை காரைக்கால்.
23: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
24: ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுகிட்டு போங்கன்னார். சார், இதை பத்திரமா கொண்டு போகிறேன், கவலையே வேணாம்.

0: ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கலை, என்னோடய சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விட்றது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே, ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புகிறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ன்றாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவை தான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன். அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குகிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேறு ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. புலந்த காலையில் மலரும் புன்னகையோடு இனி கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும்.

0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. புலந்த காலையில் மலரும் புன்னகையோடு இனிக்கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களே, பிரியமான வேலை ஒருபோதும் கஷ்டமானதல்ல என்ற ஹென்றி ஃபோர்டு அவர்களின் சிந்தனையோடு காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜூலை 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 24/7/2026 வெள்ளி அன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை கூறி பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார். மற்றொரு அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பிற வாரியங்களுடன் இணைந்து தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களை பதிவு செய்வது, நலத்திட்டங்களை பெற விண்ணப்பங்களை பெறுவது, திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சிறப்பு முகாம்கள் கீழ்கண்ட நாட்களில் காலை 10 மணி முதல் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் இம்மாவட்டத்தில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களில் விடுபட்ட மற்றும் புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பணியாளர் அடையாள அட்டை அல்லது பணிச்சான்று மற்றும் புகைப்படம் ஆகிய அசல் மற்றும் நகல் ஆவணங்களுடன் 25/7/2026 அன்று திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும், 1/8/2026 அன்று கூத்தாநல்லூர் மற்றும் குடவாசல் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், 8/8/2026 அன்று நன்னிலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மற்றும் 16/8/2026 மன்னார்குடி, வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் காலை 10 மணி முதல் நடைபெறவுள்ள சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து நலத்திட்டங்கள் பெற்று பயன்பெறலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் கடந்த 2009 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் ஆக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நலத்திட்ட உதவிகள் பெற முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது நிறைவு பெறாதவர்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் மதராசாக்களிலும் பணிபுரியும் ஆலிம்கள், ஃபேஷ் இமாம், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மோதினர்கள், தைக்காக்கள், ஆஷர்கான்கள் மற்றும் முஸ்லிம் அனாதை இல்லங்கள், ஈகிய நிறுவனங்களில் பணிபுரியும் முஜாவர் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். மேற்படி நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகளை பெறுதல் எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி www.uwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களை அறிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார். திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் நேரம்.

0: 7:45.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: திருவாரூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: காலைக்காம்போவில் சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கை மடம் அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ பராபவ வருட பிரம்மோற்சவத்தில் காலை வெண்ணெய்த்தாழி புறப்பாடு. பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொன்ன காளியம்மன் திருக்கோவில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று காலை 6 மணிக்கு அபிஷேக ஆராதனை, மாலை சிறப்பு ஆராதனை. காலைக்காம்போ நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வியாண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய முப்படை வீரர் வாரியம் இணையத்தில் KSB வெப்சைட், பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், PMSSS, ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படை வீரர் நலநிதியின் கல்வி உதவித்தொகை, RMEWF கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இவ்விரண்டு திட்டத்திலும் கல்வி உதவித்தொகை பெற தகுதியில்லாத மற்றும் நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் மூலம் கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும். அவ்வாறு இவ்வலுவலகம் மூலம் கல்வி உதவித்தொகை கோருவோருக்கு தொகுப்பு நிதியின் பின்வரும் புதிய நடைமுறைகள் முன்னாள் படைவீரர் நல இயக்கத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறார்கள் அந்தந்த கல்வி ஆண்டிலேயே கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க வேண்டும். ஏனைய படிப்புகளுக்கு கலை மற்றும் அறிவியல், தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஒவ்வொரு கல்வி ஆண்டு ஆரம்பித்தும் முந்தைய கல்வி ஆண்டில் பயின்ற படிப்புக்கு கல்வி உதவித்தொகை கோரி ஜூன் 1 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே இணையதளம் மூலம் போனஃபைட் சர்டிஃபிகேட் மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் போது அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி பெறாத பாடங்கள் ஏதேனும் இருப்பின் அதனையும் இறுதி ஆண்டில் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சான்றுடன் விண்ணப்பிக்க வேண்டும். நவம்பர் 30ஆம் தேதிக்கு பின்னர் இணையதளம் மற்றும் நேரடியாகவும் விண்ணப்பித்திட இயலாது. இது குறித்து மேலும் விவரங்கள் அறிய திருவாரூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ 043366 என்ற முன்னிணைப்பு எண் 290080 தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார். இது காரைக்கால் பன்மலை 100.3 காலை காம்போ.

நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடம் நிரப்புவதற்கு மாதம் ரூபாய் 27,804 தொகுப்பூதியத்தில் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம் அல்லது மேற்கண்ட படிப்புகளில் இளங்கலை பட்டத்துடன் திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சியில் செயல்பாடுகள், கண்காணிப்பு மேற்பார்வை ஆகியவற்றில் 2 வருட பணி அனுபவத்துடன் கணினி அறிவு பெற்ற 42 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. இதற்காக விண்ணப்பங்களை www.nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 209, 2ம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் என்ற முகவரிக்கு 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 4365 இணைப்பு எண், 253-18 என் மீண்டும் 4365-253-18 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

0: இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய காலை காப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.

0: நேயர்களை நீ கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புது டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். விவேகமற்ற தர்க்கங்கள் நிறைய நேரத்தில் நடக்கும். அது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள வந்து சில நேரத்துல முட்டாளா கூட ஆக்கிடும். ஸோ ஒரு மேலை நாட்டு மாணவன் வந்து ஒரு குரு கிட்ட வந்து வில்லுவத்தை கத்துக்கிறதுக்காக வந்தான். வில்லுவத்தை கத்துக்கிறதுக்கு வந்தவன் என்ன பண்றான், அவர்கிட்ட வந்து வில்லுவத்தை கத்துக்கணும்ன்றான். சரி, அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ நல்லா வில்லுவத்தை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேங்கிறத நல்லா ஆழமா கவனிக்கணும், கவனிச்சு அதுக்கப்புறமேல நீ கத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்ப வந்து எப்படி குறி வைக்கிறேன் அப்படிங்கறத பாரு அப்படின்றாரு. அவனும் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட பொறுமை இல்லை. கொஞ்ச நேரம் பாக்குறான், அவனை திரும்பி பாக்குறான். உடனே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் குருவே நான் கத்துக்கிட்டேன், எப்படி எய்ம் பண்ணணும் கத்துக்கிட்டேன், எனக்கு அம்ப தெரியும் அப்படின்றான். குருகிட்ட மகிழ்ச்சியா சொன்னோன்னே குரு என்ன பண்றாரு, சரி இப்போ ஒரு வில்ல வந்து விட்டுப்பாரு அப்படின்றாரு. எடுத்து வில்ல செட் பண்றான். செட் பண்ண உடனே சொன்னாரு, நீ வச்ச குறி தப்பு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே திகைச்சு போனான். இப்படி நாட்கள் ஓடிட்டே இருக்கு. அவன் என்ன தப்பு பண்றானே அவனுக்கு புரியவே இல்லை. ஆனா வந்து பயிற்சி காலம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ரொம்ப கோபமாயி குருகிட்ட சொன்னான், நான் கிளம்பி போறேன் அப்படின்றான். சரிப்பா, போறதுக்கு முன்னாடி நான் எப்படி வில்லு விடுறேங்கிறத பாத்துட்டு போ, மூட்டை முடிச்சுலாம் கீழே வச்சுட்டு வேடிக்கை பாரு அப்படின்னாரு. அவரு அம்பு எறிகிறத பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேயிருந்து வந்து, குருவே மன்னிச்சிருங்க, நான் ஒரே ஒற்றுப்பு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி குறி வச்சு காட்டுறேன் அப்படின்றா. அப்படி வந்து வச்ச உடனே குரு சொன்னாரு, நீ வில்லுவத்தை கத்துக்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து குறிய அப்படி வச்ச வேத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க, நான் எதுவுமே அடிக்கவே இல்லையேன்னு சொன்னோடனே ரொம்ப அழகா அந்த குரு சொன்னாரு, நீ வந்து இலக்க கரெக்டா அம்ப எழுதுறதுக்கு நீ குறி வச்சுட்டு அப்படின்னாலே நீட்டா அது ரீச் ஆயிடும். ரொம்ப தெளிவான மனசோட குறி வைக்கணும், அதுதான் வில்வித்தையில அவருடைய கலை. மனசு அங்க எங்கன்னு வச்சுக்கிட்டு நீ குறி வச்ச அப்படின்னா உன்னுடைய கை தடுமாறும், அந்த குறி வந்து மாறி போய் சேர்ந்துடும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வந்து உள்ள அழுத்தம், இன்னொன்னு வெளி அழுத்தம். இந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க, உள்ள அழுத்தம், அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய அபிப்பிராயம், இதெல்லாம் உள்ளடக்கியது தான் உள் மன அழுத்தம். இப்படிதான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வெளி அழுத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தவறான தேக பயிற்சி, தவறான முறையில சுவாசிக்கிறது, தவறான முறையில உணவு உட்கொள்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்பழக்கம். அப்ப நம்ம மனசை கட்டுப்பாட்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு இலக்கை சரியா செட் பண்ண முடியும். மனசை தெளிவா வச்சிருக்கணும். குழம்பிய குட்டை மாதிரி மனசை வச்சுக்காம ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அதாவது எப்படி தெளிவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரம்ல வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கு. அதுல வந்து ஒரு கோல்டு காயின் போட்டாங்க. அந்த தண்ணியில வந்து கொஞ்சம் சேரும் சகதியும் கலந்துட்டாங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள இருக்கிற கோல்டு காயினை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தண்ணீரை கீழே கொட்ட கூடாது, ஆனா கோல்டு காயின் எடுக்கணும்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றாங்க, யாரோ என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, நல்ல தண்ணியை அந்த ட்ரம்ல ஊத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த உள்ள இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி டைலூட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம்

0: ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அந்த ட்ரம்ல இருக்கிற எல்லா தண்ணியுமே நல்ல தண்ணியா மாறிடுச்சு. அந்த உள்ள இருக்கிற கோல்டு காயின் பல பலன்னு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம மனசுக்குள்ள நல்ல தண்ணி விட்டு கழுவுற மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை மனசுக்குள்ள போட்டு நீங்க கழுவிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வந்து நல்ல எண்ணம் நல்ல மதிப்பு உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல பேர் வாங்கி வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97-15-16-72-82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நீர்களே, சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நீங்களே பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த காலை நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே
6: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும்
0: கேட்டீங்களா அப்படின்னா

0: அதுக்காக
1: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் பாடலாம் மாட்டேன். நீங்க கேட்க போற பாட்டை கொடுக்கத்தான் நம்ம லைவ் ஸ்டுடியோல காத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை நிறைய மனசுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கா, அந்த ஆசையெல்லாம் இப்போ நான் சொல்ல போற இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களை விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. எந்த எண்கள் அப்படின்னா 04638231 இந்த எண்ணிலும், அல்லது 04368299408 இந்த எண்ணிலும், அல்லது 04368299580 இந்த எண்களில் அழைங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம துளி உரும்பட நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன், என்ன அப்படின்னா, மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது?

0: கேட்டிருக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் பண்புடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த ஃபேஸ்புக் அவருடைய போஸ்டருக்கு கீழே போய் சொல்லுங்க.
1: சொல்லாதே சொல்ல சொல்லாதே.
0: யாருங்க இது? ஓ, பாட்டு ஓடுதா? கண்டிப்பா அது பாட்டுங்க. கண்டிப்பா நீங்க போய் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய காரைக்கால் பண்புடைய முகநூல் பக்கத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்க.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: நிகழ்ச்சி துள்ளி துள்ளி வருது பாட்டு, இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்களோட உங்க ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள்.

0: 8:15.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888911.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
7: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை போமேக்ஸ்.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய போமேக்ஸ். வான் அலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சொல்லி வரும் பாட நிகழ்ச்சிக்காக பாடல்களை கேட்டே இருக்கிறாங்க நம்ம நேர்களாம். சரி, அடுத்தடுத்த நேர்கள் என்னென்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத தொடக்கமா வர எந்த நேரத்தை கேட்டுக்கலாம்? யார் வணக்கம்?
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: சேப்பர் மன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சரவணா கமலேஷ்.
9: பேட்டப்படத்துல இருந்து சார்.
0: கொடுத்துடலாம், கேட்கலாமா?
9: கேட்கலாம்.
0: நன்றி.

0: காரைக்கால் பண்பலையின் பேச்சு டெல்டா மக்களின் மூச்சு. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று காலை 9 நலமாய் வாழ நிகழ்ச்சியில
8: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: பூஞ்சை தொட்டால் ஏற்படும் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்று காலை 9 நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நீங்களே உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது துள்ளி வரும் பாட்டு, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க துள்ளி துள்ளி வந்திருக்கிறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் ஹமீத் ராஜா சார். நல்லா இருக்கா சார்?
0: சூப்பரா இருக்கும் சாகுல் ஹமீத் ராஜா போலவே. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
9: எனக்கு நல்ல ஒரு துளான பாட்டு சார், RRR படத்துல இருந்து நாட்டுக்கூத்து பாட்டு சார்.
0: RRR படத்துல இருந்து ஏதோ நீங்க கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு கேளுங்க. நன்றி.
9: நன்றி சார்.
0: நன்றி.

வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:26.

0: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நீங்கள் தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்கால் பண்ணுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் துளி விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன், மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்ட்டு. உங்களுடைய அந்த பதிவில் காரைக்கால் பண்ணுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்டுக்கும் கீழே போய் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவுகளை பதிவு பண்ணுங்க. பாட்டு கேட்க இதோ வந்திருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: தில்லையாடியிலிருந்து செந்தாமரை பேசுறேங்க சார்.
3: சொல்லுங்கம்மா, செந்தாமரை தில்லையாடியிலிருந்து
4: மதராசி படத்துல இருந்து தங்கப்பூ போடுங்க சார்.
3: வந்துகிட்டே இருக்குமா, கேளுங்க.
4: நன்றிங்க சார்.
3: நன்றி நன்றி.

0: துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் FM 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 ஸ்டேடியம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறீங்க இது. வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தகவலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: நீங்களே கேட்டாலே பரவசம். இது நம் காரைக்கால் பண்மலை 100.3. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இணைகிஷனை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தரப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு நம்ம கேட்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர்.
4: சொல்லுங்க பாஸ்கர், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
7: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் எனக்காக பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து ராட்சச மாமனே என்கிற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
4: ரொம்ப பொறுமை பேசுறீங்க, நன்றி. இதோ பாட்டு வருது கேட்கலாம்.

0: இங்கே கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களுக்கு கரைகால் பேசா தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பேசா தங்க மாளிகை காரைக்கால். செல்லு பாரதி கேட்ட அந்த பாட்டு கொடுத்துடலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துளி உரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க செல்வ பாரதி.
2: ஆடுகளம் படத்திலிருந்து அடி ஆத்தே ஆத்தே என்ற பாடல் சார்.
1: சரி, ஆத்தே ஆத்தே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி. ஆனா அதுக்கு முன்னாடி, திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:40.
3: புதுச்சேரி மாநில மக்களை மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917. திருவாரூர்.

0: இருக்கிறதுல நேரம் போகிறதே தெரியல இல்லையா? நேரத்தையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம். திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காரைக்கால் பண்பலையில் வாரத்தில் 2 நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி உங்கள் ஊருக்கே வருவோம் இல்லையா. இன்றைக்கி என்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்றீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஊராச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்துக்கு தான் போக போறோம். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி பகுதி நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: நீங்களே துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நடராஜன் பேசுறேன்.
6: நீங்களே நம்ம காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த போஸ்டரும் போட்டிருந்தோம். அதுக்கான விடையை நம்ம நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் மூங்கில் உற்பத்தியில், அதாவது நம்ம இந்திய மாநிலத்தில் மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இந்தியாவில் மூங்கில் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குதுங்க அசாம் மாநிலம். அசாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மொத்த மூங்கில் உற்பத்தியில் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே சேர்த்து 45% அதிகமான பங்களிப்பை அது வழங்குகிறாங்க. இதுக்கான விடையை நம்ம நேர்கள் நிறைய நேர்கள் சரியான விடையை தான் கொடுத்துருக்குறாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பேரளம் சந்தோஷ்குமார், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பூவம் குபீர், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், இரவாஞ்சலி கலாவதி ராஜ்மோகன், திருபுவனம் நந்தினி சுரேஷ், தேவனூர் ஜோதிலட்சுமி, கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், சென்னை பிரமிளா தமிழ்செல்வன், ஐயாவடி அசோக்ராஜ், திருபுவனம் செயாஸ்ரீ ஹரீஷ் வனஜா, நாகூர் முகமது சாதிக் முகமது யூசுப், மேலவாஞ்சூர் சம்சுதீன், நனிலம் அம்பலவாணன்,

0: சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, புதுத்துறை செல்வகுமார், காரைக்கால் பிரகாஷ், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், குவைத் நாட்டிலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அரியலூர் வீரதுரை, எஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் தீபா, வைஷ்ணவி பிரபாகினி, சிவபாலன், இரவஞ்சரி ஷாகுல் ஹமீத், உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, டீரப்பட்டினம் நளினி சங்கர், ஆண்டிமடம் சுதீஷ் சுப்பிதா, நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, கும்பகோணம் குமரன், மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தடுதலிருந்து, மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ், முக்கரும்பூர் ஆனந்த், காரைக்கால் தலைதர் பத்மாவதி ஸ்ரீதர், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், விருத்தாச்சலம் அரசகுழி ஜான், பூக்கடை கண்ணன் சந்தியா வடக்கு பால்பனைச்சேரியிலிருந்து, வளங்கிமான் ஆட்டோதுரை, காரைக்கால் தனுஷா, திருமலசானம் வீரசுந்தரி, திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார், சரவணன் கோமல்லிருந்து, அலிநகர் மகாதேவன், அனப்பன்பேட்டை ஜோதி, காரைக்கால் நளினி, தாணிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், வளத்தாமங்கலம் சம்பந்தம், மல்லியம் ரவி, ஜெயங்கொண்டம் கனாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன், கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா யுகபாரதி பிரசன்னா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ்நகரிலிருந்து, அரியலூர் மாவட்டம் ஆணிமடம் பாஸ்கர், அதம்பார் கலைச்செல்வி, மதுரை சோமசுந்தரம், திருவூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நாகை குமரன், சங்கர் வாரியங்காவல் அப்படின்ற ஊரிலிருந்து, செந்தில்கண்ணன் பேரலம் மலேசியா நாட்டிலிருந்து, இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், நாகை பாபு, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயக்கோட்டை செலின் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபுதி கீர்த்திராஜன், தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலிருந்து, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மிர்சிராணி, காரைக்கால் அக்கரைவட்டம் உஷா, புவனகிரி சுமதி பாபு, மேட்டுப்பாளையம் நாகராஜன், ரைக்கி ராமதாஸ் மங்கைநல்லூர் அப்படின்ற ஊர்லேருந்து, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், நாகூர் ஏஜயம் முகமது ஜலீல், நச்சுப்பிள்ளை குடும்பத்தார் நிறைவிலிருந்து, அவரிக்காடு வித்யா வீரமணி. கிட்டத்தட்ட நான் கேட்ட அந்த மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கரெக்டான விடைகளை கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 89 நேயர்கள் கொடுத்துருந்தாங்க. இப்படியே கொடுத்து நம் காரைக்கால் பண்பலையின் நேர்களுக்கு பாராட்டுக்கள் பல பல. நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் இன்று ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் கோவில். கேட்க காத்திருங்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்று மாலை 5:30. அந்த நேயர் கேட்ட பாட்டு இதோ.

இதுல அடுத்தடுத்து நீங்க கேட்க போறீங்க அது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நான் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாளும் ஆர்ஜே வி லாவண்யாவும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். எங்க மனசுக்குள்ளார இல்லைங்க, காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர்ல அந்த கேள்வியை போட்டிருக்கிறோம். இன்னும் பார்க்கலையா, போய் பாருங்களேன். என்ன கேள்வி அப்படின்னா, அப்பாடா நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. அப்பாடா நான் தப்பித்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சது எப்போ? அப்பாடா நான் தப்பித்தேன் என்ன நீங்க நினைத்தது எப்போது அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்காக சீரியஸாக டைப் பண்ணிடாதீங்க. உண்மையில் நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்போடா இதுலேருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணுங்கள் காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற போஸ்டருக்கும் கீழே. நீங்களே சந்தோஷமாக ஜாலியாக சூப்பராக கேட்டு ரசிச்சிங்க. பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க.

0: தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
2: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
7: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்டு CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17
12: நேயர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
13: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை,
14: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
12: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள். சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
15: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
16: அடுதா, தார்ப்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
15: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
16: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
17: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள்.
18: டாக்டர், இந்த விட்லிகோ எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? இதுக்கு மெடிசன்ஸ் எடுத்து இதை சரி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
19: இது வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். ஒரு வருடத்துலேருந்து 3 வருடம் கூட ஆகலாம் அந்த வெள்ளைத்தேமல் முழுமையாக மாறுறதுக்கு. ஒரு சிலர் நம்மளே பார்த்துருப்போம், வெளியே உடம்பு ஃபுல்லாகவே வைட்டாக மாறி இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப கடினம் தான் திரும்ப ஃபுல்லாக கலர் மாற வைக்கிறதுக்கு.
18: ஓகே டாக்டர், இது வந்து பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
19: எல்லா விட்லிகோவும் பரம்பரையாக வரக்கூடியது இல்லை, ஒரு சிலது ஆனால் பரம்பரையாக வரலாம்.
18: டாக்டர், இந்த விட்லிகோ அப்படின்றது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால தான் வருது அப்படின்னு சொன்னீங்க. இது உணவு மூலமாக ஏதாவது சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது எதனால் நடக்குது டாக்டர்?
19: இது வந்து ஆட்டோ இம்யூன்ங்கிறது வந்து தன்னாலே வர ஒரு நோய் தான். அதை வந்து எதுவும் ட்ரிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலரோட அலர்ஜி செல்ஸே வந்து தப்பான முறையில் தான் வேலை செய்யும். அது நம்மளால் எதனாலன்னு கணிக்க முடியாது சயின்டிஸ்ட்னால. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காக வரலாம் அந்த தவறான இம்யூனிட்டி. உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய காரணங்கள் எதுவும் கிடையாது, தன்னால் வர்றது தான். அது
18: நமக்கு ஒரு தொற்று வந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து வீட்டிலே கை வைத்தியங்கள்லாம் நிறைய செய்வாங்க அந்த காலத்தில். இப்போலாம் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்களா டாக்டர்? உங்ககிட்ட அந்த மாதிரி வராங்களா, வீட்டிலேயே கை வைத்தியம் செஞ்சு அதனால் வந்து அந்த பிரச்சனையை அதிகமாகி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வராங்களா?
19: நிறைய பேர் வராங்க. என்ன பிரச்சனைனா கை வைத்தியம்ங்கிறது நம்ம வந்து நினச்சிட்டு நினச்சிருக்கோம் வீட்டில் வைத்தியம் செய்யும் போது அது சைட் எஃபெக்ட் இல்லாத அந்த மாதிரி நினச்சிட்ருக்கோம். அப்படி கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு யூஸ்வலாக என்ன அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த மஞ்சள் பூண்டு தேய்க்கிறது, வெங்காயம் தேய்க்கிறது, அந்த மாதிரி தேய்ச்சி கொப்பளிச்சு போய் தோல் வெந்து போய் வர நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம்.

0: திரும்ப அதை வைத்தியம் பண்ணுறது, திரும்ப அதை சரி செஞ்சு அதுக்கு மேலே நம்ம பூஞ்சை காளான் வைத்தியம் வேறு பண்ணணும். ஸோ அது வந்து இன்னும் கடினமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான வைத்தியங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: டாக்டர், நிகழ்ச்சி நிறைவாக சொல்லுங்கள், ஒருத்தவங்களுக்கு இந்த வெயில்னால் எந்த தோல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வந்து கையாளணும்?
0: கண்டிப்பாக வெயில் காலங்களில் காத்தோட்டமான காட்டன் உடைகளை அணிஞ்சிக்கணும், இறுக்கமான உடைகள் தவிர்த்துக்கணும், ரெண்டு வேளை குளிக்கணும், ரொம்ப வியர்வையோட வேலை செய்யக்கூடாது. வியர்வை ரொம்ப சுரக்குது அப்படின்னா ஒரு காட்டன் துணி வச்சு ஒத்தி எடுத்துடணும் வியர்வையை. வியர்வை நம்ம தோல்லையே தங்கும் பொழுதுதான் பல வியாதிகள் வரும். வியர்வையை ஒத்தி எடுத்துடணும் காட்டன் துணி வச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளேயும் தண்ணி நிறைய குடிக்கணும் டிஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. விட்டமின் சி உள்ள உணவுகள் நிறையா எடுத்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் அந்த மாதிரியான உணவுகள் நிறையா எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்ம தோல் பாதுகாப்புக்கு சன்ஸ்கிரீன் உபயோகிக்கலாம். ரொம்ப வெயில் உள்ள இடங்களில் போகும்பொழுது கோடை பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி சிம்பிளான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் இந்த பூஞ்சையினால் வரக்கூடிய தோல் வியாதிகள்லாம் என்ன இருக்குது, அதை எப்படி வராமல் தடுத்துக்கலாம், வந்துட்டால் என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, இப்படி பல விஷயங்களை சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி,
2: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி. சுத்தம், சுவை, நம்பிக்கை. நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட 100% சுத்தமான தேங்காய் எண்ணெய். நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி.

0: யாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளையல் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு சூப்பரா ஒரு கேள்வி சொல்லியிருந்தீங்க, என்ன கேள்வி சொல்லுங்க?
6: அதாவது வந்து அப்பாடா நான் தப்பித்தேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சதே எப்போது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த போஸ்டர்லேயும் போட்டிருக்கிறோம், காரைக்கால் பண்பலியுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. நிறைய நேரில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் சில நேரத்தில் சில நகைச்சுவையான சம்பவங்களும் சில பேர் சோகத்தை பிரீதமான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. எது என்ன ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, திடீர்னு நம்ம நண்பர்களோட ஊரோட ஒதுக்குப்புறத்தில் உட்காந்து, இப்போ குளத்தங்கரையில் ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா, சிமெண்ட் இந்த கட்டம் இருக்கும், அதில் உட்காந்து ஜாலியாக அட்டடிச்சிட்டு இருப்போம். நம்ம யாராவது ஓட்டுவாங்க, நம்மளுடைய ரகசியங்கள்லாம் பேசிட்டு இருப்போம். அப்ப நம்ம சைட்ல நம்ம அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ யாராவது முடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் பண்றப்ப, பாடா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு
5: நினைப்போம்
6: இல்லையா. ஆமா, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்றதுதான் அந்த கேள்விக்கான.
5: அதே மாதிரி கூட நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர் வந்து நம்மள ஹோம்ஒர்க் கொடுத்து எல்லாரும் நோட்டு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமா கணித பாட டீச்சர் தான் அந்த ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றது, செய்யலனாலும் பரவாயில்ல, போய் முன்னாடி கீழே வச்சிட வேண்டியது. அப்ப மேல வரவங்க மேல அடிக்கிடுவாங்க, 50 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அடிக்கி வச்சிருவாங்க. அப்ப மேல இருந்து அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளது அடியில போயிருமா? அப்போ அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா, அப்படா இன்னைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாம் நீங்க.
6: இல்ல உண்மைதான், உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரியே ஆசிரியர் நினைச்சிட்டாரு. எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஸ்கூல்ல. என்ன அப்படின்னா, அப்படியே அந்த நோட்டை கீழே வச்சிட்டோம் அப்படின்னா மேல அடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்படியே வந்து தலைகீழே எடுத்து மாத்துவாரு.
5: அதுவும் நடந்திருக்கு
6: இல்லையா.
5: அப்ப நல்லா வாங்கிக்கலாம்,
6: வாங்கி கட்டிக்கலாம். நிறைய நேர்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடக்கமா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இப்பவும் தப்பிச்சுட்டேன் சொல்றேன் சார். தினமும் காலையில 5:30 வெளியில போனேன் அப்படின்னா, நண்பர்கள்ட்ட பேசிட்டு திரும்புறதுக்கு வீட்டுக்கு 10:30 தான் வருவேன், வந்து திட்டு வாங்குவேன். ஆனா காரைக்கால் பண்பலையில நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து காலையில வெளியில டீ சாப்பிட உடனே சாப்பிட உடனே வீட்டுக்கு வந்துருவேன், நண்பர்கள் கூட காலையில பேசுவதை நான் தவித்துட்டேன், இப்பனவும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. எனக்கு புரியல, காலையில 5:30 வெளியில போயிட்டு ஆனா வீட்டுக்கு காலையில 10:30 அப்படின்னு போட்டார். நல்ல வேலை இரவா அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டாரு.
5: சரிங்க, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கும்பகோணம், இவங்க வந்து கர்நாடகா மாநிலத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லல. அடுத்த யாரு பாத்தீங்கன்னா, கவிதா தனுஷான் ஐடியில இருந்து வந்திருக்கு. அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம். காரைக்கால் தனுஷா, அப்பாடா நான் தப்பிச்சேன் என நினைத்து தரணும். எங்க டீச்சர் ஆன்சர் பேப்பர் கொடுக்கும் போது யாராவது இடையில வந்து பேசி திசை திருப்பும் போது வரும் பாருங்க, ஒரு ஆனந்தம், வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: காரைக்கால் நிறைவில் நச்சிப்பிள்ளை குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல எங்க வீட்டில் அதிக வேலை இருக்கும்பொழுது அப்போ எப்படியாவது தப்பிக்க நினைச்சோம் அப்படின்னா, பள்ளிக்கூடம் வச்சா தேவலாமே அப்படின்னு தப்பித்தோம் அப்படின்னு நினைச்சது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
5: எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, காட்டுமணர் கோயில் டீ மடப்புறம் தோப்புத்தூர் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கத்தோட, நான் குழு மூலம் 20 நபர் கொண்ட குழுக்கள் சீட்டு நடத்தி வந்தேன். போக போக சீட்டு எடுத்தவர்கள் கட்டாமல் என்னை மிக மிக ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் நண்பர்கள் எதிரியானார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை வேகத்தில் தப்பித்தேன். சிறு நஷ்டத்தோடு இது எனக்கு ஏற்ற தலைப்பு நன்றி அப்படின்னு அவங்களோட அந்த ஆதங்கத்தை கொட்டி வச்சிருக்காங்க.
6: டீ மடப்புறம் வேல்முருகன் அவர்களே, உங்களுக்காக தான் தலைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து சதுவராஜன் பேடை தீனா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது பள்ளியில படிக்கும் பொழுது ஆசிரியர் கேள்வியை நம்மளை பார்த்து கேட்காத போது நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
5: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இனிய காலை வணக்கம், மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன். அப்பா நான் தப்பிச்சேன் அப்படின்னு ஒரு முறை வாக்கிங் சென்று இருக்கும் போது ஒரு பாம்பு ஊர்ந்து சென்றது. அதை கவனிக்காமலே நான் நடந்துகிட்டு இருந்தேன். அருகில் உள்ளவர்கள் பாம்பு பாம்பு என்று கூச்சலிட்டார்கள். அப்பொழுதுதான் பார்த்தேன், 8 நீள நல்ல பாம்பு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு அது என்ன வேகமா கடந்து சென்று விட்டது. எனக்கு பயத்து வேத்து உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டுடுச்சு. இப்போது நினைச்சாலும் அந்த பயம் நினைவுக்கு வரும். நான் பழுத்தேன். பொதுவா பாம்புக்கு நம்ம எந்த தொந்தரவும் செய்யலன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: இல்ல, ஒருவேளை அவரு 5 ரவிச்சந்திரன் இல்லைன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால அது அவர் அவரை விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு தோழருக்கு தோழிக்கும் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நல்ல பிள்ளைகள் எல்லாம் வீட்டுப்பாடம் வீட்டிலேயே எடுத்துட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு சார்,

0: மாதிரி மக்கு எல்லாம் எப்படி சார் எழுதியிருக்கோம், வாங்கி அடிதான் சார் ஞாபகத்துக்கு வருதுன்னு நம்மளையும் சேர்த்து மக்குன்ட்டாருங்களா வருது.
1: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா யரவன் சரி ஷாகுல் ஹமீது சொல்லிருக்காங்க, ஐயோ போங்க தினந்தனம் ஒவ்வொரு வேலையிலும் அப்படிதான், இப்போது நினைக்க தோணுது காலம் மாறி போச்சு போங்க அப்படிங்கிறாங்க.
0: நனிலும் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கிறாருனா, அப்பாடா நான் தப்பித்தேன் என்ன நினைத்த தருணம் அது, வீட்டுக்கு வரும் வழியில மழை பெய்ய போது போல இருந்துச்சு, எப்படியோ நினைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை நான் அடைஞ்சிட்டேன், அதனால நான் வீட்டுக்கு வந்த உடனே தான் கனமழை கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து வந்து யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், ஒரு முறை பள்ளியில் படிக்கும் போது பேட்மிண்டன் கிரவுண்ட்ல கால்பந்து விளையாடக்கூடாது, நாங்க விளையாடினோம், தலைமை ஆசிரியர் வந்துட்டாங்க, நல்ல வேலை கிரவுண்டுக்கு வரல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஓகே ஓகே. செமனார் கோயில் குணசேகரும் ஒரு சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, அப்பாடா நான் தப்பிட்டேன் என்ன நினைச்சது, ஒரு முறை நாங்க சேலத்துல நடந்த ஆய்வுக் கூட்டத்துல பங்கு பெற கார்ல போயிட்டு இருந்தோம், விருத்தாச்சலம் அருகே எதிரே வந்து இன்னொரு கார் நேருக்கு நேர் மோதியதுல நாங்க சென்ற கார் ஒரு டைவ் அடிச்சு ஒரு வாய்க்கால் அருகில் ஒரு சின்ன முட்டுக்கள் கொடுத்து நிறுத்திருச்சு, பலமான காயங்களோட கார்லேருந்து இறங்கிய பிறகு நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டோம், ஆனா அதை இன்னைக்கு நினைச்சாலும் ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அதிர்ச்சியான ஒரு சம்பவம்.
0: ஆமா ஆமா.
1: அடுத்து பாத்தீங்கன்னா நந்தினி சுரேஷ் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அதிக வேலை இருக்கும் போது எப்படி தப்பிக்கலாம்னு பள்ளிக்கூடம் வச்சா தப்பிச்சோம்னு நினைக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: மேல ஒருத்துறை சேப்பு விஜய் ராகவன் சொல்லியிருக்காரு, அப்பாடா நான் 12 ஆண்டுகளா தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகள்ல புதிய நேர்களுக்கு வழிவிட்டு இன்று வரையில் நான் அதை கடைபிடிக்கிறேன், ஒரு சில நிலை நிகழ்ச்சியில சிலமும் பழைய நேர்களே வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கும் நம்ம அப்பாடா நான் தப்பிச்சோம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு தெரியல,
1: எல்லா நிகழ்ச்சியிலயும் இந்த மெசேஜ் அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா நேயர்கள் வந்து அவங்கவுங்க ஒரு நிகழ்ச்சியில நம்ம பங்கு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு
0: இருக்காங்க,
1: அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கும் போது எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா குளஞ்சியப்பன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு முறை சின்ன வயசுல அதாவது 22 வயது இருக்கும், எங்க ஊர் நண்பர்கள் எல்லாம் மலேசியா போறதுக்கு ஏஜென்ட் பார்க்க சென்னைக்கு போனோம், அங்க ஏஜென்ட்டை பாக்குறதுக்கு மணிக்கணக்கில் காத்திருந்தோம், ஒரு வழியா பார்த்து என் நண்பர்கள் மலேசியா போக அட்வான்ஸ் கொடுத்தாங்க, பிறகு காட்டுமன்னார் கோயில் வந்துட்டோம், ஊருக்கு வந்ததும் எனக்கும் மலேசியா போக ஆசை வந்துருச்சு, அப்பா அம்மாவிடம் கேட்டா அதுக்கு எங்கடா இருக்கு பணம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ பிடிவாதம் செய்தும் ஒன்னும் நடக்கல, சரின்னு விட்டுட்டேன், நண்பர்கள் மலேசியா போயிட்டாங்க, பிறகுதான் தெரிந்தது எல்லா விசாவும் சுற்றுலா செல்லும் விசா, மறைந்து மறைந்து வேலை செய்தார்கள், பிறகு சரண்டர் ஆகி பணம் செலவு செய்து இந்தியா வந்தார்கள், அதில் நானும் தப்பித்தாலும் நண்பர்களும் இது போன்ற சூழல் வந்தது வருத்தம் தான், இது ஒரு விழிப்பாக இருப்பதற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, அது ஒரு நம்ம ஒரு நகைச்சுவை காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது, ஒரு வி சேகர் இயக்கி ஒரு படம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அதுல சொல்லுவார் விவேக் டெய்லி எனக்கு ஒரு பிளைட் டிக்கெட் போடுங்கடா, நானும் ஒரு பிளைட்ல ஒரு ஓரமா உட்காந்து வரேன் அப்படிம்பாரு. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சீரியஸான விஷயங்களை நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்,
1: நம்ம நண்பர்கள் யாராவது போனா அது மாதிரி நம்மளும் கேட்கலாம்.
0: ஆமா. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, இதுவரையிலும் அப்பாடா நான் தப்பிச்சேன் என்று என்னால் ஒரு முறை கூட தப்பிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மாட்டிக்குவாங்களோ,
0: கரெக்டா திட்டம் போட்டு செய்யணும்,
1: அதுக்கு திறமை வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா சிங்காரவேல் அவங்க சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் இருவருக்கும், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு இருக்கிறது, ஆனால் இப்போது நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி என்ன சொல்லியிருக்காங்க, என் நண்பருடைய ஒரு உறவினரை வீட்டுக்கு சாப்பிட அழைச்சேன், நான் எவ்வளவு சொல்லியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்க பிடிவாதம் பிடிச்சாரு, எங்க போய் சாப்பிட, நான் தனியா தப்பிச்சு வந்துட்டேன், போன இடத்துல தகராறு ஏற்பட்டு பந்திய ரணகலம் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் நான் நினைச்சேன் அப்படின்ட்டு.
1: அடுத்து வந்து ஜெகஃபர் சாதிக் சொல்லியிருக்காங்க, நாகூர்ல இருந்து, நான் பள்ளிக்கு கட்டடிச்சுட்டு மாட்னி ஷோ படம் பார்க்க போயிருக்கேன், ஆசிரியர் கேட்கும் போது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பல முறை தப்பிச்சிருக்கேன்னு அப்படியே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அவங்க.
0: நீடாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்க, பள்ளிக்காலங்களில் ஆசிரியர் வீட்டுப்பாடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வரிசையாக வரும் பொழுது பெல் அடிச்சிரும், அப்போடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினச்சிக்குவாரு நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ஆமாம், சீரியஸாக நடக்கும்போது நம்ம டம் வரும்போது பெல் அடிச்சுட்டா சந்தோஷம் தானே.
0: ஆமாங்க. தொடர்ந்து உங்களுடைய அந்த நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதெல்லாம் அப்பாடா நான் தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவை நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா நீங்க எப்பயும் காரைக்கால்
1: செய்தி வந்து சுருக்கமா இருந்ததுன்னா எல்லாரோட செய்திகளையும் நம்மளால படிக்க முடியும் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.
0: நிச்சயமா நான் பாட்டு கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், நிறைய நேர்கள் வந்து டைப் பண்ணாம வாய்ஸ் மெசேஜ்ல டைப் பண்ற மாதிரி போடுறாங்க, நிறைய நேரங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால கோர்வையா படிக்க முடியல, அதையும் கொஞ்சம் சின்ன புல் ஸ்டாப் வச்சு கூட நீங்க பண்ணலாம் இல்லையா.
1: சரிங்க.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருணேற்று பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருணேற்று பைசஸ்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: BPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: BPN கண் மருத்துவமனையும்
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நாளை மாலை 6:20

0: நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம திரும்பவும் வந்தாச்சு. நிகழ்ச்சிக்காக நேயர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு. நீங்க எப்ப நினைச்சீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க?
5: அடுத்து நாகை குமரன் சொல்லியிருக்கிறாரு, நான் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முகாம் உதவியாளரா பணிபுரிந்த போது மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் எடுத்து அது தொடர்பான பணிகள் அவசர அவசரமா நடந்துட்டு இருந்துச்சு. காலையில 6 மணிக்கே அவசரமா அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி போன்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, அப்பெல்லாம் டயல் போன் தான், நான் அவசரத்துல அனிமல் ஹஸ்பண்டரி செக்ரட்டரியோட லைன் கொடுத்துட்டேன். முகம் முடிச்சது தான் தெரிஞ்சது, நான் தப்பா கொடுத்தோம் அப்படின்னு, ஆஹா தொலைஞ்சோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன உள்ள கூப்பிட்டு, என்ன வாங்க, என்ன வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன லைன் கொடுத்துருக்கீங்க, பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்ன உடனே, ஆஹா இன்னைக்கு தப்பிச்சேன்டா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்து பூந்தோட்டத்துலேருந்து ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, எப்போது இல்லை எப்போவுமே நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா அப்பாடா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப வீட்டுக்கு தானே நம்ம போகணும்,
5: போகணும், கொஞ்ச நாளையாவது வெளில போய் வேற முகத்தெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அடுத்து நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான் சொல்லியிருக்காரு, அப்பாடா வீட்டிலிருந்து செல்லும் பொழுது வெளியூர்லேருந்து லேட்டாக வருவேன், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்கிறாரு. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். அப்பாடா நான் தப்பிச்சேன்னு நினச்ச தருணம், டெய்லர் வேலை கற்றுக்கொள்ளும் போது முதல் முறையாக சட்டை தைக்க உட்காந்தேன், சட்டையை மாற்றி தச்சிட்டேன். என் அருகில் வந்து சீனியர் ஒருவர் சட்டையை மாற்றி தச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் வந்து சத்தம் போடுவாங்க, இதை இப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். ஓனர் வருவதற்கு முன்னாடியே நான் பிரிச்சுட்டு சரி செய்திட்டேன், நல்ல வேலையை நான் தப்பிச்சிட்டேன்னு சொன்னேன், நன்றி அப்படின்னு
5: சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பருவத்தில் தடுப்பூசி போட வருவாங்க, அன்னைக்கு நான் லீவு, அதாவது நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது வீட்டில் தங்கிடுவேன், மறுநாள் வரும்பொழுது பிள்ளைங்கள்லாம் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லும்பொழுது நல்ல வேலையா நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி
0: திரும்ப வீட்டுக்கு தேடி வந்து போடுவாங்க
5: போடுவாங்க போடுவாங்க. ஆமா,
0: அது நம்ம நல்லதுக்காக தான், அதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் வணக்கம். அப்பாடா நான் தப்பிச்சேன்னு ஒரு என்ற தருணம் சில சிக்கல்களை மாட்டிக்கொண்டு அது தவறு நடக்கும்போது ஐயோ நான் ஈடுபடவில்லை நல்ல வேலை என்று நினைச்சுக்குவேன். இது போல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, எடுத்து சொன்னா நேரம் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் செந்தில் கண்ணன்
5: போதும் போதும். இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 8வகுப்பு நான் படிக்கும் பொழுது ஆண்டு விழாவிற்காக டான்ஸ் பாட்டு வில்லு பாட்டு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், மந்த்லி டெஸ்ட் வச்சாங்க, ஒழுங்கா படிக்கல, ஹிஸ்டரி வாத்தியார் வந்து துரைராஜ் அப்படின்றவர் வந்து அடிப்பாரு, நான் நல்ல பாஸ் மார்க்கா எடுக்கல என்றால் எல்லாரும் உருச்சி எடுத்துருவேன்னு சொல்லுவாரு, ஒழுங்கா படிச்சு எழுதல, என் தோழிகள் நோட்டை சத்தம் இல்லாத எடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு எழுதி வச்சிட்டோம், எழுதுற வரைக்கும் உயிரே இல்லை சார், சார் வந்துருவாரோ யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயம், யாரும் வராத வர நேரத்தில் எழுதிட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சேன் பாருங்க, அன்று மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, KVS நகர் குத்தாலத்துல இருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, தேர்தல் நேரத்தில் வந்து அதிக பணம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து கட்டுமான அலுவலகத்திற்காக கிளைண்ட் வந்து பணம் வாங்கிட்டு போனேன், அப்போ வழியில வந்து செக்கிங் நடைபெற்று இருந்து நான் ரொம்ப பயந்துட்டேன், நிறைய வண்டி வரிசையா நின்றுட்டே இருந்தது, என்னோட டைம் வரும்போது அதிகாரிகள் புறப்பட்டு போயிட்டாங்க, படம் தப்பிச்சோன்னு பெருமூச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
5: ஓகே, நல்லதா, நல்ல அதுக்கான ஆயுதம், அதாவது அதோடைய அந்த இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இல்லையா. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்காலில் ரயில்வே கேட்டை கிடக்கிறது சிக்னலை கடந்து வரவும் பெரும்பாடாக இருக்குங்கும், இப்போ கேட்டு போட்டதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் வரும், ரைட் சிக்னல் ஒன்று வரும், அதை பார்த்துட்டே வருவேன், போட போகிறாங்க போட போகிறாங்க, அதை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன், அப்போ வாடா அதுலேருந்து தப்பிச்சிட்டேங்கிற ஒரு ஆனந்தம், ரயில்வே கேட்டில் மாட்டிக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 20 நிமிஷம் ஆகும் அப்போ, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்.
0: கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு அந்த அந்த பீப் ஒலி வரும், அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ எப்படியாவது தப்பிச்சு முன்னாடி போயினு சாமி அப்படின்னு தான் நம்மளும் கிராஸ் பண்ணி ஓடுவோம் இல்லையா.
5: ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா வந்து நம்ம நீடூர் ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணும்போது கரெக்டா நம்ம வரும்போது தான் டக்குன்னு கிராட் விழும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நேர்கள் கேட்கவிருப்பது நகபடினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: பிபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
4: இந்திய கவிஞர் ஆனந்த் பக்சி அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் அமர் அக்பர், அந்தோணி, எக் துஜிர் கெளியே போன்ற திரைப்படங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார். சுமார் 600 படங்களில் 4000 மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். 3 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான பிலிம்பேர் விருது பெற்றிருக்கிறார். இவர் 1930 ஜூலை மாதம் 21 பிறந்தார்.
0: 1961 மனிதரை விண்வெளிக்கு அனுப்பும் நாசாவின் திட்டத்தில் 2வது பயணம் மேற்குறி ரெட்சோன் 4. கஸ் கிரிம்சம் என்பவர் விண்வெளிக்கு பயணம் சென்ற நாள் இன்று.
4: இந்திய பாடகர் அமர் சிங் சம்கீலா அவர்களின் பிறந்த தினம் என்று புகழ்பெற்ற பஞ்சாபி பாடகரும் பாடலாசிரியரும் இசைக்கலைஞரும் இசையமைப்பாளரும் இவர் பரிணமித்திருக்கிறார். பஞ்சாபின் மிக சிறந்த மேடை பாடகர்களில் சம்கீலா ஒருவராக திகழ்ந்தார். இவரது தொகுப்பில் பெக்லே லால்கரே நூல் என்ற பாடலும், பக்தி பாடல்களான பாபா தேரா நான்கானா, தல்வர் பே கல்கிதர் தீயும் மிக புகழ் பெற்றவை. இவர் 1961 ஜூலை 21 இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
0: 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் நடந்த முதல் மனிதர் என்ற புகழை பெற்ற நாள் இன்று. உலகின் மிக குறைந்த வெப்பநிலை -89.2°C அண்டார்டிகாவில் வசுதோக் நிலையத்தில் பதியப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1983.

0: தமிழ் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்த தினம் இன்று. இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி என்பதாகும், அதாவது வி.சி. கணேசன். ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 பி.ஏ. பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து அதில் திறம்பட நடிப்பது இவரது தனித்திறமையாகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் 288 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் செவாலியர் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது, கலைமாமினி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் 2001 ஆண்டு தனது 72 வயதில் ஜூலை 21 மறைந்தார்.
1: நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹேமிங்வே பிறந்த நாள் இன்று ஆண்டு 1899. இவர் 20 நூற்றாண்டின் புனைக்கதை இலக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். த ஓல்டு மேன் அண்ட் த சி நாவலுக்காக இவருக்கு 1953 புலிட்சர் பரிசும், 1954 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு

பரிசும் வழங்கப்பட்டது. இதே நாவல் தமிழில் கடலும் கிழவனும் என்ற தலைப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகளாக வெளிவந்தது. தமிழக எழுத்தாளர் மாயவரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் இன்று, ஆண்டு 1889. தமிழில் வெளியான முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். இதை எழுதியவர் மாயவரம் நகர்மன்ற தலைவராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். வீணை இசைப்பதிலும் வல்லமை பெற்றிருந்தார். திருச்சி நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பு

0: மாவட்டம் நகர்மன்ற தலைவராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். வீணை இசைப்பதிலும் வல்லமை பெற்றிருந்தார். திருச்சி நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றிய பின் 1856 தரங்கம்பாடியில் முனிசிப்பாக வேலையில் அமர்ந்தவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்ததா யார் யார் என்ன சொல்லிருக்காங்க?
1: காரைக்கால்ல இருந்து சென்னைக்கோ பாண்டிக்கோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நிக்காம போற மாதிரி நம்ம நேர்களும் நிறைய பாயிண்ட்ஸ் இல்ல
0: இல்ல நம்ம கொஞ்சம் நின்னோம் எதுக்காக அப்படின்னா தேதியும் செய்தியும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமால
0: ஆமா
1: நல்லமல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காரு அடுத்தது அப்படின்னா, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சது வீட்டு பாடத்தை எழுதாமல் இன்னைக்கு டீச்சர் வரல, அதான் எழுதாம இருந்தாரா இன்னைக்கு டீச்சர் வரல அப்படின்னு சொன்ன உடனே தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க? நல்லம்பல் அவங்க தான் இப்ப படிச்சீங்களா?
1: ஆமா அடுத்து நேரா வந்துடலாம். குவைத் குவைத் நாட்டில இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு
0: சொல்லுங்க.
1: திட்டசிரி நிஷாந்த் கலீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன் சவுதி அரேபியா நாட்டில் நான் பணிபுரிஞ்சப்போ மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது வரிசையில் நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய இதயத்தில் பல நினைவுகளை நோக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய சூப்பர்வைசர் வந்தார். அவரிடம் கெஞ்சினேன், சார் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு. அங்கே உள்ள அதிகாரிகள் பேசியது எனக்கு தெரியாது. அடுத்தது நான் அவரை தான் பயங்கலந்த இதயத்தோடு நின்னேன். என் சூப்பர்வைசர் வந்து தூரத்தில் நின்று அவர் கையால் இங்கு வா என கையை அசைத்தார். அப்போது தான் எனக்கு உயிரே வந்தது. அப்போ
0: இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்துல இருந்து சொல்லிருக்காங்க, அப்பாடா நான் தப்பிச்சேன், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு நண்பர் ஒருவர் அடிக்கடி வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அறுத்து எடுத்து விடுவார். அதனால எப்போதும் அவர் வருவதற்கு முன்பே எங்கள் வீட்டில் எல்லாரும் உஷாரா நவுந்துருவாங்க. அப்படி ஒரு நாள் அவர் வரும்போது நான் மாட்டிக்கிட்டேன். அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆரம்பிக்க முன்னரே நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஆனா தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடியே போயிட்டாங்க. அப்படியே ஏங்கிட்டவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க.
1: இல்ல நம்ம சொல்ல நம்மள சொல்ல இல்ல.
0: ஆமா நம்மள சொல்லல.
1: என்ன திருவிடையாள் படத்துல வந்து தருமி மாதிரி நமக்கு கேட்கத்தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? அடுத்து திருப்படின வடக்கட்டளை தேவா என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சமா நஞ்சமா நிறைய இருக்கு என்னத்த சொல்ல அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கதிராமங்கலம் கணேசன் தங்கவில் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம், கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வெளிநாடு செல்ல விண்ணப்பித்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அப்போது எங்க வீட்டில் என்ன கல்யாணம் செய்து விட்டு வெளிநாடு செல் என்று வற்புறுத்தினார்கள். எனக்கு அதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் இருந்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு கடிதம் வந்து என்னை தப்பிக்க வழி கொடுத்தது. அதுதான் கனடா நாட்டிற்கு செல்ல வேண்டிய விசா மற்றும் வேலைக்கான ஆர்டர். அப்போது எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எப்படியோ கடவுளர்களால தப்பிச்சு வெளிநாடு சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: போயிட்டு வந்துட்டாரா இல்லையா?
0: அதானே இப்ப கல்யாணம் ஆனிச்சா இல்லையா? அதெல்லாம் சொல்லவே இல்லை.
1: அதெல்லாம் சொல்ல பாருங்க. அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சது வந்து தருணம் நிறைய நடந்திருக்குங்க. சின்ன வயசுல சைக்கிளில் போயிட்டு இருக்கும்பொழுது எதிரில் வந்த கார் நிலை தடி மாதிரி சாலையில் ஓரத்தில் நின்று ஒரு மீது மோதி என் மீது மோதாமல் ஒரு கோவிலோட சுவத்தில் மோதி நின்னது. அதுதான் அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்ச தருணம் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மலேசியாவிலிருந்து கைலாஷ் முருகன் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க,
1: அப்பாடி நான் தப்பிச்சோம் அப்படிங்கிற சொல்லல.
0: ஏன்னு தெரியல.
1: அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வ மாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பல தடவை யோசிச்சிருக்கேன் ஐயா ஏதாவது சொல்வது எதை சொல்றது அப்படின்னு விடுவது அதெல்லாம் அதிகம் ஐயா கூறினால் நிறைய வருத்தங்கள் வரும் அப்படின்னு இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா 2008 நண்பர்களுடன் சபரிமலை யாத்திரை சென்ற போது புலிமேட்டிலிருந்து யாரையும் அனுமதிக்கவில்லை என்று ஜீப்பில் குமிழியில் இருந்து சத்திரம் என்ற இடத்தில் இருந்து பயணித்தோம். கடுமையான செங்குத்தான ஏற்றத்தாழ்வு மலைப்பகுதி, அத்துடன் பெரிய அளவிலான வேர் முடிச்சுகள் சருக்கள் வழுக்கள் இடையில் வனத்துறையினரின் யானை நடமாட்டம் குறித்த எச்சரிக்கைகள், மலைத்தூரல், முதன் முதலாக பம்பா பாதையை தவிர்த்துவிட்டு காட்டு பகுதியில் சென்று சன்னிதானத்தை அடைந்த போது தப்பிச்சேன் என்ற எண்ணம் மனதில்

0: குடிக்கொண்டது. அவ்வளவு சிரமங்கள் அந்த தடவை பயணத்தில். மயிலாடுதுறை சேந்தங்குடி ரத்ன ஜவஹர் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாக அந்த மலைப்பாதையில் இருந்து பயணிக்கும் போது நமக்கு இருக்கும்ல, படா அப்படின்னு போய் முடிச்ச உடனே தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது உண்டுதான்.
1: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திருமணமானதுக்கு அப்புறம் தான் அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எல்லாம் டூர் போக நேர்ந்தது. நம்மளுடைய காரணம், வசதி காரணம் அப்படி. அப்ப போயிட்டு இருக்கும்போது கூட பசங்க வந்துட்டு இருக்கும்போது, ஆசைப்படுறா காட்டு விலங்குகள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருக்கேன், ஜன்னல் வரும் கையை நீட்டாத கவிட்டு போயிடும் சிங்கம் வந்து அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தணும். அப்பா நான் தப்பிச்சேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவனு நினைச்சுக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வளைமான ஆட்டோதுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாடா நான் தப்பிச்சேன், இது ஒரு முறையா இருமுறையா சொல்வதற்கு, எத்தனையோ முறை தப்பிச்சேன் இந்த துறை அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம். எங்க அம்மா அப்பா ஏதாவது வேலை சொல்லும் போது நண்பர்களோடு நான் விளையாட சென்று விடுவேன், எங்க அக்கா இருவரும் மாட்டிக்குவாங்க, அப்பாடா நான் தப்பிச்சேன்னு நினைப்பேன். மஞ்சக்கண்ணில இருந்து மோகன சுந்தரம், சத்யா, முகேஷ், சர்வேஸ் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க.
1: நாகூர்ல இருந்து முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு திருமண விடாவின் போது அமர்ந்திருந்த அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என் அருகில் வந்தது எனக்கு பரிசு பொருள் வழங்கியவுடன் பரிசு பொருட்கள் தீர்ந்துருச்சு, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டேன். என்னங்க ஏமாந்துருக்கீங்க, பரிசு பொருட்கள் நீங்க நம்ம வாங்கிட்டு போனது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட கேட்காம இருந்தாங்கன்னா ஓகே. இப்ப கல்யாண வீடுகளில் போய் மொய் எழுதாம போறோம்னு வச்சீங்களேன், வெளில போனவனே ஒருத்தர் கையப்படுத்தி பார்த்து
0: எல்லாருக்கும் கொடுத்துட்டு நமக்கு கொடுக்கல, கஷ்டம் தானே பண்ணணும், நம்ம ஏன் தப்பிச்சோம்லாம் நினைக்க முடியாங்க.
1: அதாவது ஒரு கல்யாண வீடுகளில் நம்ம மொய் எழுதுனாங்க, அதை மொய் எழுதிட்டு நம்ம வெளியில போய் போவோம் இல்லையா, எல்லாரும் கையும் பிடிச்சி பிடிச்சி வணக்கம் குலுக்குவாங்க. அவர் ஒருத்தர் பொடுத்து மோந்து பார்த்துட்டு இருந்தாரு, என்ன ஏங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. இல்லைங்க சாப்பிட்டீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி மொய் எழுதுனீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னாரு. நிறைய நேர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. மயிலாடுதுறை ஜே ஜி நகர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் பள்ளி படிக்கும் பொழுது வாத்தியார் ஹோம்ஒர்க் நோட்டை எல்லாம் கேட்டார், ஒரு படத்தை கவனிச்சுக்கிட்டு ஹோம்ஒர்க் மட்டும் மறந்துட்டாரு, நானும் நோட்டு வைக்க மறந்துட்டேன், ஆசிரியர் கிளம்பிட்டாருங்கோ கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு இருக்காங்க.
0: முடிக்கணும்னாக்கா அவங்க பாடத்துல கவனமா இருப்பாங்க, அப்ப நம்ம தப்பு செஞ்சவங்க இதை பத்தி கேட்கலயே தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கும்.
1: ஓகே, நான் இப்போ நாங்களும் ரெண்டு பேரும் லாவணியா வேணாலும் கிளம்புறோம், எங்க எங்க இல்லைங்க இங்க ஸ்டுடியோல தான் இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வரப்போகுது, கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம்.
0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு திரும்பவும் வந்திருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சது எப்போது அப்படின்னு கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் அந்த காமெடியான விஷயங்களா இருக்கும்னு எதிர்பார்த்தா நிறைய சீரியஸான விஷயங்கள் கூட நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
7: டியர்பட்னோ நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு, எங்க வீட்டில் வேலை செய்ய சொன்னா நான் அப்படியே தப்பிச்சிருவேன் அப்படின்னு, அப்படி தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கையை மாட்டிட்டு வந்துருவேன், அவங்க தங்கச்சியை மாட்டி விட்டுட்டு வந்துருவாங்களாம். அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்ட்டா.
6: சரி,
7: அடுத்து
6: அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் சீனிவாசா அவங்க சொல்லியிருக்காங்க. சீனிவாசா மேல்நிலை பள்ளியில் படிக்கும் போது ஒவ்வொரு காலாண்டு அரையாண்டின் போது எங்கள் தலைமை ஆசிரியர் சுவாமிநாதன் அவர்கள் அனைத்து வகுப்புகளுக்கும் சென்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் பெயர் சொல்லி கொடுப்பார்கள். மார்க் குறைவா இருந்தா தக்க அறிவுரையும் சொல்லுவாங்க. என் முறை வரும்போது நான் நன்கு மார்க் எடுத்திருந்தால மேலும் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவா. அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு இருக்கும். ஆனா ஹெட் மாஸ்டர் பாக்கினா ஒரு பயம் இருக்கும். அந்த ஸ்கூல் டைம்ல அவங்க நல்ல விஷயமே சொன்னா கூட அந்த பக்கு பக்குன்னு அப்படியே ஹார்ட் பீட் அடிக்கும். அது என்ன சொல்றது தெரியல.
7: ஹோம்ஒர்க்கோ மனப்பாடமோ பண்ணிட்டு வர சொல்லும் பொழுது ஆசிரியர் பீரியட் வரும்பொழுது அவருக்காக சேரெல்லாம் தொடச்சி நம்ம இப்படி எல்லாம் வச்சோம்னா நம்மள வந்து கேட்க
6: தேவையான விஷயங்கள் அந்த டஸ்டர்ல இருந்து அந்த சாக் பீஸ்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கணும். போர்டு நல்லா நீட்டா அழகா கிளீன் பண்ணி இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு.
7: கண்டிப்பா. அதாவது போர்டுல வந்து இந்த கோவை தழையையும் இந்த கரி அந்த வந்து மரத்தால் செய்யப்பட்ட கறிகளையும் மிக்ஸ் பண்ணி
6: அது வாரத்தில் ஒரு நாள்
7: ஆமாம் பண்ணுவோம். இது யார் பண்ணி பண்ணது அப்படின்னு கேட்கும்பொழுது நான் தான் சார், ஏ கலைபெருமாளா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவார். அப்பாடா நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம், ஆனால் முத கேள்வி எனக்கு தான் வரும். அப்படியும் மாட்டிக்கிட்டது உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாந்தி இளங்கவன் செங்குந்தபுரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இரவு நேரத்தில் பேருந்து பயணம் செய்தேன். பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள மரத்தில் மோதிருச்சிங்க. முன்புற கண்ணாடி உடைந்து கண்ணாடி துகள்கள் மீண்டு விழுந்து விழுந்துருச்சு. எனக்கு எந்த சேதாரமும் இல்லை, தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
6: இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹார்ட் அப்படியே வெளியில் வந்து துடிக்கிற மாதிரி ஆயிரும்.
7: கண்டிப்பாக.
6: அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, அப்படியெல்லாம் ஒருபோதும் நினைச்சது இல்லை, எதற்கும் தயங்கியது இல்லை, பயந்ததும் இல்லை, இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோ
7: நடுரோட்டுக்கு வந்துருச்சு.

0: சாமர்த்தியமா நான் பிரேக் போட்டு எதிரே வந்த வேன் மீது மோதாமல நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இதுவரைக்கும் அன்பான வணக்கம், ஒரு சமயம் பாம்பு ஒன்று நான் உட்காரக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தது. எனக்கு அது டயர்னு நினைச்சிருந்தேன், எழுந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது நாகப்பாம்பு என்று. படா தப்பிச்சேன் பழச்சேன்னு நிம்மதி பெருமிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்லூர் சதா கௌதமன்.
0: ஓ, குடவாசல் கோவி கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கம் போல ரெண்டு பேருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில் படிக்கும்பொழுது அடிக்கடி லீவு போட்டுட்டு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லுவார், அடிப்பாரா அப்படின்ற பயத்தோட போகும்பொழுது அவரே பள்ளிக்கு வரல அப்படின்னு சாதாரணமாக கேட்டுட்டு போய் உட்காந்துருவாரு. நான் தப்பிச்சேன் அப்படின்னு என்ன சொல்லிக்குவேன் அடிக்கடி அப்படின்ட்டு. உண்மைதான், எதுக்கெல்லாம் பயப்படுறோமோ அது உண்மையிலேயே நல்லதான் நடக்கும். பாத்தீங்களா அப்படின்னு போவோம், அப்பதான் மாட்டிப்போம்.
1: ஆனா சில டைம் வந்து நம்ம ரொம்ப தூரம் கியூட்ல நின்றுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு கவுண்டரா இருக்கலாம் நின்றுட்டு இருப்போம். இப்ப நம்ம முறை வரும்போது அந்த கவுண்டர் க்ளோஸ் ஆனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம இது முடிஞ்ச பிறகு க்ளோஸ் ஆனா அப்படா தப்பிச்சு இன்னும் நிக்க தேவையில்ல அப்படின்றது ரெண்டு ஃபீலிங்கும் ஒன்று போல வரும். ஒரு கோவிலுக்கே போறோம், ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு சந்தோஷம். அது நம்ம வரும்போது அது காலி ஆனிச்சுன்னா மனசுக்கு ஒரு இதாகும்ல, நம்மளது முடிஞ்சு அடுத்தவங்களுக்கு காலியானா அப்படான்னு இருக்கும். நமக்கு வராமே போயிடுச்சுன்னா அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கலாம், இவ்வளவு நேரம் நின்று இருந்தோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு.
0: அதே மாதிரிதான் எப்பயாவது நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 17 ரூபாய் டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் கொடுப்போம், 100 ரூபாய் கொடுப்போம், சில்லற அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. கொடுப்பாரா மாட்டாரா கொடுப்பாரா மாட்டாரான்னு அந்த வடிவேல் படத்துல வர்ற மாதிரி இது இருக்கும். திடீர்னு பார்த்து நம்ம கேட்கும் பொழுது டக்குன்னு பார்த்தா இங்க யாரும் கொடுக்கணுமே 17 ரூபாய் அப்படின்னு காசை கொடுக்கும்பொழுது அப்பாடா நான் தப்பிச்சேன்
1: அப்படின்னு இருக்கும். ஆனா சமயத்துல வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாம வேற வேற வேலை
0: வேலை
1: புரியும் போது ரெண்டு ஆர்டர் வந்தன, 50 நபர் கொண்ட ஒரு டீம், 120 நபர்கள் ஒரு டீம். நான் ரெண்டு டீமு சிக்காம தனி ஒருவனா 15 பேருக்கும் பரிமாறும் வேலை கிடைச்சது. அப்படா தப்பிச்சேன்டா சாமின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு இது வந்திருக்கு, அவங்க தனியாவே அவங்க ஒரு வேலை எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வாரம் தாங்க 9 மணி அளவில் சிதம்பரத்திலிருந்து வரும்பொழுது டூவீலரில் ஒரு விபத்தாயிடுச்சு, 2 விரல் கட்டாயிடுச்சு, காலில் நல்ல வேலை தலைக்கு வந்தது காலோட போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹெல்த்தை வந்து நம்ம சரியாக பார்த்துக்கணும் இல்லையா. அடுத்து சிவரஞ்சனி மகேந்திரன், தப்பலாம்புலியூர்லேருந்து, வீட்டு பாடம் எழுதாமல் போயிடுவோம், எங்கே அடிப்பாங்கன்னு பயமாக இருக்கும், அன்னைக்கு டீச்சர் லீவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படா தப்பிச்சிட்டோம்னான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வேலைக்கு செல்லும் வழியில ஏற்படும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அப்பாடா நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒரு விஷயம், ஒரு காமெடிக்காக ஒரு காமெடி கூட நான் படிச்சது ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, எங்க இது மாதிரி அம்மா நான் ஆபீஸ்ல இருந்தேம்மா, திடீர்னு வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்து நான் வெளியில வந்தேன், திடீர்னு பார்த்தா ஒட்டுமொத்த வந்து அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே மனைவி சொன்னா, அது அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்லியிருக்காரு. உடனே மனைவி சொல்றாங்களா, ஏங்க இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை வந்து நிப்பாட்டுறீங்க,
1: விடுறீங்களா
0: விடுறீங்களா, ஏன்னா இன்சூரன்ஸ் தொகை வருங்களா அப்படின்ற மாதிரி. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க,
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன் இவங்க சொல்லியிருக்காங்க, அப்பாடா நான் தப்பிச்சேன்னா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி தனியார் நிறுவனத்துல வந்து பணம் கட்டி ஏமாறுவாங்கல்ல அந்த மாதிரி இது பண்ணாங்க, என்னால பணம் கட்ட முடியல, ஆனா பின்னால அந்த நிறுவனத்தையும் மூடிட்டாங்க, அப்ப நான் நினைச்சேன் ஐயோ அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே ஓகே. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதாங்க நான் நினைச்சேன், கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு. உண்மைங்க உண்மைங்க, சேம் டு யூ.
1: அடுத்து காரிபொன்மலைக்கு இனிய காலை வணக்கம் இருவருக்கும். சில நேரங்களில் பணம் செலவு பண்ணிடுவேன், என்ன பண்ணேன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம முழிச்சேங்க. அப்பொழுது ஒரு போன் கால் வந்துச்சு, பேச போயிட்டேன், அப்படா தப்பிச்சோன்னு இருந்தது. சில டைம் இப்படி நடக்குது, சகஜம் தானே அப்படின்னு சொல்லி செல்வியிலேருந்து, செல்வி தெத்திலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: தெய்வளுக்கு துயமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தென்னமரத்துக்கு அருகில் ஒரு கட்டில படுத்து உறங்கி
1: ஒரு முறை எனது கடையில் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு மிக

0: பெரிய தீ விபத்து நடக்க இருந்த சூழ்நிலையில்
1: ம்
0: நான் துரிதமாக செயல்பட்டு மணலை அள்ளி கொட்டி உடனடியாக தீ பரவாமல் கட்டுப்படுத்தியது இன்றைக்கு என் நினைவில் வந்து போகிறது. இப்பொழுதும் நான் நினைச்சு பார்ப்பேன், அப்படா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாகூர் அனுன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். சுனாமி அன்னைக்கு காலையில் 8:30 அளவில் நாகூர் கடற்கரையில் வியாபாரம் சம்பந்தமாக ஒரு கடையில் பொருளை கொடுத்துட்டு பணம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த கடையை விட்டு போயிட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு தான் சுனாமி வந்துச்சு, நாங்கள் தப்பிச்சிட்டோம். மற்றவர்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாங்க, அவங்கள தப்பிக்க வைக்க முடியலையே அப்படின்ற இயக்கம் இன்னைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு.
0: அடுத்து ஜெயங்குணம் கலைவாணன் மெஸ்ராணி சொல்லியிருக்காங்க, அதை டீச்சர் வீட்டு பாடம் கொடுத்துட்டு வரலன்னா இருக்கும்ல நமக்கு மனசுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் என்னிடம் கடன் கொஞ்சம் பணம் கேட்டார், நான் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டேன். பின்னர் அதே ஆள் வேறு ஒரு இடம் பணம் வாங்கி திருப்பி தராமல் சிக்கலாயிடுச்சு, அப்போ தான் நம்ம தப்பித்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனி காலை வணக்கம். நான் இப்போ அனுப்பிய முகநூல் கமெண்ட்டை நீங்கள் படித்தா அப்படா நான் தப்பிச்சேன் அப்படின்னு ஆறுதல் பெருமிச்சு விடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சூப்பருங்க, அருமையான கமெண்ட்டுங்க. இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா நெம்மேலி நந்தகுமார். நான் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பொழுது அந்த சைட்டில் வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அடுத்து ப்ராஜெக்ட் வந்து என்னுடைய பேரும் வந்தது, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு வெயில் இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. அடுத்த சீசனுக்கு வேலை வரும்ல, ஆனா இப்ப வரைக்கும் வந்த கமெண்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இப்ப அப்பாடான்னு ஒரு பாட்டு கேட்டு நம்ம வரலாம்.
1: சரி ஓகேங்க.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, முதுகு தண்டு வலி. ஸோ அதுல வந்து கீழ் முதுகு, மேல் முதுகு, நடுமுதுகுன்னு இருக்கு. ஸோ அதுல வந்து கீழ் முதுகு தண்டு வலியை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய, ஏன்னா இப்போ எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஓபியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 பேர்த்த பார்க்குறோன்னா, அதில் பார்த்தீங்கன்னா 20-30 பேர் எனக்கு முதுகுவலி முதுகுவலி இந்த பிரச்சனையோடு தான் எனக்கு வராங்க. பட் ஆனால் அதையெல்லாம் என்னென்னா, கரெக்டான பாதையில் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு அந்த முதுகுவலியோ இதோ எந்த விதமான பிரச்சனைகள் பின்னாடி வராமல் தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது குனிஞ்சு வெயிட் எடுக்கிறது. ஸோ ஹெவி வெயிட், நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ரானிக்காக ரொம்ப நாளாக மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சிலது ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம், சிலது பார்த்திங்கன்னா நம்ம சிலது தேய்மானத்தினால கூட இந்த மாதிரி வந்து இது வரலாம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், சில இதெல்லாம் டிபி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டியூமர் க்ரோத், அதாவது வந்து உள்ளர் வந்து ஏதாவது நீர் கட்டி இந்த மாதிரி வரலாம். ஸோ அதே மாதிரி குண்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், ஒபிசிட்டின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகுக்கு ப்ராப்பராக சில பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட 5 hours, 6 hours கண்டினியூஸாக உட்காருவாங்க, பட் ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்னவென்னு கேட்டிங்கன்னா முதுகு வலி அதனால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறமேட்டு வந்து சில இது ஃபுட்டுனாலையும் சில இது இருக்குது, ஸ்மோக் பண்ணுறதுனால வரலாம், நிறைய அல்கஹால் எடுத்துக்கிறனால வரலாம். ஸோ ப்ராப்பரான தூங்குற பொசிஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த வலி வந்து எப்போ இது வந்து கரெக்டாக கவனிக்கக்கூடியது அப்படின்னா, அதாவது வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணோம், இது வந்து நமக்கு வந்து உடனே அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த வலி ஏதாவது கால் வரைக்கும் பரவுது, இல்லை கால் மறுத்து போகுது, இந்த வலினால் ஏதாவது நெறிக்கட்டி இருக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி நான் சஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே நம்ம போய் பார்த்து அதுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ரே, தேவைப்பட்டதுன்னா எம்ஆர்ஐயும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இது என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். சில இது பார்த்திங்கன்னா ஒரு 90%, அதாவது வந்து 100-90 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது. கரெக்டான அவங்க வந்து உட்கார பொசிஷன், படுக்கிற பொசிஷன் இதெல்லாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா இந்த பேக் பெயினை கண்டிப்பாக அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை பாருங்கள், அவங்க ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க.
2: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம்.

0: இன்றைய தலைப்பு ஆகச்சிறந்த அறம். ஆகச்சிறந்த அறம், அறம் செய்ய விரும்பு. இது வந்து அவை அவர்களோட அமுதமொழி. அறம் என்பது வெறும் ஒழுக்க விதிமுறைகள் மட்டும் இல்லாமல் அது மனித வாழ்வின் செம்மைப்படுத்தும் உன்னத நெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ் மரபில் வந்து அறம் என்ற சொல்லுக்கு மிக ஆழமான மற்றும் விரிவான பொருளும் உண்டு. சங்க இலக்கியங்களில் முதல்லிருந்து தற்கால இலக்கியங்கள் வரை வாழ்வின் ஆதாரமாக நம்ம சொல்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அறத்தை மட்டுமே தான் வலியுறுத்துகிறது எல்லா இலக்கியங்களும். அவற்றில் ஆகச்சிறந்த அறம் எது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு அவரோட பார்வையும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் பார்வையில் எது அறம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை சுருக்கமாக சுவைபட நேயர்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சிக்காக அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற முனைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த மூன்று தொலைபேசி எண்களிலோ, அறிமுக நேயர்களுக்கான அலைபேசி எண்ணான 9566427231 இந்த அலைபேசியினிலும் அழைத்து வரலாம். ஆகச்சிறந்த அறம், இதை பத்தி நேயர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேயரும் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம்,
0: பேசுங்க.
1: அதாவது அறம் செய்ய விரும்பு 60 சினம். அதாவது இன்றைக்கு வந்து நம்ம வந்து அறம் என்று எடுத்துக்கொண்டா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா செயலுமே நம்ம வந்து அறச் செயலாக செய்து கொண்டிருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னாக்க இந்த தர்மத்தை சொல்லலாம் மேடம். அதாவது தர்மம் செய்யணும், ஒரு மற்றவர்களுக்கு பசியாக வருகின்ற போது அவர்களுக்கு வந்து உணவளிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கண் தானம்.
0: நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி, ஒரு ஆளுக்கு ஒரு விஷயங்களா சொன்னாக்கா எல்லாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமா, கண் தானம், உடல் தானம் பண்ணலாம்.
0: அதாவது நீங்க வந்து பசியோட வருவங்களுக்கு உணவு அளிக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய அறம்னு சொல்லிருக்கீங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: கருத்து விதைகளை தூவி அறிவி கதிர வெளிச்சத்தையும் காரை பண்பின் இந்த நேரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஆகச்சிறந்த அறம் எதுன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஏதாவது ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம.
2: அதான் ஏழை ஒருவனுக்கு கல்வி கற்பதற்கு உதவி செய்வது ஆகச்சிறந்த அறம்.
0: ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க ஐயா. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: மானாமேட்ல இருந்து வேம்பு பேசுறேன் மேடம்.
0: வேம்புவா?
3: பேசுங்கம்மா. தானம் என்பது மெயினா வந்து நமக்கு வந்து பசி அறிஞ்சவங்களுக்கு தானம் கொடுக்கறது ஒரு அது ஒரு தானம் மேடம்.
0: அதாவது யாருனே தெரியாதவங்க பசியோட ஒருத்தவங்க வாடி நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த உதவி செய்யறது மிகப்பெரிய அறம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
4: மனிதநேயம், உதவி, தானம், தர்மம், நன்றி, இதெல்லாம் வந்து கிளைகள். நீங்க இலக்கியங்கள்ல சொன்னீங்க, ஒரு காஞ்சி பெரிய ஒரு தொடர் ஒன்று படிச்சிருக்காரு சொன்னாரு, உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போக மொட்டை மாடிக்கு கிளி வந்தா கூட அதுக்கு தண்ணியில ஒரு சின்ன வை, அதுக்கு ரெண்டு அரிசியை கூட அதே ஒரு தானாங்கிறாரு.
0: ஆகச்சிறந்த அறமா நீங்க பாக்குறீங்க.
4: சொல்லிட்டுங்களா?
0: சரிங்க.
4: அதாவது எனக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த அறம்னா எனக்கு தெரியாது, நேற்று நம்ம நெறியால ஏதாவது சொல்ல மாட்டேன் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி இளமையில வந்து அறம் செஞ்சாட்டா முதுமையில நல்லா இருக்கலாம் அப்படின்னு
0: சொன்னாங்க.
4: குரல் ஓசம் இல்ல, நீங்களும் சொன்னீங்க. அது ஏன்னாக்கா அது வந்து நம்ம தெரிஞ்சே தெரியாம நம்ம செஞ்சிடலாம். நான் ஒரு 22 ஒரு கிட்னியை கொடுத்தேன்,
0: இன்னைக்கு
4: 60 வரைக்கும் நோய் நோடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கேன். அதுக்கு என்ன காரணங்கிறது வந்து எனக்கே தெரியாது, கடவுளுக்குதான் தெரியும்.
0: அது மிகப்பெரிய விஷயங்க ஐயா. நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை தியானம் கொடுக்கலாம், ஆனா வாழ்நாள்லயே வந்து ஒரு மிக குறுகிய அந்த சின்ன வயசுலயே செய்யறது பெரிய விஷயம். நன்றிங்க ஐயா, உங்க அறம் தொடரட்டும் ஐயா. நன்றி, நன்றி,
4: தொடரும், நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: விலமல் தேன்மொழி முத்துமரசாமி பேசுறேம்மா.
0: பேசுங்கம்மா.
5: எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய்யும் நன்மை

0: தான் ஆகச்சிறந்த அறமாகும்.
1: சரிங்கம்மா, நன்றி. ரொம்ப சுருக்கமாக அழகாக கொடுத்துருக்கீங்க, நன்றிங்கம்மா.
0: சொல்றேம்மா,
1: ஆ
0: சுயநலம் இல்லாத அன்பு, பிறர் பசியை போக்குதல், இயற்கையை மதித்து வாழ்தல் அறம்.
1: சரிங்க, நன்றி நன்றி.
0: அறத்திலிருந்து ஆக்கமும் இல்லை என்று வள்ளுவர் மனித வாழ்வின் உயர்ந்த செல்வம் அறம்னு வலியுறுத்துறார். நமது எண்ணம் சொல் செயல் தூய்மையாகவும் யாரையும் துன்புறுத்தாத வகையில் சிறந்த அறம். இல்லாதவருக்கு இது நமது அறிவையும் நமது பொருளையும் பகிர்வதும் சிறந்த அறம் தான். இதையே ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாரு. மற்றவரிடம் அன்பு செலுத்துவதும் அவர்களை மன்னிப்பதும் உயர்ந்த அறம். சிலப்பதிகாரத்துல அறம் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகும் என்கிறார் இளங்கோவடிகள். அதாவது இளங்கோவடிகள் தனக்கு அரசுரிமை கிடைக்கும் என்று ஜோதிடர் சொன்ன உடனே அதை ஏத்துக்காம அரசுரிமை அண்ணனுக்கே உரியது என்று, தர்மத்தின் அரசு வழி நின்று அதற்கான தகுதியை அண்ணனுக்கே உரியது என்று சொல்லி எழுதுகோலை தூக்கி தமிழ் இலக்கியத்தை தூக்கி நிறுத்திய துறவியாக இலக்கியத்துல நினைத்திருக்கிறார். அறத்தை வாழ்ந்து காட்டிய செம்மன் இளங்கோ.
1: அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் சொல்லும் எல்லாமே வந்து அறம் சார்ந்ததா இருக்கணும்ன்றது தான் பண்டைய இலக்கியங்களாகட்டும் இந்த காலத்து அந்த கல்வியாகட்டும் நமக்கு போதிக்குது. மீண்டும் பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நேரம் இப்போ 10:19 16:00 காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் ஆகச்சிறந்த அறம், இதை பற்றி தான் நேயர்கள் அவர்களது கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் நிகழ்ச்சிக்காக யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
5: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
9: அரியலூர் மாவட்டம் உதயநகரம் சுப்பிரமணியம்.
5: பேசுங்க ஐயா.
9: நானுங்கிறது நம்ம காது மாதிரி இருக்குங்க, ஆகுது ஆவாத இருக்கிற வார்த்தையெல்லாம் கேட்குது. அதே மாதிரி ஆவற பொருள் ஆவாத பொருள் கொடுக்குற அளவுக்கு எப்படி வரணும்னா, நம்ம காது என்ன செய்துட்டுதோ அதே மாதிரி நம்ம செய்யணும். நன்றி.
5: சரிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்.
5: வணக்கங்க, பேசுங்க.
10: ஹலோ.
5: வணக்கம் சார், பேசுங்க.
10: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
5: சொல்லுங்க.
10: அகச்சிறந்த தானம், அதாவது அர்ஜுனன் போய் கிருஷ்ணன்ட்ட கேட்டானா, என்ன கர்ணன் எல்லாம் பெரிய தானம் தானம் குடைவுள் இப்படி எல்லாம் சொல்றாங்களா ஐயா, எங்களால எல்லாம் செய்ய முடியாதான்னு. உடனே கிருஷ்ணன் என்ன செஞ்சாரா, சரி இந்த ஒரு தங்க மலை இருக்கு, அந்த மலைய இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள நீ காலி பண்ணிடணும், தானம் கொடுக்கணும். உடனே அர்ஜுனன் என்ன செஞ்சானா, ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டுவானானா, கூப்பிட்டு வந்து கட்டி கட்டியா வெட்டி ஆளுக்கு தகுந்த மாதிரி, உனக்கு எத்தனை பேர் உனக்கு எத்தனை, இப்படியே கூட்டாராம். ஒரு மணி நேரம் தான் பாக்கி இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் திட்டிக்கிட்டு தான் போனாங்களாம். என்ன நான் போய் இருக்கப்பட்டவனுக்கு கூட கொடுத்துட்டாங்க, இல்லாத போட்ட கம்மியா கொடுத்துட்டாங்க. உடனே வந்து கிருஷ்ணன் சொன்னாராம், உடனே கிருஷ்ண உடனே கர்ணனை கூப்பிட்டாராம், கருணா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள அந்த மலையை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னாராம். உடனே 2 பேரை பக்கத்து ஊர்ல இருந்து வர வச்சாராம், தூக்கி கொடுத்தாரம்.

0: பிடிச்சான். உடனே அங்க கேட்டாங்களா, என்ன ரெண்டு பேர்கிட்ட குடுக்கிறேன்னு. அவங்க அன்ன சத்திரம் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து அன்னசத்திரத்துல வரியோட பசி ஆறுவதற்காக அவர்களிடம் கொடுத்தால் இது பொருத்தமாக என்று நினைக்கிறேன் நானா. அப்ப இப்ப சொன்னாங்க நண்பர்கள் கண்தானா உடல் உறுப்பு தான், அதெல்லாம் வந்து அதாவது இறந்தும் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களை தெய்வத்துக்கு நிகரானவர்கள். ஆனா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றி. அறத்துல சிறந்தது இந்த பசிக்காக வந்தவங்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
1: யாருங்க ஐயா?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்
1: பேசுங்க.
2: அன்பு ஆறாம்னு ஒரு பாட்டு இப்ப கேட்ட கடைசியா புரியுது. அன்புங்கிறது மற்றவங்கள்ட்ட அன்பு கட்டது சிறந்த அறமா சொல்றாங்க. உலக உத்தம நபிகள் நாங்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்களை பார்த்து புன்முறுவல் செஞ்சாவே பெரிய தர்மமா சொல்றாங்க. அது மாதிரி ரோட்ல போக்குள்ள இடிஞ்சே தரும் கண்ணாடி முள்ளு ஏதாச்சும் அப்புறப்படுத்தினாலும் அதுக்கு பெரிய தர்மமா நமக்கு ஆண்டவன் நமக்கு எழுதுறாங்க. அதே போல நம்ம ஒரு வழி காட்டுறாங்க, அந்த அந்த வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம ஊட சொல்றதை விட நேரடியா அழைச்சிட்டு போய் அந்த வீட்டிலேயே போய் கூப்பிடுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. அது மாதிரி பார்வை இல்லாதவங்க வந்து ரோட்ல இருந்து இந்த கிராஸ் பண்ணி அனுப்பி போறது அது பெரிய தர்மமா சொல்றாங்க.
1: அதாவது நம்மளால முடிஞ்சத முடியாதவங்களுக்கு செய்யறதுதான் மிகப்பெரிய அறம் அப்படின்றதுதான் அதோட பொருள்.
2: நன்றி,
1: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: அன்பான வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பேசுங்க.
3: என்ன ஸ்லோகன்
1: பேசுங்க.
3: முடிந்ததை முடியாதவர்களுக்கும் இயன்றதை இல்லாதவர்களுக்கும் கொடுப்பது அறம்.
1: அதாவது
3: அறம் என்பது நம்ம வாயால சொல்றதும் கிடையாது செய்யறதும் கிடையாது, அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தாம இருந்ததே இருந்தாலே மிகப்பெரிய அறம்.
1: நம்ம நடவடிக்கைகள், நம்ம எண்ணம், சொல், செயல், இது எல்லாமே அறம் சார்ந்து இருக்கணும்.
3: மனதால கூட அடுத்தவங்க கெடுத்துட கூடாது, அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களே அதுவே மிகப்பெரிய அறம் என்பது என்னுடைய கருத்தா பதிவு பண்ற படம்.
1: நன்றி, ரொம்ப அழகு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: அக்கம்மா.
1: வணக்கம் சார், வாங்க.
4: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
4: நான் ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: சரிங்க, சொல்லுங்க ஐயா.
4: அதாவது வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே பாருங்க, வள்ளுவன் கூட சொற்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னாரு. அப்ப அந்த இல்வாழ்க்கையில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இடம் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க எல்லாம் ஒரு அறம் சார்ந்த செயலாக இருக்கும். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்மையிலையும் நேர்மை, வறுமையிலும் பரோகரம். இந்த ஏழ்மையிலும் நேர்மைங்கிறது என்னதான் ஏழ்மையா இருந்தா கூட அந்த நேர்மை சில பேர் தவற மாட்டாங்க, சொன்ன சொன்ன வாக்கு சொன்ன சொன்னபடி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி பரோகரம், வறுமையிலும் பரோகரம். அதாவது என்னால ஒரு உதவி செய்ய முடியல வச்சுங்க, உங்களுக்கு நீங்க ஒரு உதவி கேட்டு என்கிட்ட வர்றீங்க, நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன் என்னால முடியல, நான் மத்தவங்கள்ட்ட இருந்தாலும் வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் பாருங்க. அது அதுதான் இந்த வறுமையிலையும் பரோகரங்கிறது. பரோ இந்த உபகாரம் செய்யக்கூடிய வந்து மனிதனுக்கு வந்து எல்லா உயிரினமும் வாழணுமா? ஒரு உயிரினம் நம்ம மட்டும் மனிதனை மட்டும் வாழக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்குடைய நிலவரம் பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்ப ஆர்வ சினம் சொன்னது. ஏன்னா நம்ம கோபத்தாலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒருத்தர் நீங்க என்ன குறை சொல்றது, நான் உங்களை குறை சொல்றது, மத்தவங்களை குறை சொல்றது, இப்படி போட்டி பொறாமை உலகத்திலேயே பாருங்க. உலக நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போர் மயத்துல நிக்குது. அப்ப நமக்கு அறம் சார்ந்த நல்ல செயல்கள், நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அப்படி எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தோம்னா நம்ம வந்து மற்ற உயிரினங்களையும் வாழ வைக்கணும், மற்ற உயிரினங்களும் இயற்கையும் வாழும். அப்ப அந்த இயற்கையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு மனிதனுடைய குணங்களும் அந்த அறம் சார்ந்த செயல் தான். அதான் அவைப்பாட்டியும் வள்ளுவனும் நமக்கு வந்து அறத்துக்கு அறம் பொருள் இன்பம்னு ஒரு அறத்துக்கு ஒரு அதிகாரமே கொடுத்தாரு. அப்ப நல்ல செயல் செய்யக்கூடிய மனிதனுக்கு வந்து நல்ல செயல் செய்தால் நாமும் வாழ்வோம், நம்ம தலைமுறையும் வாழ்வோம், மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கலாம். அப்ப அறம் செய்ய விரும்புங்கிறது ஒரு நல்ல செயல் என்பது இந்த தாழ்மாலுக்கு அறிவு.
1: நன்றி, நன்றி,
4: நன்றிமா.
1: அதே மாதிரி தான் இந்த திருவள்ளுவம் காட்டுறதும் ஆகச்சிறந்த அறம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அறத்தை பற்றி திருக்குறள் அடுக்கடுக்க பல கருத்துக்களை சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு நபர் வந்து தன் மனதளவில் வந்து தூய்மையாக இருப்பதே ஆகச்சிறந்த அறம். அதை தான் வந்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற, தன் மனதில் வந்து குற்றம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் இல்லாமல் வாழ்வதே மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் செய்கிற தான தர்மங்களை விட உள்ளத்தை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்றது அதுவே மிகப்பெரிய அறமாக இருக்கும். அதன் மூலமாக யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது அப்படின்றது தான் இதோட உள்ளார்ந்த கருத்தாக இருக்குது. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம். வீரம் பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார்.

0: அறம். நம்ம மட்டும் வாழ்றது அறம் கிடையாது, நம்மளால அடுத்தவங்க கெட்டு போகாம இருக்கதான் அறமே. இப்போ ஒரு செயலை செய்யணும்னு வச்சுங்க, அது அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்குன்னா அதுல நமக்கு லாபமா இருக்குன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யாம இருக்கணும். நமக்கு லாபமா இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்பா போயிடுது இல்ல.
1: நமக்கு லாபமா இருந்தாலும் மத்தவங்களுக்கு தீங்கு இல்லாத செயலை செய்யணும் அப்படின்னு தான்
0: சொல்றீங்க. அது ஒரு சம்பவம் மேடம், கர்ணன் என்ன செய்யறாரு, கர்ணன்ட்ட போய் கேக்குறாரு அர்ஜுனனுக்கு வில்லு அம்பு கத்து கொடுத்த போய், எனக்கும் கத்து கொடுங்க எனக்கும் கத்து கொடுங்க. அவரு சொல்றாருன்னா அர்ஜுனை தவிர யாரும் கத்து தர மாட்டேன்னு இவரு ரொம்ப நாளும் நீண்ட நாளா போய் கேட்டுக்கிட்டே அந்த பேரு அவரால் பொறுக்க முடியாம ஒரு சொல்றாரு. அது மேல ஒரு பறவை போகுது, அது அந்த பறவைய ஒரே நீ வந்து அம்புல வந்து நீ இது பண்ணும் செஞ்சிட்டா உனக்கு நான் கத்து தரேன்னு இவரு வில்ல வளைச்சு அம்ப வச்சு அந்த பறவைய புரி பாத்துக்கிட்டே இருக்காரு. அதை உடவே இல்ல, ரொம்ப நேரம் விட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அவரு அந்த முனிவருக்கு கேக்குறாரு, அவரு ஏன் உனக்கு தெரியாதா அதனால வச்சுக்கிட்டே இருக்கேன்னு. அப்பதான் கர்ணன் சொல்றாரு, நான் ஒரே இத அம்புல இத
1: பொண்ணுடுவேன்,
0: குஞ்சு பறவைக்கு அது இறத்தையிட போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் அதை பொண்ணுட்டேன்னா என்னோட வீரத்தை
1: காட்டிடுவேன்.
0: அந்த தாய் பறவை காணுன்னு அந்த குஞ்சு பறவை தேடிக்கிட்டு இருக்கும்.
1: கண்டிப்பா
0: அப்படி ஒண்ணு என் வீரத்தை காட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. அப்பதான் அவரு சொல்றாரு, நீ தான்டா சிறந்த வீரன்னு. அவரு அன்னைக்கு அதை காட்டிட்டு அவர் பெரிய வீர, அவருக்கு அம்பு குத்த வில்லு கட்டு கொடுத்துருப்பாரு
1: விளையாட்டு.
0: இருந்தாலும் ஒரு ஒரு உயிரை பொண்ணு நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாரு.
1: அதுதான்,
0: இதுதான் அறம்.
1: சரிங்க, ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை வந்து தேவையான இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இதுதான் நம்ம நம்மளோட வீரத்தை விட அடுத்தவங்களுக்கு இந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை வந்து நம்ம நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம யோசிச்சு செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களுக்கும் அந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்போது தானே நம்ம ஒரு மனித நேயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல தானே வளரும். சரிங்க, நன்றிங்க ஐயா, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வரும் நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க, இருக்கீங்களா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம். பஞ்சநதி குளம் கோவில வரட்டும்.
1: பேசுங்க ஐயா.
2: அறம் என்பது நாளைக்கு செய்யலாம்னு ஒத்துவிக்க கூடாது. ஒரு அறச்சையில அன்னைக்கு செய்யணும், அத உடனே செய்யறதே ஒரு அறம் தான்.
1: சரிங்க, எதையும் தள்ளி போடாம உடனே செஞ்சிடணும், நினைச்சத உடனே முடிச்சிடணும்.
2: பேராசை, பொறாமை, முடிஞ்சீரம், கடுஞ்சொல் இதை தவிர்க்கணும். இதை தவிர்த்து வாழ்ந்தாலே நம்ம அறம் செய்யறதுதான்.
1: சரிங்க, நன்றிங்க.
2: நன்றி, வாழ்க வளமுடன்.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
3: ரொம்ப வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
3: அதாவது வந்து நம்மள வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. அது நல்ல அறம் கிடையாது. ஏன்னா அவங்க மேல நம்ம கருணை கொள்ளணும், கருணை காட்டணும். கருணை காமிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நம்ம தீர்த்து வைக்கணும். அதுதான் உண்மையான அறம். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள பார்த்து கை தட்டி சிரிக்கிறதோ இல்ல அடுத்தவங்கள்ட்ட அவங்கள கேவலமா பேசுறதோ அதெல்லாம் நல்ல அறத்தை சேர்ந்தது இல்ல. அப்படி நம்ம செஞ்சு அவங்க வந்து மறுபடியும் வந்து நம்மள வந்து அவங்க நம்மள தீண்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம அதை கண்டுக்க கூடாது. அதையும் நம்ம மீறி நம்ம இந்த அதுல இருந்து நம்ம கடந்து போயிருந்தோமே தவிர நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்கள உதாசனப்படுத்த கூடாது. எது வேணாலும் அவங்க வேணா எது வேணாலும் பண்ணட்டும், நம்ம அவங்கள தாண்டி போயிடணும். அப்படிதான் செய்யணுமே தவிர அந்த கேவலப்படுத்துறது இது பண்றதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தப்பு
1: நம்மள துன்புறுத்துறவங்களே நம்ம கடந்து போயிடணும். அடுத்து அவங்களும் யோசிச்சு மாறுறதுக்கு வழி இருக்கு.
3: ஆமா, அவங்களுக்கு மாறுறதுக்கு வழி இருக்கு. நம்ம அப்படி செஞ்ச வந்தவங்களே நம்ம வந்து உதாசனப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்களா உணர்ந்து பாப்பாங்க. ஒரு நாளைக்கு
1: நம்மளும் பதிலுக்கு பதில் அதை செஞ்சிடும் போது ரெண்டு பேரும் செஞ்சதும் சரி அப்படின்னு ஆகும்போது அந்த இடத்துல அறம்ன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும் இல்லையா?
3: அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்.
1: ரொம்ப அழகையா. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
4: நான் மேனாவுல இருந்து எம்பி முருகேசன் பேசுறேன்.
1: பேசுங்க.
4: இல்லைன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பு முடிஞ்சு உதவி செய்யணும். அதுவே சிறந்த அறம்.
1: சரிங்க, நன்றி.
4: நன்றிங்க மேம்.
1: அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கங்க, பேசுங்க. ஆ, பேசுங்க.
5: மயிலாடுதுறை ரேவதி நகர், ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் ஐயா வந்தாலே ஆரவாரத்தோட வரீங்களே, ஏன்? பேசுங்க.
5: அறம் அது தொழில் வந்து நம்ம நான் வந்து தையல் கடை வச்சிருக்கேன். என்னிட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு 50 பேர்

0: இருந்திருப்பாங்க. அவங்கள எல்லாருக்கும் இந்த தொழில கத்து கொடுத்துருக்கேன். மனம் வந்து எல்லாரும் சொல்ல கத்து கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சோ அதெல்லாம் தீர்த்து வைப்பேன். இன்னும் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்கிட்ட வந்து எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் அதை நிவர்த்தி பண்றதுதான் என்னுடைய வேலை. சரிங்க, ஒரு ஆரம் தான்.
1: அதாவது 50 பேருக்கு நீங்க ஒரு குருவா இருந்து இந்த தொழில சொல்லி கொடுத்துருக்கீங்க.
0: சொல்லி கொடுத்துருக்கேன்.
1: உங்களை குருவை மிஞ்சின சிஷியர்கள் இருக்காங்களா?
0: கேட்டவங்க தொழில வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்.
1: ஐயா
0: வந்து ஒவ்வொரு இதுலயும் சிறந்து விளங்கினாங்க. ஒருத்தவங்க கோட்டு தைக்கிறவங்க, ஒருத்தவங்க லேடிஸ் விளைச்சிக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து பேண்ட் ஷர்ட் தைக்க, அந்த இதுல ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தொழில கத்துக்கிட்டேன். அந்த தொழில் வந்து என்னோட இருக்காம மத்தவங்களுக்கு நான் சொல்லி
1: இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, உங்ககிட்ட அந்த 50 பேர்ல உங்களை மிஞ்சின சிஷியன் இருக்காங்களா அப்படின்னு நான்
0: கேக்குறேன்.
1: இப்ப குரு தான் மேல இருக்கீங்க. சரிங்க, நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: யாருங்க சார்?
2: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்
1: பேசுங்க.
2: மடக்கி ஜவுத்தல போடுறாங்க, அத ஆடு முழுங்கி போடுது. அது விரிச்சு கிரிச்சு கீழே வச்சாங்கன்னா திங்கும்.
1: அந்த பிளாஸ்டிக் கவர்கள்ல வந்து நம்ம உணவை சுத்தி போடும் போது அதை சாப்பிட்டுட்டு அந்த கால்நடைகளுக்கு வந்து வயிறு ஊப்பி அதுங்களுக்கு நிறைய விதமான நோய்கள்
2: எல்லாம்.
1: அவங்க உணவு பாதையில அடைப்பு ஏற்பட்டு அந்த மாடு இறக்குறதுக்கோ இல்ல அந்த ஆடு இறக்குறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு காரணங்களும் இருக்கு. அது மாதிரி இல்லாம நம்ம செய்யற அறத்தையும் இன்னும் கொஞ்சம் கவனமா செஞ்சு பழகணும். யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம செஞ்சு பழகணும்ன்றதுதான் முக்கியம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? வணக்கங்க ஐயா.
3: வணக்கம் வணக்கம்.
1: பேசுங்க ஐயா, கேக்குது.
3: உடையார் பாளையம் அஜிம்.
1: சொல்லுங்க.
3: ஆக சிறந்த அறம், அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கங்க, யாருங்க? அடுத்த ஒரு நேயர் வணக்கம்,
3: பயன்படுத்த வேண்டும் என்றுதான் குளங்கள், ஏரிகள், கோயில்களை அறம் சார்ந்த பணிகளை செய்தார்கள். ஆனா நம்ம இன்று வந்து அதை பாதுகாக்காம தரம் தாழ்ந்து அதை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா?
1: யோசிச்சு செயல்படணும். எல்லாருமே சிந்தித்து செயல்படும் போது இந்த விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க, நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கம் ஆக சிறந்த அறம். இதை பற்றி தான் நேயர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துலையும் கூட இதுக்கான போஸ்டர் இருக்குது. ஆக சிறந்த அறம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். கலாவதி ராஜ்மோகன் காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காரைக்கால் நளினி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஆக சிறந்த அறம். அவர்கள் நம் மீது வைத்த நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் இருக்கக்கூடாது. நம்மை நம்பியவர்களை எந்த ஒரு சூழலிலும் கைவிடக் கூடாது. இதுவே ஆகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. வாழும் வாழ்க்கை சிறந்தது, வாழும் நாட்களும் சிறந்தது, வாழும் ஒவ்வொரு மணி நேரமும் சிறந்தது. ஆக சிறந்த அறநிலையில் நாம் வாழ்ந்தால் நலமுடன் வாழலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனதில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் தூய்மையாக இருப்பதே ஆக சிறந்த அறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் சொல்லியிருக்காங்க இந்த பதில. அடுத்த தில்லை சீனிவாசன் சொல்லியிருக்காங்க, பகிர்தலே ஒரு பேரறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முல்லை காட்டிலிருந்து, முடிந்தவரை நம்மால் அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதல் செய்யாமல் இருப்பதே அறம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆகச்சிறந்த அறம் என்பது முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வது, பலன் எதிர்பாராமல் ஏதோ ஒரு வகையில் நம்மால் முடிந்த உதவியை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கொன்னன் இஞ்சிக்குடியிலிருந்து. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் மற்றும் தமிழ் இலக்கியங்களின் படி ஆகச்சிறந்த அறம் என்பது பிறர் செய்த தீமைகளை மன்னித்து அதை திரும்பி செய்யாமல் கடந்து செல்வதாகும். பசித்தவருக்கு உணவிடுதல் மற்றும் மனதில் எவ்வித குற்ற உணர்வும் இன்றி தூய எண்ணத்துடன் பிற உயிர்களுக்கும் நன்மை செய்வதே ஆகச்சிறந்த அறம் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதி அனப்பன்பேட்டையிலிருந்து, தமிழில் அகம் அறம் என்பது அன்பின் உணர்வையும் அவங்க தவறாக புரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அறம் தான் நம்ம கேட்டிருந்தோம், அவங்க அகம் பற்றி அவங்க செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் பாரிவல்லல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் தேவை அறிந்து உதவி செய்வதே சிறந்த அறமாகும். மற்றும் உணவு பசியும் கல்வி அறிவையும் தேவை அறிந்து தீர்ப்பதுமே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்திராஜன் சிவபுரியிலிருந்து. அடுத்து அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க தான் நேர்லேயே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. அடுத்து அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செய்வது, தனக்கு தீங்கு செய்பவரை நன்மை செய்வது, மன தூய்மையுடன் வாழ்வது, இதுவே சிறந்த அறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருப்பட்டினம் வடக்கட்டளை என்கே தேவா. அடுத்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க மதுரை சண்முக சுந்தரம். அடுத்து குடவாசல் சசிகலா, ஆகச்சிறந்த அறம் என்பது தாய் தந்தையை மதிப்பது, அவர்களை பாதுகாப்பது, இறுதி காலத்தில் காப்பகத்தில் விடாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஆகச்சிறந்த அறம் அது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவர் மக்களுள் ஏழை என்ற முதுமொழிக்கு ஏற்ப ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை பயனற்றவைதான். மரத்தின் கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள் என பல இருந்தாலும் அவற்றுக்கு அடிப்படையாக இருப்பது மரத்தின் வேர்தான். அதுபோல மனிதர்களாகிய நம்மிடம் இருக்க வேண்டிய மனிதனேயும், நேர்மை, சகிப்புத்தன்மை, நாணயம், நன்றி உணர்வு, உதவி செய்வது, பெரியவர்களை மதிப்பது போன்ற பல்வேறு நற்பண்புகள் என்னும் மரங்களுக்கு ஒழுக்கமே வேறாக இருக்கிறது. வேர் பலமாக இருந்தால்தான் மரங்கள் செழிப்பாக வளரும். நமது உடமையோ செல்வமோ நமக்கு புகழை தராது. நமது நல்ல பழக்க வழக்கங்களும் நன்னடத்தையும் தான் இந்த சமூகத்தில் நமக்கான நன்மதிப்பை பெற்றுத்தரும். எனவே நமது எண்ணங்களிலும் சரி சொற்களிலும் தூய்மையை கடைபிடிப்பது, பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது, மனசாட்சி எனும் நேர்மையான நல்வழியில் வாழ்வோம், அறம் காப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆக சிறந்த அறம் இந்த பொருள்ல நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்,

0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு மனப்பான்மை வேணுங்க. இது வந்து நிறைய பேருக்கு வர்றதில்ல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா சமூகத்துல நீங்களே பாக்கலாம், நிறைய தான தர்ம காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனமா யாருக்குமே செய்ய மாட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அது வந்து நம்ம பார்வைக்கு வந்தா வந்து அவங்க இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க சந்ததிகள் கஷ்டப்படும். இது அதையும் நம்ம சமூகத்துல பாத்துருக்கலாம். அந்த மாதிரி உதவி பண்றவங்க வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டோட அவங்க எதிர்காலத்துல அவங்க பிள்ளைங்க அவங்க சந்ததிகள் நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து அடுத்தவங்களை பாக்குறத விட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணணும்ன்ற ஒரு அர்த்தம் இல்ல. நம்மளால முடிஞ்சது, நம்ம சக்திக்கு முடிஞ்சது, கண் கூட ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு உதவி பண்றதுன்னா நம்ம தர்மமே பண்ண வேண்டிய இல்லைங்க. இப்ப நம்மள்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும், ஒரு வாரத்துல கொடுத்துட்றேன், இந்த நேரத்துல என்னால பணம் இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது ஒரு 5,000 ரூபாய் கேக்குறாங்கன்னு கொடுங்க. இது பெரிய தர்மம். அது ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனா ஒரு சிலர் யாரோ ஒரு சிலர் ஏமாச்சிடுறாங்க. நம்ம அது யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்ற மாதிரியே நம்ம எல்லாரையும் நினைக்காம அந்த நேரத்துல அந்த பையன் உயிர் பொழைச்சு வந்தானாக்கா அவன் உயிர் பொழைக்கிறது என்னுடைய கருத்துங்க.
0: அதாவது தேவைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பொருளா இருக்கட்டும், இல்ல நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள், அந்த மாதிரி அவங்க முதியவர்கள் இருக்காங்க, ஒரு
1: பணம்னு கூட சொல்ல வேண்டியது, நம்மளால உடல்
0: உழைப்பு நேரம்
1: அதுவும்
0: நம்ம கொடுத்துக்கும் போது அதுவே மிகப்பெரிய. சரிங்க,
1: நன்றி.
0: அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
2: தென்விடாகை ஆனந்தன்
0: பேசுங்க.
2: நமக்கு நாமளே ஏற்பட்ட வலிய அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யாம இருந்தாலே அதே பெரிய ஆரம்பம்.
0: சரிங்க, ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிருக்கீங்க. நமக்கு வந்த வலி நமக்கு வலிக்கும், அப்ப அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அதை நினைக்கிறது பெரிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. வரும் நேயர் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
3: பிள்ளைத்திரசன் ஆரோக்கியதாசுமா.
0: பேசுங்க சார்.
3: தர்மமா வழக்கை கொடுப்பது இடைக்கைக்கு தெரியக்கூடாது. நம்ம வந்து தம்பட்டை அடிக்க கூடாது. இப்ப பாருங்க, நம்மளுக்கு நிறைய மரங்கள் இருக்கு, அது எவ்வளவு பழம் கொடுக்குது, அது தலை எருவா கொடுக்குது, அதெல்லாம் வந்து வெளியே கட்டிட்டு பாருங்க. மலையை கொடுக்குது, நிறைய கொடுக்குது, நம்ம என்ன கொடுக்குறோம், ஒண்ணுமே கிடையாது. நன்றிங்கம்மா.
0: சரிங்க, நன்றி நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆகச்சிறந்த அறம் எது அப்படின்னு கேட்டிருந்த நேயர்கள் வந்து அவங்களோட பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம முகநூல் பக்கத்துக்கு வந்தால்

0: செல்வகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க. வணக்கம் புதுத்துறை செல்வகுமார், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தாலே நல்லா இருக்கும், நன்றி வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம செய்கிற வேலையை நம்ம எதுவும் நெறி தவறாமல் இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய அறமாகவும் இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதுமே மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து குமரன் சொல்லியிருக்காங்க. இதை கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க. ஆகச்சிறந்த அறம் என்பது பிறருக்கு நன்மை செய்வதுதான். எதிர்பார்ப்பின்றி செய்யப்படும் உதவி, அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகியவை மனிதனை உயர்ந்தவனாக்கும். செல்வம், புகழ், பதவி ஆகியவை நிலையற்றவை, ஆனால் அறத்துடன் வாழும் வாழ்க்கை என்றும் நிலைத்திருக்கும். அறம் செய்ய விரும்பி அதுவே மனித வாழ்வின் உயர்ந்த அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, நாம் எதனால் பாதிக்கப்பட்டோமோ அதை பிறருக்கு நாம் செய்யாமல் இருப்பதே ஆகச்சிறந்த அறம். நமக்கு எது துன்பம் தருகிறதோ அதை நாம் பிறருக்கும் செய்யாமல் இருப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹஜ நஜ்முதீன் இவங்க சொல்லியிருக்காங்க. எந்த உயிர்களுக்கும் உடலால் மட்டுமல்ல மனதால் கூட தீங்கு செய்ய எண்ணாத செயலே ஆகச்சிறந்த அறமாக நான் கருதுகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆகச்சிறந்த ஆளுமை அறம் யார் கொடுத்துருக்காங்க? இயற்கை செழிக்க நீர்விட்டு அதை பராமரித்து பாதுகாப்பது மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் உணவு தரும் வகையில் பாடுபட்டு தரமான உணவையே மற்ற உயிர்களுக்கு அளித்துவிட்டு மிஞ்சியதை மட்டுமே அவர்கள் உண்டு அன்று தொட்டு நாள் வரை இன்று வரை என்றென்றும் அறம் செய்வது வரும் விவசாயிகள் தான் ஆகச்சிறந்த ஆளுமைகள் என்பது கருத்து அப்படின்னு சொல்லி சேத்தூர் சீதா கலிய பெருமாள் சொல்லியிருக்காங்க. ஆகச்சிறந்த அறம் தான் நம்ம கேட்டிருந்தோம். ஆகச்சிறந்த அதுவே விவசாயமே ஒரு மிகப்பெரிய வரம் தான். அதாவது எந்த நஞ்சில்லா அந்த இது செய்யும்போது அதன் மூலமாக மிகப்பெரிய உலகத்தில் ஒரு பசியை போக்குறது மிகப்பெரிய விஷயம் அது, அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், மனதில் பொறாமை, பேராசை, கோபம் மற்றும் கடுஞ்சொல் இல்லாமல் வாழும் தூய்மையான வாழ்க்கையே சிறந்த அறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி சொல்லியிருக்காங்க, பிறருக்கு தீங்கு செய்யாத மன தூய்மையே ஆகச்சிறந்த அறம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவின்றவங்க சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி. அறம் ஏழ்மையிலும் தானம் செய்வது சிறந்த ரொம்ப சிறந்தது, அதுவே நம்ம கிட்ட இருந்தால் செய்யலாம், ரொம்ப செய்ய மனசு இருக்கும், இரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை தானம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புறவச்சேரி பிரியா இவங்க சொல்லியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு வயதான தாய் தந்தை இருந்தார்கள். அவர்கள் மகன் வெளிநாட்டில் இருந்தார். அவர் வர முடியவில்லை. அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள் மற்றும் அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக பாதுகாத்தோம் அப்படின்ற மாதிரி, இதுவே பெரிய அறம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது ரொம்ப சிறந்த அறமாக தான் இருக்கும். உதவி செய்வதே ஒரு அறம் தான். ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து மஹி ஹைடா மஹி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, ஆகச்சிறந்த அறம் நம்பியவர்களை 100% உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையும் கூட ஒரு சிறந்த அறம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பிரதாம ராமபுரம் தச்சர் தெரு பூவை அருள்தாசன், ஆகச்சிறந்த அறம் தர்மம் மட்டுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நேரலையில யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? கேசவனா? பேசுங்க.
1: செய்யாமல் செய்த உதவிக்கு மையமும் வானகமும் வார்த்தை தருகிறது. நீ திருக்குறள் சொன்னது, ஒருத்தருக்கு செய்த உதவியை வந்து சொல்லி காட்டாம இருக்கிறதே பெரிய அறம்.
0: நம்ம செஞ்சதை சொல்லாம இருக்கிறதே பெரிய அறம் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார்
2: மேடம்?
0: பேசுங்க சார்.
2: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்
0: பேசுங்க.
2: ஆக சிறந்த அறம், மனிதனுக்கு அறிவு அதிகம் ஆனால் அறம் குறையும். தன் கதை நடந்தால் போதும் என நினைக்கிற மனிதன் அதிகரித்து விட்டான். இதனால் அடுத்தவருக்கு என்ன இடையூறு ஏற்படும், அவர் நிலை என்ன ஆகும், அவர் குடும்பத்தின் சூழ்நிலை என்ன என்பதையெல்லாம் மறந்து விடுகிறான். தன் சுயநலத்துக்காக அறத்தை நழுவி நடப்பவன் வாழ்க்கை தற்சமயம் சிறக்கும், ஆனால் வருங்காலம் பழிக்கும். அறம் என்னாலும் வாழ வைக்கும்.
0: சரிங்க, நன்றி நன்றி,
2: மிக்க நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், காரைக்கால் காவியா பேசுறேன்.
0: பேசுங்க காவியா.
3: என்ன பொறுத்தவரை

0: சிறந்த அறம் அப்படின்னா நம்ம பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும் மேம். அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி வார்த்தை பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல கூட ஒரு குட் இருக்கும், இஃப் யூ சீ யுவர்செல்ஃப் இன் அதர்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹர்ட் எனிஒன். நம்ம இடத்துல இருந்து நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்கணும். நமக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகும்ங்கிறப்ப இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும் புரிஞ்சுட்டு நம்ம நடந்துகிட்டோம்னா அதுவே சிறந்த அறமா நான்
1: பாக்குறேன்.
0: செஞ்சாதான் ஹெல்ப் பண்ணாதான் அறம் அப்படின்னு இல்லாம இதுவே ஒரு அறம்,
1: இன்சொல் கூறுதலே ஒரு அறம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, பேசுங்க.
2: வணக்கம்மா, நான் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
2: தானத்தில் சிறந்தது நிதானம். நிதானத்தை நமது உறவினர்களும் நாம் வந்து மேம்படுத்தினால் நாமும் நல்லா இருப்போம், உறவினர்களும் தேடி வருவார்கள், நமது சாதனைகளும் தொடருமா.
1: நிதானம் ஒரு பெரிய அறம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நன்றி நிதானம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க.
3: வணக்கம்மா.
1: யாருங்க சார்?
3: தஞ்சை மாவட்டம் துகளிலிருந்து மணி வாசகம்.
1: பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா.
3: அறம் செய்திடல் வேண்டும். அந்த நல்ல காரியம் செய்யறதுக்கு வந்து மனசு இருந்தாலே போதும். நல்ல காரியம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மைங்கிறது தானா வந்துடும். நல்லது செய்திடல் வேண்டும், அதை நன்றே செய்திடல் வேண்டும், நன்றை இன்றே செய்திடல் வேண்டும். இல்லை என வருவோருக்கு இயன்றதை செய்திடுவோம். இதை செய்தாலே போதும் அம்மா, நாடு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லோரும் எல்லாம் இன்புற்று வாழ்வார்கள்.
1: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். சத்தம். அடுத்த நேயர் வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
4: வணக்கம் மேடம், நான் சூப்பர் இன்ஃபர்மேஷன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
4: நம்மளால வந்து முடியுன்ற அளவுக்கு உதவி பண்ணலாங்க. அதாவது வந்து காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மன பெறுதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நமக்கு வந்து தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி நிலைமை, அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நமக்கு மிஞ்சிதான் ஒருத்தவங்களுக்கு தானம் தர்மம் செய்யணும்னா அது வந்து ஒரு நடக்காத காரியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து அதுல வந்து கொடுக்கணும். அது அந்த நேரத்துக்கு அவருக்கு வந்து நம்ம காலம் கருதி செய்யற ஒரு உதவிதான் ஒரு சிறப்பானதா இருக்கும். அது போல என்ன ஒரு தடவை அவர் வந்து காஃபி குடிச்சிட்டு திணையில உட்கார்ந்து இருந்தாராம். ஒருத்தர் வந்து மகளுக்கு திருமணம் வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை கொடுத்தாராம். அந்த நேரத்துல அவர் வந்து எது என்கிட்ட பொருள் குடுக்கறதுக்கு வசதி இல்ல, இந்த அந்த வெளி டம்ளர் தான் இருக்கு, இதை எடுத்துட்டு போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. நமக்கு மிஞ்சிதான் அப்படின்றது இருக்கிறதுல அவங்களுக்கு பகிர்ந்துதான் குடுக்கறதுதான் தர்மமாகும்.
1: இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சிறிய அளவாவது நம்ம செய்யும் போதுதான் அறத்தை காப்பாற்ற முடியும். சரி நன்றி. வரும் நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
5: வணக்கம் மேடம்.
1: பேசுங்கம்மா.
5: மகாராஜபுரம் திலகவதி பேசுறேன்.
1: என்ன ஊருங்கம்மா?
5: மகாராஜபுரம், இஞ்சிபுடி மகாராஜபுரம்.
1: சரி பேசுங்கம்மா.
5: அன்பும் மரணம் முடக்காகி நிர்வாகத்தை பண்பும் பயனும் அது. அன்பு இருந்தாலும் அறம் தானா வரும் மேடம். அன்பு இருக்கிற இடத்துல அறம் இருக்கும், அன்பு இல்லாத இடத்துல அறம் இருந்து போது பயனும் பயனும் இல்லை மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
6: திருவாலிருந்து டைலர் சிட்டிமணி என்கிற தியாகராஜன்
1: பேசுறேன். சொல்லுங்க ஐயா.
6: சுருக்கமா சொல்லிடுறேன் மேடம். நான் உதவி செய்யறதுனாலும் மேடம் உபச்சரணம் செய்ய
1: மாட்டேன்
6: மேடம். அதான் மேடம் எனக்கு.
1: சரிங்க. அதாவது நம்ம உதவி செய்யாம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதாம இருக்கிறதே மிகப்பெரிய அறம். நன்றி.
6: அதுவே பெரிய உதவி மேடம்.
1: நன்றிங்க.
6: உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தோட உபச்சரம் பண்ண வந்தாலே போறோம் மேடம்.
1: சரிங்க நன்றிங்க ஐயா. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
7: பூந்தோட்டம் சார், லக்கடி மகேந்திரன்.
1: பூந்தோட்டத்துல இருந்து
7: மகேந்திரன்
1: பேசுங்க ஐயா.
7: மேடம், அதாவது ரெண்டு விஷயத்த சொல்லலாம் மேடம். ஒன்னு வந்து இன்னொருத்த மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஒரு அழகான அறமா நான்
1: பாக்குறேன்.
7: கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, சிரிக்க வைக்கிறது. நம்ம கிட்ட பேசுற இந்த 2 நிமிஷம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிறந்த அறம். ரெண்டாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. நிறைய பேரு அதாவது டைமே கொடுக்கறது கிடையாது, எதுக்குமே டைம் கொடுக்கறது கிடையாது. கிட்ட டைம் இல்ல, டைம் சாப்பிடும் போது கூட சைலண்டா சாப்பிடணும், ஏன்னா சாப்பிட்ட உடம்புல ஒட்டாதான். அதனால நம்ம சைலண்டா சாப்பிடணும்ன்ற பேர்ல அங்கேயும் நமக்கு வந்து பிளாக் மார்க் தான். அதனால எப்பவுமே ஒண்ணு செலவு பண்ணணும்,

0: செலவிடணும், ரெண்டாவது மற்றவங்களை சிரிக்க வைக்கணும். நன்றிங்க,
1: நன்றி. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். ஆகச்சிறந்த அறம், இதை பற்றி இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறத்தை வந்து வலியுறுத்தி தான் நம்மளோட இலக்கியங்களாக இருக்கட்டும் எல்லா நூல்களுமே இந்த அறனை தான் ரொம்பவே வலியுறுத்தியிருக்காங்க. தற்காலத்தில் வந்து இதை தான் எல்லாருமே நம்ம அறம்ன்ற சார்ந்து தான் இந்த வாழ்க்கையே இருக்குது. நவீன உலகில் வந்து அறத்தினோட பரிணாமம் வந்து இன்னும் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாய்மை, நேர்மை, இன்சொல் கூறுறது, புறங்கூறாமை, பிறர் நலம் பேணுதல், சக மனித உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறது, நம்மால் இயன்ற உதவியை வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது, இவைகள் கூட ஒரு அறம் தான். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எண்ணத்தில் தூய்மை, சொல்லால் ரொம்ப மென்மையாகவும் செயலால் ஈகை கொண்டிருப்பதே ஆகச்சிறந்த அறமாக பார்க்கப்படுது. எந்த பிரதிபலனும் பார்க்காம இது ஏன் கடமை, ஏன் இது என் மனசுக்கு இதுதான் சரி அப்படின்னு தோன்ற விஷயங்களை வந்து ஒரு மனிதன் வந்து செய்யும்போது தான் அந்த அறம்ன்ற விஷயம் வந்து காக்கப்படுது. அக தூய்மையோடு வாழும் வாழ்க்கையே மனித குலத்தின் ஆகச்சிறந்த அறமாகவும் சொல்லப்படுது. மீண்டும் ஓர் இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் ஆர்ஜே லாவண்யா ராஜசேகரன்.

0: கலை கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. நித்தம் ஒரு தலைப்பு, அழகான ஆழமான கலந்துரையாடல்கள், இனிமையான பாடல்கள், இதுதாங்க வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம தோழிகள் முன் வச்சிருக்க தலைப்பு, நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் நம்ம வாழ்க்கையோட ஒரு அழகான அத்தியாயம். அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய முன்னேற்றம், இப்படி எல்லா விஷயங்களுமே பெற்றவர்களின் மனதுக்கு ரொம்பவே நெருக்கமான விஷயம்தான். குழந்தை வளர்ப்பு அப்படின்றது அன்பு கொடுத்தல் மட்டும் இல்லை, அவர்களை சரியான வழிகாட்டுதலோட சரியான திசையில் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் செய்கிற ஒரு கடமை அப்படின்னே சொல்லலாம். அன்பால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைத்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பும் அவசியம், அன்பு கலந்த கண்டிப்பு மிக அவசியம். அப்பா மட்டுமே கண்டிக்க முடியாது, அம்மா மட்டுமே கண்டிக்க முடியாது, ரெண்டு பேருமே அன்பாக இருப்பாங்க, கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாங்க, இந்த மாதிரி தான். ஆனால் குழந்தைகள் மனசில் பார்த்திங்கன்னா அப்பா கொஞ்சம் கண்டிப்பானவர் தான், கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லை அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவங்க, நம்ம பயந்துட்டு இந்த விஷயத்த செய்யாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு மனப்பதிவு அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ பெற்றோர்களுடைய அந்த கண்டிப்பு அப்படின்றது அந்த குழந்தைகள் மனசில் பதிஞ்சிருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கிட்ட கேட்டிருக்க விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைகளிடம் யார் கண்டிப்பானவர், நீங்களா அல்லது உங்களுடைய கணவரா? குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன் இந்த விஷயத்தில், எந்தெந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க, இல்லை உங்களுடைய கணவர் அது மாதிரி இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தை கண்டித்து அந்த குழந்தைங்கள சரியான வழிக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தோழிகளை அழைக்கலாம் 0436 8 இந்த முன்னணி பெண்ணோடு, 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் வீட்டில் யார் கண்டிப்பானவங்க அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு ரசிங்க. இது வணக்கம் தோழி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்கள் நினைவிற்கு பண்பலையின் 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் நம்ம கிட்ட கலந்துரையாட போகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க குழந்தைங்கிட்ட யார் கண்டிப்பானவங்களா இருப்பாங்க, அவங்களா அல்லது அவங்களுடைய கணவரா அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். குழந்தைங்கக்கிட்ட அப்பா, குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட ரொம்ப பயப்படுவாங்களா கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா கிட்ட பயப்படுவாங்களா, இதுதான் இன்னொரு மாதிரியாக நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா இதுதான். நிகழ்ச்சியோடு இணைய வரும் முதல் தோழி யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். மிருக வணக்கம். ஆஹா, முதல் தோழியை இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. நேர்களை நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அம்

0: வருது. லா லா லா லா லா லா. கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
2: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்க்கு முகனும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் வசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: Yes, I love this idiot. I love this lovable

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேர்களோடு நேர்களையா உழவர காத்திருக்கு. நீங்களும் பங்கேற்க விரும்பினால் இஞ்சிக்குடி கிராமத்திற்கு செல்லலாம். அங்கிருந்து நம்ம பண்பலையில் பேசலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சாஃப்ட் பேரண்ட் இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் யார் அந்த ரோலில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியோடு இணைவரும் தோழி வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறோம் தேவி. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் மேடம்.
3: சொல்லுங்க தேவி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: நினைத்தேன் வந்தாய் பழத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே அந்த பாட்டு.
3: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, யார் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க கிட்ட?
4: நான் தான் மேடம் திட்டுவேன்.
3: நான் தான் நான் தான் வேகமா வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் முடிக்கிறதுக்குள்ள. சரி சரி சொல்லுங்க.
4: நான் தான் திட்டு. அவங்க கூட விட்டுட்டு போக விடுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மேல ரொம்ப பசமா இருப்பாங்க. பையனை அப்பெல்லாம் பிடிக்காது. இப்ப இப்ப பையனை பிறந்தப்ப தூக்கவே இல்ல மேடம் எங்க பையனை எங்க வீட்டுக்காருங்க.
3: ஆஹாஹா, இல்ல அது
4: ரொம்ப பிடிக்கும் மேடம் உங்களுக்கு. எங்க மாமியாருக்கு வந்து 6 பொண்ணுக்கு அப்புறம் தான் மேடம் எங்க வீட்டுக்காரங்க 7வதா பிறந்தாங்க. அதனால அப்பயுமே எங்க அம்மா வந்து எனக்கு குழந்தை பிறந்தப்போ என் பொண்ணு பிறந்துச்சேன்னு போட்டாங்க. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு என் பொண்ணு. எனக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு கையோடு தூக்கிக்கிட்டாங்க அப்படியே எங்க
3: வீட்டுக்காரங்க.
4: அப்பயில இருந்து பொண்ணுன்னா அவருக்கு அவ்வளவு. வீட்டுக்கு வரக்குள்ளேயே ஐசுன்னு கூப்பிட்டுட்டு தான் மேடம். அவர் பேரு ஐஸ்வர்யா. ஐஸ்ன்னு கூப்பிட்டு தான் உள்ளரே வருவாங்க. இப்ப இப்ப பையன் மேல கொஞ்சம் பாசமா இருக்காங்க.
3: எப்போதுமே அப்பாக்கு வந்து பெண் குழந்தைகள் செல்லும், அம்மாக்கு ஆண் குழந்தைகள் செல்லும்.
4: பையன் வந்து எங்கிட்டதான் மேடம் கேட்பான்.
3: ஆனா கண்டிப்பானவர் நீங்கதான்.
4: அதே
3: மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க.
4: எல்லாமே சொல்லிடுவாங்க மேடம் என்கிட்ட. இதுவா
3: நல்ல விஷயம். கண்டிச்சு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளும் சொல்லணும் இல்லையா?
4: சொல்லாம
3: ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
4: நன்றி மேடம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஆஸ்திரேலியா துர்கையம்மன் கோவில். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன் வச்சிருக்கிற ஒரு கேள்வி என்ன?

0: சொன்னால் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட யார் கண்டிப்பாக இருப்பீங்க? நீங்களா, உங்களுடைய கணவரா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பொதுவாக அம்மா கண்டிச்சா அப்பா கிட்டே போய் சொல்லுவாங்க, அப்பா கண்டிச்சா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா என்னை திட்டாங்க இல்லை அப்பா என்னை திட்டாங்கன்னு கொஞ்சம் விவரம் புரிய ஆரம்பித்த போது நம்ம சொல்கிறத வந்து கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு ஏற்றுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர் இளம் பருவம் போகும்போது கோபத்தோட திரும்பி கேள்வி கேட்பாங்க, என்னையும் கண்டிக்கிறீங்க அப்படின்லாம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம பெற்றோராக இருந்து அதற்கு பொறுமையான விளக்கமும் அது ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறதும் பெற்றோருடைய பொறுப்புங்க. நம்ம குழந்தைங்களை எதுக்கெல்லாம் கண்டிக்கலாம், எதுக்கு கண்டிச்சிருக்கீங்க? நிகழ்ச்சியோட இணைவரும் இந்த தோழி வருக, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: மணக்குடி தனலட்சுமிக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மெல்ல தெரிந்தது கதவுலேருந்து, வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது.
0: ஓ, பகல்ல வா வெண்ணிலா வானம் தேடுகிறது. சரி, நீங்க கூப்பிட்டா வந்துடும் கண்டிப்பா, கொடுக்கலாம் பாடலா. சொல்லுங்க, நீங்க கண்டிப்பானவரா இல்ல உங்க கணவரா?
1: நான் தான் மேடம். ஏன்னா அன்பாலே கண்டிப்பேன். அப்ப நம்ம அம்மா தான் ரொம்ப செல்லமும் கொடுப்போம், அதே நேரத்துல கண்டிஷனும் இருக்கும்.
0: ஓகே.
1: அதே நேரம் குழந்தைங்க வந்து யார் வீட்டுக்கு போனாலும் வாசல நின்னு கூப்பிட்டுட்டு போகணும், யார் கொடுத்தாலும் அம்மா அப்பா இல்லாம கேட்டுட்டு தான் நீ வாங்கி சாப்பிடணும். அப்படி இன்னமும் யார் வீட்டுல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி தான் கேட்பான், வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி போன் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்கறது புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
0: சரி சரி.
1: அது மாதிரி கண்டிச்சோட அன்போட அவங்க கொஞ்சம் தான் கண்டிப்பாங்க, நான் தான் கொஞ்சம் அதிகமா கண்டிக்கிறது.
0: ஓகே ஓகே. ஆனா அந்த கண்டிப்பு நல்ல விஷயத்துக்காகவும் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் தான் இல்லையா?
1: ஆமா, அது கொஞ்சம் புக்ஸ் மாரி அவங்க உள்ள பாடம் மாரிக்கு நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், நல்வழியை தான் மேடம் காட்டணும், அதுங்களும் அதை கேட்டு வாழ்ந்து நல்லா முன்னேறணும்.
0: கண்டிப்பா, நம்ம அனுபவம் வந்து அவர் அந்த சொற்களாக மாறி அந்த குழந்தைங்களுக்கு போகும்பொழுது அந்த குழந்தைங்களை அதை ஏத்துட்டு நல்ல பாதையில் நடக்கும்போது அவங்களுடைய வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பா அவங்க கூடவே வரும்.
1: அம்மா பேச்ச கேட்டா எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா தான்.
0: அம்மா பேச்ச கேட்டா ஓகேவா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் குழந்தைகளிடம் யார் கண்டிப்பானவர், நீங்களா அல்லது உங்கள் கணவரா? இதுதான் நம்ம தொழில்கள்கிட்ட கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். தொழில்கள் சொல்லிட்டுருக்காங்க, நான் தான் கண்டிப்பானவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அம்மா ரோல் வந்து ரொம்பவே, அதாவது பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா விஷயங்களையுமே அசாதாரணமாக செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆண்கள் யோசித்தா கூட அவங்களுமே பல சமயங்களில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பெண்களை தான். அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைகளுடைய எல்லா விஷயங்களும் மனோதத்துவ ரீதியாக தெரியும் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ அவங்க கண்டிக்கும் பொழுது, எடுத்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களும் ரொம்பவே புரிஞ்சுக்கும், ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அது நல்ல விஷயந்தான். ஸோ அம்மா கண்டிப்பானவர் அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம். தோழிகளும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் என்று தோழி யார் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
4: ஹலோ, இனிய காலை வணக்கம் மேடம்.
3: இனிய காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: மேலவாஞ்சிலேருந்து பாத்திமா பேசுகிறாங்க மேடம்.
3: சொல்லுங்கள் பாத்திமா, என்ன பாடல் வேணும்?
4: நீங்கள் கேட்டவிலிருந்து பிள்ளை நீலா இரண்டும் இல்லை நீலா.
3: கொடுத்துடலாம், சூப்பர். சொல்லுங்க, நீங்க கண்டிப்பானவங்களா? உங்களுடைய வீட்டுக்காரர் அப்பாவா அம்மா?
4: வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைக்கு அப்பா, ஆம்பளை பிள்ளைக்கு நானு.
3: இது என்னடா இது, அப்படி ரெண்டு பேரும் பிரிச்சாச்சு.
4: அதனால பையனுக்கு நான் என்ன சொன்னாலும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டான். கோபம்லாம் வராது.
3: ஓகே, அதான் நீங்க தான், நீங்க தான் கண்டிப்பீங்க இல்லையா
4: பையனை? ஆமா மேடம்.
3: ஓகே, அவர் புரிஞ்சுப்பாரு. எந்தெந்த விஷயத்துல கண்டிப்பீங்க?
4: இப்ப கடைக்கு போயிட்டு வந்தா இவ்வளவு நேரத்துல வரணும்னு
3: சொல்லிடுவான்.
4: போன் அடிச்சு கேப்பேன், ஏப்பா வரல, லேட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு, தெருவுக்குள்ள வந்து தண்டை வந்துட்டேன் அப்படிமா. வேலைக்கு போனாலும் அப்படிதான், சம்பளத்தை கொண்டாந்து குடுத்துட்டு, இப்ப 20 ரூபா வேணாலும் சரி, பெட்ரோல் போனாலும் சரி, குடுத்துட்டுதான் காசை கேப்பாரு.
3: நல்ல விஷயம்.
4: ஆமா மேடம், எந்த ஒரு கெட்ட பழக்கம் நல்லா பிள்ளைங்களா இருக்கு ரெண்டும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணு.
3: நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இந்த கேள்வியை நம்ம பதிவிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு அன்பு கலந்த கண்டிப்பு கொடுத்தா நல்லது, அது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இந்த காலத்தில் வந்து குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க.

அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாததை ரொம்ப அழகாக நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுட்டு நல்லபடியாக நடப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரிக்காடு வித்யா வீரமணி. எங்கள் குழந்தைகளிடம் நானும் என் கணவரும் இரண்டு பேருமே கண்டிப்போடு இருப்போம். கண்டிக்க வேண்டிய நேரத்தில், கண்டிக்க வேண்டிய விஷயத்தில், கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை கண்டிப்பு, ஆஹா, சொல்கிற விதத்தில் பக்குவமாக எடுத்து சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக நடப்பது என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கண்டம் மெர்சி ராணி கலைவாணன் காரைக்கால் தளத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பேன், மற்ற நேரங்களில் நானும் அவளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, வீட்டில் கண்டிப்பானவர் அப்படின்னா நான் தான், யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும், ஒருத்தவங்க அனுசரித்து போகணும், என் கணவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் மேடம் கண்டிப்பாக இருப்பேன் என் குழந்தைங்கக்கிட்ட, அவங்க அப்பாவுக்கு

அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக நடப்பது என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கண்டம் மெர்சி ராணி கலைவாணன். காரைக்கால் காலத்தில் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பேன், மற்ற நேரங்களில் நானும் அவளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, வீட்டில் கண்டிப்பானவர் அப்படின்னா நான் தான், யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும், ஒருத்தவங்க அனுசரித்து போகணும், என் கணவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் மேடம் கண்டிப்பாக இருப்பேன் என் குழந்தைங்கக்கிட்ட, அவங்க அப்பாவுக்கு செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஹைதா மஹி. அப்புறம் சித்ரா தேவி செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து, என்னுடைய ரெண்டு குழந்தைங்களும் அப்பாவுக்கு தான் பயப்படுவாங்க, என்கிட்ட பயப்படவே மாட்டாங்க மேடம், சிரிச்சே ஏமாத்திடுவாங்கன்னு வேறு, அதை வேறு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. பரவாச்சேரி பிரியா கண்ணன், நான் தான் என்னோடய குழந்தைகளை கண்டிப்பேன், அன்பு கலந்த பாசத்தோடு கண்டிப்பேன், சும்மா சும்மா ஒரு விஷயத்தை கண்டித்தாலும் குழந்தைங்களுக்கு கோபம் வரும், நம்ம அவங்க தவறு செய்கின்ற பொழுது எப்போவாவது ஒரு தடவை பொறுப்பாக பொறுமையாக சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வந்து, என்னோடய தம்பி பொண்ணு நான் தான் கொஞ்சம் மிரட்டுவேன், பார்த்த உடனே பயப்படுவா, ஒவ்வொரு சமயம் எதிர்த்து பேசுவா, ஆனால் பேசும்பொழுது ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தை அப்படின்னு, ரெண்டு பேரும் சண்டை கூட போட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்போங்க, கண்டிப்பாக தான் இருப்போம், ஆனால் என்ன விஷயமா இருந்தாலும் என்னுடைய இரண்டு பையன்களும் அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலையில் நேரம் 11:48. உங்கள் குழந்தைகளிடம் யார் கண்டிப்பானவங்க, நீங்களா அல்லது உங்களுடைய கணவரா அப்படின்னு கேட்டிருந்தோம். குழந்தைகளை எந்தெந்த விஷயத்துக்கு கண்டிப்பீங்க அப்படின்னும் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தோழிகள் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட இணைய வரும் இந்த தோழி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: கேரளத்திலிருந்து யோகேஸ்வரி.
0: சொல்லுங்க யோகேஸ்வரி, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஆதி திரைப்படத்திலிருந்து அத்தி அத்தி காய் அந்த பாடல் வேணும்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டில் யார் வந்து ரொம்ப கண்டிப்பானவங்க?
1: நான் தான் மேடம், அதிக கண்டிப்போட தான் இருப்பேன். கணவர் கண்டிப்பாங்க, இருந்தாலும் அதிக அளவு அவங்க சந்திக்க மாட்டாங்க. எப்போதுமே பசங்களை சந்திச்சு இருக்கிறது நான் தான் அதிகமா கண்டிப்பேன்.
0: சரி, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பீங்க?
1: ரெண்டு பேருமே ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க, அதனால படிப்பு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அழகா எழுதணும், நல்லா படிக்கணும், எழுத்து பிழை இல்லாம எழுதணும். அதே மாதிரி பசங்கள்ட்ட எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துல சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கண்டிச்சுட்டே தான் இருப்பேன்.
0: ஓகே ஓகே. அந்த குழந்தைங்களும் அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறாங்க இல்லையா?
1: கேட்பாங்க மேடம், சில நேரத்துல கேட்பாங்க, அதை சில நேரத்துல கோவத்தோட, ரொம்ப கோவத்தோட சொல்லிட்டேன்னா கோவத்தோட இருப்பாங்க. அது வந்து அவங்க அமைதியா இருக்கும் போது சொல்லி புரிய வைப்பேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி புரிய வைப்பேன். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மற்றவங்க அதை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நம்மளே நல்வழிப்படுத்தினதான் நல்லது, மற்றவங்க எதுவும் சொல்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் நிறைய அதிகமா கண்டிப்பேன்.
0: கண்டிப்பாக வீட்டில் வந்து கண்டித்து வளராத பிள்ளை வந்து ஊரில் வெளியில் உள்ளவங்கள்ட்ட, வெளியில் உள்ளவங்களால் கண்டிக்கப்படும். அப்பொழுது அது வந்து கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தலைக்குனிவு, மனக்கடிதம். நம்மளே வீட்டில் கண்டித்து இது சரி தவறு அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அது வந்து ஊரார் முன்னிலே ரொம்ப பெருமையான குழந்தையாகவே வளரும். சரிம்மா, இப்போ கண்டிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருக்கும் எதுக்கும் கண்டிக்கிறது. சில சமயம் பக்கத்து வீட்டு குழந்தையோடய இல்லை நல்லா படிக்கிற குழந்தையோடையோ கம்பேர் பண்ணி பேசி நல்லா படி அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறதுலாம் சரின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை இல்லை மேடம், அதாவது எந்த விஷயம் ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வந்து ஒப்பிட்டு வந்து குறை சொல்றது வந்து தவறு. சின்ன வயது இருந்தாலும் சரி, பெரியவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்ல மாதிரி இவங்க மாதிரி இருக்கலாம் அவங்க மாதிரி இரு இவங்கள மாதிரி படி அப்படின்னு நம்ம யாருக்கூடயும் ஒப்பிட்டு செய்யறது வந்து தவறு.
0: அந்த மாதிரி ஒப்பிட்டு கண்டிக்க கூடாது.
1: ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்கள்டையும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். கல்வியில சரியில்லாத குழந்தைங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல திறமையா இருக்கும்.
0: கண்டிப்பா
1: ஒரு குழந்தைங்களோட நம்ம கண்டிப்பா யாரையும் ஒப்பிடக்கூடாதுங்க.
0: அந்த திறமையை ஊக்குவிக்கணும். அப்புறம் சரி, நீ இப்ப கண்டிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது நான் கண்டிச்சிட்டேன் நல்லபடியா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வெளியில உள்ளவங்கள வந்து சொன்னா ரொம்ப கணக்கு கஷ்டப்படும், அதனால நானே பண்ணிடுவேன்னு சொல்றீங்க. எப்பெல்லாம் பாராட்டுவீங்க? தனியா கண்டிக்கணும், பாராட்டும் போது எல்லாரும் முன்னிலையிலும் சந்தோஷமா சொல்றது நல்லது.
1: உடனே பாராட்டிடுவேன் மேடம்.

0: அது என் குழந்தைக்கு எனக்கு அவனே சொல்லுவான், அம்மா நான் இது செஞ்சு முடிச்சிட்டேன், இதை எனக்கு செஞ்சுட்டேன், எனக்கு என்ன வாங்கி தருவேன், நான் அவன் கேட்டதை வாங்கி கொடுப்பேன். அவன் எந்த பொருளுமே நான் வந்து பிள்ளைங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்க மாட்டேன். அதுங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது அதை பாராட்டுற விஷயமா அவங்க எப்பயாவது கேட்ட பொருளை வந்து நான் அப்போ வாங்கி கொடுப்பேன்.
1: ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்கணும். அவங்க நல்லா பண்ணின போது அதை பாராட்டி அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன கிஃப்டை கொடுக்கணும். அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அந்த வயதுக்கேற்ற அந்த விஷயத்த செய்யணும் இல்லையா? ஓகேம்மா, நீங்கள் கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட யார் கண்டிப்பாக இருப்பீங்க, நீங்களா உங்களுடைய கணவரா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். தோழிகளும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து என்னென்னா நான் தான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: விருதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: சொல்லுங்க நதியா மேடம், என்ன பாடல் வேணும்?
1: ஒரு நல்ல பாடல் கொடுத்துருங்க மேடம் நீங்களே.
0: ஓகே, சூப்பர், கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் யார் வந்து ரொம்ப கண்டிப்பானவர்?
1: எங்கள் வீட்டில் நான் தான் மேடம் கண்டிப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க கண்டிக்க மாட்டாங்க ரொம்ப, ஏன்னா 14 வயசு பையனை இன்னும் குழந்தை மாதிரியே வச்சுட்டு மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க.
0: ஓகே, யாரை தான் நான் கண்டிக்கிறது, எவ்வளோ வேலை எனக்கு இல்லையா? சரி, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பீங்க உங்கள் குழந்தைய?
1: ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு 50 ரூபா கொடுப்போம் மேடம். அந்த 50 ரூபாயில பஸ்ஸுக்கு போக மிச்சம் எவ்வளோதோ அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஏதாவது வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தா வாங்கி சாப்பிடுவாரு, இல்லாத சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மீதியை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாரு மேடம். அதே மாதிரி சேமிச்சு பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே போல சேமிப்பு, அந்த சேமிப்பு குண்டியல் வாங்கி சேமிக்கிறாரு, அதையும் கற்றுக் கொடுத்தேன் மேடம். இந்த பஸ் ஏறக்குள்ள அந்த ஓடுற பஸ்ல சில பசங்க ஏறுறாங்க, அதே மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டிப்பா மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போனாக்கா விளையாடக்குள்ள அவங்க வீட்டு வாசல்லதான் உட்காந்து விளையாடணும், வீட்டுக்குள்ள போய் எந்த பொருளையும் எடுத்து விளையாடலாம் கூடாது
0: கண்டிப்பா.
1: அதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை கேட்பேன் மேடம், அதை வந்து வீட்டுல கரெக்டா சொல்லிடுவாங்க.
0: ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அனுபவம் நம்மளுடைய அறிவுரைய சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா ஆமா மேடம். டீச்சர் எல்லாம் கண்டிச்சாக்கா அவங்ககிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்க அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கணும்னு சொல்லுவேன்.
0: ஓகேமா, ஓகே. அது வயது, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற அந்த குழந்தைகளுக்கான அறிவுரைய கண்டிப்பா சொல்லணும் குழந்தைங்களுக்கு. அது கண்டிப்பா வந்தாலும் சரி, அன்பா சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம பெற்றோருடைய நம்மளுடைய கடமை அது. ஓகேமா, உங்களுக்காக
1: ஏறினாங்கன்னா சீட்டு உட்கார்ந்து இருந்தா சீட்ல உட்காந்து எந்திரிச்சு அட்டை கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதே விட யாருக்கு கொடுத்தா மேடம் கொடுத்தேன்னு அப்படின்னு வந்து வீட்டுல சொல்லுவாங்க, எனக்கு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் மேடம் சொல்லி கொடுத்தத நம்ம புள்ள ஃபாலோ பண்ணுது.
0: ஆமா, ஓகேமா. நீங்க கேட்டல உங்களுக்காக ஒரு பாடல் வரும், நம்ம எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: கண்டிப்பு என்பது தண்டனை அல்ல, குழந்தைகளை சரியான பாதையில் வழிநடத்தும் அன்பின் மற்றொரு வடிவம். கண்டிக்கும் போது மற்றவங்க முன்னாடி கண்டிக்காம தனியா அழைச்சு அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது குழந்தைகளுடைய மனசுக்கும் சரி புத்திக்கும் சரி சரியான விதத்தில் போய் சேரும். அது ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பில்லாத அன்பு குழந்தையை பலவீனமாக்கலாம், அன்பில்லாத கண்டிப்பு குழந்தையின் மனதை காயப்படுத்தலாம். அன்பும் ஒழுக்கமும் இணைந்த வளர்ப்பே சிறந்த பெற்றோரின் அடையாளம்.

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நெகிழி தடம் என் 100.3 வருகிறது. இதை எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலையில் 100.3 ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நிகழ்ச்சி இன்றைக்கு ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருவாரூர் சீமாட்டு சில்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. மனதில் நின்றவை நேர்களின் கடிதப்பிடி விருப்ப கானங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியாக இது இன்று 12:10 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் எஸ் சபலேஷ்.
1: ஆயிரம் அடை உண்டு அனைத்திலும் இனிப்பு உண்டு. அது என்ன? தேன் கூடு தலைக்கீழ் கண் வைப்பிருப்பவன் இவன் மட்டும்தான். அவன் யார்? நொங்கு அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? பந்து.

0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வர கேட்கலாம். மெல்லிசை ஒலிக்கும் 1:55 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:55 லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி கொடைவிலாகம் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டே சில்க்ஸின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பேசார் தங்க மாளிகையின் LSC. 4 மணிக்கு ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளிவிழா வரும். 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் ஊரும் உறவும் தொடரும். 5 மணிக்கு சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. அலையோசை அடிக்கும் 5:15. 5:30 மயிலாடுதுறை ARC நடேசத்யார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஆஸ்திரேலியா துர்கையம்மன் கோவில். பன்னிசை ஒலிக்கும் 6 மணிக்கு. 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்ஸ். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்லமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: 2 நாட்கள் கழித்து என்னை வந்து பார் என்றார். இளைஞருக்கோ எதுவுமே புரியவில்லை. எதற்காக குதிரையை பற்றி நினைக்க கூடாது? குதிரைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?
0: லைட் ஹவுஸ் வரும் 6:25 to 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ பற்கள் இருகல் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: வலி இல்லாத எந்த பார்ட்ல இருந்தாலும் சொல்லிங்க, இருந்தாலும் வலி இல்லாம இருந்தா போய் உடனடியா டாக்டரை பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயில பொறுத்தளவு தாடை எலும்பு வீங்கலாம், அப்படியே வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அப்படியே வச்சிருப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப பெரிய லீஷனா இருக்கும். சின்ன ஸ்டேஜ்ல வந்தா ஈஸியா ட்ரீட் பண்ண முடியும்.
0: 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம். இதுவரை தடமின் 100.3 வந்தது FM எக்ஸ்பிரஸ். நிகழையினும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

நேர்களே, சிந்தனை துளி. வேகம் என்ற இன்பம், வாழ்வில் நாளை துன்பம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, இதமான பாடல்களோட வளம் வரப்போற இது. நேர்களின் கடித விடைவிருப்ப பாடல்கள் இடம்பெறப்போற மனதில் நின்றவை. எங்கேயோ நம்ம ரசித்து கேட்ட பாடல்கள், அந்த பாடல்களை நம்ம மனசு விட்டு நீங்காத பாடல்களாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்னைக்கு மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. அந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. எந்த பாடல் அப்படின்றீங்களா? அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி இருக்கிற பாட்டு, அது அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் வேணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மீனங்குடி முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், நிஷான் ஹலீம், ரேவதி, கலாவதி, ராஜலட்சுமி விஜயா, கொள்ளிடம் காமராஜ் இவர்களோடு. ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹஃபீர், ஷியாத், மெக்னா, ஹம்சா, ரனியா இவர்களின் விருப்பத்திற்காக

0: ஆற்றலைகளில் அறுப்பறிக்கும் ஓரலைவரிசை. இது நம் காரைக்கால் FM 100.3. நமது காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.

0: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்களை அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நம்ம காரைக்கால் FM-ல இன்று மாலை மணி 6:40 இருக்கு. நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
5: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
4: பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களை, இந்நிகழ்ச்சியை இன்று மாலை மணி 6:40 நம்ம மனசை லேசாக்கிற இதமான இடைக்கால பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க மனதில் நின்றவை நிகழ்ச்சியில். அதுவும் நம்ம நேர்கள் கடிதங்கள் வழியாக தான் கேட்டிருக்காங்க. என்னதான் நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் பென்ட்ரைவ் போட்டோ இல்லை நம்மளே ப்ளே பண்ணியும் பாடல்கள் கேட்டாலும் கூட காரைக்கால் FM-ல நம்ம மனசை கவர்ந்த FM-ல நம்மளுடைய பேரோட அந்த பாடல்கள் வரும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகப்பட்டினம் அரியநாட்டு திரு சிவபாரதி, பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சுக்கலிங்கம், மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், மங்கைமடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன் இவர்களோடு, காரைக்கால் கணபதி கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, தினேஷ், சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், ஜுபு, நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், மித்ரன், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜெனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன் இவங்க தான் பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா அது தீபன் சக்கரவர்த்தி பி சுசீலா பாடியிருக்கிற இந்த பாட்டு. அது எங்கள் ஊர் காவக்காரன் படத்துலேருந்து

நேர்களை நமது காரைக்கால் பண்பலையுடைய நேர்களை தேடி ஒவ்வொரு ஊருக்காக நம்ம போவோம். வாரத்தில் ரெண்டு நாள் அது ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக, அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா. இன்னைக்கு நாம எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது இந்த ஊருங்கெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஊராச்சே. அப்படின்னா இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் எஞ்சிக்குடி கிராமத்துக்கு தான் போக போறோம். திருவாரூர் மாவட்டம் எஞ்சிக்குடி கிராம நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: உங்கள் பிஎஸ்ஆர்த்துக்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
3: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நெல்லை நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நள்ளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 5:30 விளக்கச்சம் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 துவக்க விழா, சலுகை July 16-20 வரை மட்டுமே.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை தினம் கரைக்கால் FM 100.3. மனதோடு உறவாடி கொண்டிருக்கும் இத மனதில் நின்றவை நேர்வுடைய விருப்ப கானங்கள், கடித வழி விருப்ப கானங்களா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வேணும், எங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசையோடு காத்திருக்காங்க. அந்த பாட்டு அது இது நம்ம ஆளு படத்துலேருந்து வரக்கூடிய பாட்டை தான் கேட்டிருக்கிறாங்க. SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாட்டு இருக்கிற பாட்டு. ஐயா, இது நாங்கள் கேட்ட பாட்டு அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க போல இந்த நேரத்தில் நேயர்கள். யார் யார் அப்படின்னா, செம்னார் கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை முருகானந்தம், மாலதி, ஹரிஹரன், ஜனனி, திருச்செம்பள்ளி வாசு, பட்டு, சிறுகாடிவட்டம், மேலமாத்தூர், கலைஞர் தாசன், பாரி, அழிவலம், ஜெயலட்சுமி, கணேசன் இவர்களோடு. ஆணிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவச்சேரி சிவாஜி, சென்னை குந்தத்தூர் பிரகாஷ் இவர்களின் விருப்பத்திற்காகத்தாங்க வரப்போகுது இந்த பாட்டு. வரப்போகிற நேரம் 12:27:10.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் எங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மனதோடு பல ராகங்கள் இது மனதில் நின்றவை நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில. அடுத்ததா வின்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, நனிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், பேரளம் செந்தில்கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், ஹர்ஷினி, ஆண்டிப்பாளையம், மதனசேகர், வினுப்பிரியா, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், குணசேகரன் இவர்களோடு. கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஷாஜி அலி, சலாமத் சுகைனாவின் விருப்பத்திற்காக வருதுங்க. மனோ சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு அது பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து.

நாம் இதுவரை கேட்டு ரசித்தது நேர்களின் கடிதப்படி விருப்ப கானங்கள் ஒலித்த இது மனதில் நின்றவை. நேர்களை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரை

0: விலையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரி செய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பக்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது.

0: அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15 தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி. வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 12:50. சிந்தனை துளி. மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்க இருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிழா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: எசபடி.
4: எந்த ஊர் உங்களுக்கு?
5: காரைக்கால்.
4: என்ன சொல்ற படிக்கிறீங்க?
5: பஸ் ஸ்டாண்டர்.
4: சரிங்கப்பா, எனக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: எடுக்காத
4: எங்க சொல்லுங்களே.
5: உணவே எடுத்துரும், உண்ணாமே வைத்துரும். அது என்ன? கரடி. வெள்ளையா வெள்ளை குடும், விழுந்தா சல்லிக்கடும். அது என்ன? முட்டை. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிழித்தின்னும் பழம் எதுவான்? அது என்ன? கோவை பழம். தட்டு வெள்ளை தட்டே தகத்தகளுக்கும்.

0: வெள்ளித்தட்டு அது என்ன? நிலா ஆயிரம் அடை உண்டு, அனைத்திலும் இனிப்பு உண்டு அது என்ன? தேன் கூடு தலைக்கீழ் கண் வைப்பிருப்பவன் இவன் மட்டும்தான். அவன் யார்? நொங்கு. அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? பந்து. மலையில் பிரிந்து வெயில காயுது அது என்ன? காளான். பாலிலே குழு நெளியுது அது என்ன? சேமியா பாயாசம். விற்காத கல்ல அது என்ன? விக்கல். உடம்பு எல்லாம் சிவப்பு அது குடுவி பச்சை அது என்ன? தக்காளி. செய்து வர பின்னை மணி ஓசை மறுமுன்னை அது என்ன? தொலைபேசி. கால்கள் இல்லை ஆனா ஓடுவேன். நான் யார்? தண்ணீர். பகலில் மறந்து இதுவில் வருவேன். நான் யார்? நிலா. கண்கள் உண்டு ஆனா பார்க்க முடியாது. நான் யார்? உருளை கிழங்கு. வெள்ளை மாளிகையே மஞ்சள் ராஜா அது என்ன? டெய்
1: சுப்பிர விடுக்கத்தை சொன்னீங்களே, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: பொதுமக்களுக்கு நல்லது செய்வேன்.
1: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் கும்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்களே, இதுவரை பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்டது ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: சக்தியின் திருவிழா
1: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
0: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள்பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
1: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
2: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் ஒன்று, ஆஸ்திரேலியா துர்கையம்மன் திருக்கோயில். இணைந்திருக்கிறோம் நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3.

0: கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: தேன்மழை 70-80களின் தெவிட்டாத தேனமுத கீதங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. இசை இளையராஜா.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சிறையல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரலை இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேர்களோடு நேரலையா ஒளிவர காத்திருக்கு. நிகழ்ச்சியோடு இணைந்து பங்கேற்கவும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கவும் 4 மணிக்கு இஞ்சிக்குடி கிராமத்துக்கு போங்க. நம்ம பண்பலையோடு இணைஞ்சிருக்கேன்.

தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி.

0: அகம் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால். தேன்மழை நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அவன் அவள் அது. பாடல் பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: நேர்களை இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவின் இசையில், மலேசியா வசந்தேவன் எஸ் ஜானகி குரல்களில் என் ஜீவன் பாடுது.

நேர்களை இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் காமராஜன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், SP பாலசுப்ரமணியம், SP ஜானகி குரல்களில் வெள்ளை ரோஜா.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பகல் நிலவு.

ஏனிலே இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்தில் இருந்து நேர்கள் மத்தியில் நேர்லையாக உள்ளவர காத்திருக்கு. ஒரு மணி 36:34 நொடிகளில் தேன்மொழி நிகழ்ச்சியில் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மொழி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தி

0: தொழிலாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23 தேதி நடைபெற உள்ளது. 1000 மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ, 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான

0: படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட கிரடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருனாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி, நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரை கல்பன்மலை 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. நேர்களே, உங்களின் நினைவிற்காக இந்த மாலை மணி 4 மணிக்கு ஊரும் உறவும் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளிவிழா வரும். காத்திருங்கள், திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி பகுதி நேயர்களே. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி. நீங்களே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் தொடக்கமா
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வருமுன் காக்கும் சிகிச்சை முறைகள் பற்றி பேசுகிறேன். எல்லாருக்கும் கேன்சர்னாலே ஒரு பயம். அக்கம் பக்கத்தில் யாருக்காவது சொந்தக்காரங்களுக்கு இருந்துச்சுனாலோ இல்லை அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ அவங்க மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் ஊறிக்கிட்டே இருக்கும். அடடா நமக்கும் ஒரு வயசான காலத்தில் இந்த மாதிரி கேன்சர் வந்தால் எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். சமீப காலத்தில் இந்த ஜீனோம் அப்படின்ற ஜெனட்டிக் ஐடென்டிட்டி ஒரு நபருக்கான ஜெனட்டிக் ஐடென்டிட்டி வந்துட்டு ஈஸியாக பிரேக்கப் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜினோமிக் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப சீப்பாக வந்துருச்சு. எனக்கே ஞாபகம் இருக்கும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் ஒருத்தருக்கு பண்ணணுன்னா 60,000-70,000 இருந்த இடம், இப்போ வந்து 10,000-15,000 நம்மளால் அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கை பண்ண முடியுது. ஸோ உதாரணத்துக்கு யாருக்காவது இப்போ மார்பக புற்றுநோய் வந்துட்டு பரம்பரை ரீதியாக வரும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நபருக்கு பிறந்த உடனே அவங்க ரத்தத்துலேருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணால் அவங்க பிளட்டில் வந்துட்டு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மாதிரி ஃபேமிலியாக வரக்கூடிய கட்டிகளில் வந்துட்டு வரும் முன் காப்பதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ சிகிச்சைனாலே நம்ம ஆப்ரேஷன் நினைக்கிறோம், பட் ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோன்னா குழந்தை அவங்க பெற்றுக்க சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவோம். ஒன்ஸ் அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உடனே மார்பகத்தை ரிமூவ் பண்ணுற அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ சொன்ன மாதிரி சிகிச்சைனாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. மருந்து ரீதியாக ஏதாவது பண்ணலாமா? டெஃபினட்டாக முடியும். இப்போ இதே மார்பக புற்றுநோய்க்கு வந்துட்டு எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் லைஃப் லாங் நான் செக்அப் பண்ணிக்கிறேன், வந்தால் பார்த்துக்கிறேன், இல்லை ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கான தன்மை கம்மியாயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆன்டி கேன்சர் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் கண்டினியூஸ் ஃபாலோ அப்பில் வச்சுப்பாங்க.

0: அதே மாதிரி மலக்குடல் புற்றுநோய் வர்றவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு மலக்குடல் புற்றுநோய் இருக்கும். வருமுன் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எண்டோஸ்கோபி மூலமா சின்ன சின்ன சின்ன சின்ன வேறு மாதிரி இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணிட்டால் நமக்கு பெரிய அறுவை சிகிச்சையிலேருந்து தவிர்த்தலாம். ஸோ எண்டோஸ்கோபி மூலமா நம்ம கேன்சரை தவிர்க்கலாம், மாத்திரைகள் மூலமாகவும் கேன்சரை தவிர்க்கலாம், அறுவை சிகிச்சை மூலமாகவும் கேன்சர் தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு வயிறு இறைப்பை புற்றுநோய் தமிழகத்தில் மிக அதிகம். இதில் சில ஃபேமிலிஸில் என்ன பார்த்திங்கன்னா, பரம்பரை ரீதியாக வரும், அவங்க எந்த பழக்கமும் இருக்காது, ஆனால் வயிறில் ஒரு 35 வயதுலேயோ இல்லை 40 வயதுலேயோ கேன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஃபேமிலிஸில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 35 வயதுக்கு அப்புறம் உடனே நாங்கள் வயிறை ரிமூவ் பண்ண சொல்லிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது கேன்சரை தவிர்க்கிறதுக்கு. இது எல்லாமே கேன்சர் இல்லாதவங்களுக்கு கேன்சர் வராமல் வைக்கிறதுக்கான ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு, சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு நாம கேட்க போறது அனுபவம் அற்புதம். நேர்களே, இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக நம்ம ஒளிபரப்பு நேரலை கூடத்திற்கு வந்திருக்கிறாங்க ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி கொடைவிளாகம் எம் பாஸ்கரன் அவர்கள். அவங்கள்ட்ட நாம் பேசலாம். இணைப்பில் நிறைய பேர் வந்து வானொலி கேட்டுட்ருப்பீங்க. ஐயா வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.

0: வணக்கங்க. நம்ம நிகழ்ச்சியில் எம் பாஸ்கரன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: இப்போ பொதுவாக வந்து அந்த கொதிகலன் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் வந்து பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்.
0: இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரணமாக வந்து நம்ம வந்து பாய்லர் அப்படின்னாலே நம்ம டீ கடைகளில் கிராமப்புறங்களில் இருக்கும், நகர்ப்புறங்களில் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு வெந்நீர் சூடாவதற்காக தான் இருப்பாங்க பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஐயா, இப்போ வந்து அந்த கொதிகலன் அப்படின்னா என்ன?
1: கொதிகலன் என்பது பாய்லர். பாய்லர் வந்து கெப்பாசிட்டி 4 டன் 5 டன் அது மாதிரி கெப்பாசிட்டி உள்ளது தான் பாய்லருங்க. பாய்லரை வச்சு நீராவியை வைத்து ரயில் கூட இயங்கி கொண்டிருக்கிறது. அதே நீராவியை வைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நவீன அரிசி ஆலையில் நெல் உற்பத்தி செய்யப்படு நெல் அரிசியாக்கப்படுகிறது. அந்த நெல்லானது இந்த பாய்லரிலிருந்து வருகின்ற நீராவியை வைத்து அதனை கொதிகலன் வழியாக நீராவியை வைத்து நெல்லிற்கு தண்ணீர் சூடு பண்ணி சூடு செய்து 90 டிகிரி ஆக்கி அதனை திரும்பவும் நெல்லில் செலுத்தி சர்க்குலேஷன் என்ற முறையில் விட்டு சர்க்குலேஷன் விட்டு அந்த தண்ணீரை மிகவும் தண்ணீரை 2 மணி நேரம் கழித்து வடித்து பின்பு அதனை கன்வேயர் மூலம் அனுப்பி அதற்கு ஸ்டீம் விட்டு அந்த நெல்லை அவிக்கப்படுகிறது. அவித்த நெல்லை திரும்பவும் ட்ரையர் என்ற ஒரு கலனுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த ட்ரையரில் இருந்து நீராவி மூலம் அந்த நெல்லை உலர்த்துகிறோம். அந்த உலர்த்துகின்ற நிகழ்ச்சி 8 மணி நேரம் ஆகிறது. முன்பெல்லாம் உமியை வைத்து அந்த ட்ரையரை இயக்கி ஜனங்களுக்கு மாசுபடுகின்ற அளவிற்கு தூசுகளும் வெளியிலே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நவீன முறையில் அதை நவீனமாக்கி நீராவியின் மூலம் அந்த நெல்லினை நாம் காய வைத்து மில் பகுதிக்கு அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகின்ற பொழுது மில்லிலிருந்து

0: தயார் செய்ய செய்யப்படுக்கும் போது அந்த மில் ஃபார் மணிக்கு 5 டன் கெப்பாசிட்டி உள்ள அந்த ஆலைக்கு அனுப்பப்படுகிறது. அந்த ஆலைக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த ஆலைகள் அரிசியாக்கப்படுகிறது. அரிசியாக்கப்பட்ட அந்த அரிசி தரம் பிரித்து அதிலிருந்து கன்வேயர் மூலம் வெளியில் அனுப்பி தமிழ்நாட்டு பொருள் வாணிப கழகம் கூட கிட்டங்கி மூலமாக அதனை தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் காப்பகம், ஜெயில் மற்றும் அந்த அரிசியை அமுதமங்காடிகள் மூலம், கூட்டுறங்காடிகள் மூலம் மக்களுக்கு அனுப்பப்படுகிறது.
1: சரிங்க, இப்போ வந்து கொதிகலன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கொதிகலன்லேருந்து அடுத்தடுத்த லெவல் என்னங்கிறதையும் பாஸ்கரன் ஐயா எங்களுக்கு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ வந்து கொதிகலன் இயக்குபவர் அப்படின்னு தான் நேர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அறிமுகத்தை நம்ம கொடுத்துருக்குறோம்.
0: ஆமாம்,
1: இப்போ கொதிகலன் மத்தி இப்போ நம்ம பேசும்பொழுது நீங்கள் கடைசி எங்கே அந்த அரிசியெல்லாம் போய் சேருமோ அது வரைக்கும் சொன்னீங்க. உங்களுடைய பணி அந்த கொதிகலனில் உங்களுடைய பணி என்னங்கிறத மட்டும் சொல்லுங்க ஐயா.
0: இப்போ லாரி இருக்கிறது என்றால் அதுக்கு டிரைவர் இருக்கிறார். அதே போல் கொதிகலனில் நாங்கள் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் பதவி இயக்குதல் தான் பணி.
1: சரி,
0: எங்களால் தான் அந்த இயக்கும் போது பாயிலில் இருந்து வெளியே நீராவி செல்கிறது. அப்படி செல்கின்ற நீராவி வைத்து தான் இவ்வளவு பணிகள் நடைபெறுகிறது.
1: சரி, இப்போ அந்த கொதிகலன் வந்து எப்படி இருக்கும்? உங்களுடைய பணி இப்போலாம் நிறைய கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, இப்போ அட்வான்டேஜில் நிறைய இருக்குது. ஏன்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நாளாக வந்திருக்கேன், எங்கள் அருகில் கூட உங்கள் நீங்கள் வந்த பகுதியில் எருக்கூர் பக்கத்தில் ஒரு ஆலைக்கு ஒரு முறை வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பெரிய பெரிய தொட்டிகளில் நெல்லெல்லாம் கொட்டி ஊற வச்சு அப்புறம் அதை அவிச்சு அதை அரிசியாக்குவாங்க. இப்போ உங்களுடைய அந்த கொதிகலனில் உங்களுடைய பணி போன உடனே அந்த கொதிகலனில் உங்களுடைய பணி என்னவாக இருக்கும்?
0: போன உடனே கொதிகலன் வந்து நீராவிக்கிறதா, நீராவி ஆக்குறது எங்களுடைய வேலை.
1: ஓகே,
0: அதுதான் எங்களுடைய பணி. ஆனால் கொதிகலனை நாம் முதலில் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தண்ணி இருக்கிறதா என்பதை கவனித்து அந்த தண்ணீரை சரி பண்ணி செக் செய்து பின்பு அதனை நீராவியாக்கி அதற்கான ஃபியூவல் கொண்டு நீராவியாக்கி வெளியே அனுப்புகிறோம். ஒரு மணி நேரத்திற்கு 800 கிலோ ஃபியூவல் தேவைப்படுகிறது. அந்த நாங்கள் எடுக்கின்ற அந்த நெல்லில் இருந்து வெளியேற்றுகின்ற உமியை வைத்து தான் ஃபியூவலாக்கி சிக்கனப்படுத்தி நீராவியை அனுப்புகிறோம்.
1: சரி, இப்போ அதை இயங்குவதற்கு மின்சாரம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த நீராவி மூலமாகத்தான் அந்த கொதிகலன் இயங்குது அப்படின்னா சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: இதில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இருக்கும்.
0: இருக்குது,
1: ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நடந்து போனால் கூட ஏதாவது இதில் வந்து நமக்கு விபத்துகள் ஏற்படுற மாதிரி எல்லா வேலைகளிலுமே ஆபத்துகள் இருக்க தான் செய்யும். இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு எச்சரிக்கை ஒளி அப்படிங்கிற மாதிரி எல்லா மெஷின்லையும் வச்சுருப்பாங்க. எங்கே
0: இருந்தாலும்
1: அதே மாதிரி உங்களுக்கு அந்த கொதிகலன் சம்மந்தப்பட்ட இதில் உங்களுக்கு இருக்குங்களா?
0: அதாவது வந்து பாய்லரில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போனாலும் சிறந்து அடிக்கும். அதே மாதிரி ஸ்டீம் அதிகமாக போனாலும், டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஸ்டீம் அதிகமாக போயிட்டுனா அப்பவும் சிறந்து அடிக்கும். நம்ம கவனமாக பாய்லரை சரி ஓட்டுவதற்கு ஏதுவாக நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும்.
1: பொதுவாக வீட்டில் குக்கர் இருக்குது அப்படின்னா எத்தனை விசில் அடித்து வச்சதுன்னு பாருங்கள், நான் காய்கறி பறிச்சுட்டு வந்துடுறேன் வீட்டில் சொல்லிட்டு போவாங்க. நம்மளும் எண்ணிக்கிட்டே இருப்போம், ரெண்டாவதுக்கு மேலே திக்கு நடுன்னு ஒரு ஃபோன் வந்து மறந்துடுவோம். இப்போ அது மாதிரியான எச்சரிக்கை ஒளி அந்த சைரனுங்கிறது எப்படியாவது இருக்குமா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்காமல் இருந்து ரெண்டாவது டைம் மூணாவது டைம்னு இருக்குங்களா?
0: இல்லை தொடர்ந்து அடிக்கும், தொடர்ந்து அடித்து ஒழித்து கொண்டே தான் இருக்கும்.
1: நீங்கள் வந்து அதை போய் சரி பண்ணுற வரைக்கும் அந்த சைரன் அடிச்சுட்டு தான்
0: அடித்து கொண்டு தான் இருக்கும்.
1: ஓ சரிங்க ஐயா, நம்ம நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டருந்து நம்ம பேசலாம். வந்த உடனே நம்ம எல்லா இடத்துல சொல்கிற மாதிரி நீங்களும் அது மாதிரி தான். சரி, யார் தான் சினிமா பாட்டுக்கு வந்து விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க?
0: இருக்கிறாங்க.
1: ஏன்னா ஓய்வு நேரங்களில் அதிகமாக நம்ம வானொலி மூலமாக நிறைய பாடல்களை நம்ம கேட்குறோம். எனக்கும் அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சிறு குழந்தைகள் வந்து முட்டாய்க்கு இப்படி அடம்பிடிக்கிற மாதிரி இப்போ 4-5 பாடல்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நகேஷோட தொடக்கமாக என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: மணிப்பூர் மாமியார்லேருந்து ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதுங்கிற பாட்டு
1: கேட்கலாமா? அப்போ
0: கேட்கலாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா இடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல மது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்

0: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உரிய உரிமம் பெற்று கடைகள் நடத்தும்படி பலமுறை நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அறிவிப்பு செய்தும் இதுவரை ஒரு சில கடைகள் தவிர மற்றவர்கள் உரிமம் பெறாமல் புதுப்பிக்காமல் வணிகம் நடத்தி வருவது தெரிய வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு ஆணையின்படி காரைக்கால் நகரமைப்பு குழுமத்தின் அனுமதி பெற்ற பின்பு மட்டுமே உரிமம் பெற முடியும். எனவே நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வணிகம் செய்வோர் வரும் 31/7/2026 தங்களது கடை நிறுவனத்திற்கான உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்கள் அல்லது கடைகள் நடத்துபவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாது. உரிமம் பெறாத வணிக நிறுவனங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சீல் செய்யப்படும் என்பதை நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். நெல்லை இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு அனுபவம் மறுப்பதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற கொதிகலன் இயக்குபவர் சிறுகழி குடைவிலாகும் என் பாஸ்கரன் ஐயா அவங்களதான் சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம நேரலையில இங்க நேரடி ஒளிபரப்பு கூட்டத்தில் காத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா நம்ம தொடர்ந்து பேசலாங்க. நம்ம வந்து பொதுவாக கொதிகலன் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஹீட்டான வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை உங்களுக்கு அந்த பாய்லருக்கு அருகில் இருக்கக்கூடிய இருக்குமா, இல்லை வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது எப்படி இல்லை அதை உணர்வீங்க, எப்படி அதுலேருந்து தவிர்த்துப்பீங்க?
2: கொதிகலன் என்றாலே சூடு நிறைந்த இடம் தான், சுட்டுட்டு தாங்க இருக்கும், நாம் தான் தள்ளி நிற்கணும்.
0: ஓகே.
2: அதேமாரி பாதுகாப்பு கவசங்களோடையும் பாதுகாப்பு குறுகி கோடுகளும் நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும். அதேமாரி பாய்லரில் வந்து ஓவரா ஸ்டீம் ஏறிட்டுனா வந்து சேஃப்டி எடுக்கீங்க, அந்த அறிகுறிலாம் நமக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், பாய்லர் விட்டு வெளியே கூட இருக்கலாம். அதேமாதிரி சேஃப்டி அடிக்கும், சேஃப்டி தான் நான் சொன்னேன். இப்போ அந்த சேஃப்டி வந்து ஸ்டீம் அதிகமாகிட்டாலோ பாய்லரை வெறும் தண்ணி ஏற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்டீம் அதிகமானாலோ அந்த சேஃப்டி அடிக்கிங்க. அந்த சேஃப்டி அடிக்கிறப்ப நம்ம போய் டக்குன்னு மிஷினரி பார்த்து பாய்லர் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீமை குறைச்சிக்கலாம், ஃபீவலை குறைச்சிக்கலாம். அதுதாங்க பாய்லரு.
0: ஓகே. இப்போ இந்த நீராவி ஆகக்கூடிய அந்த நேரங்களில் வந்து சில கணக்கீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த கணக்கீடுகள் படி தான் இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் தான். ஏன்னா வீடுகளில் நம்ம பொதுவாக நம்ம என்ன தான் சமைக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் நினைப்பாங்க. நாம் எதுக்கெடுத்தாலும் வந்து சில நேரங்களில் குறை சொல்லுவோம், ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. சில நேரங்களில் குழஞ்சும் போயிடும் அப்படின்னு இருக்கும். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த சமையலில் யார் சமைச்சாலும் சரி அந்த கவனத்து கொஞ்சம் குறைவு போச்சு அப்படின்னா குழம்பாக இருந்தால் சுண்டிரும், இது அரிசியாக இருந்தால் குழஞ்சு சாப்பாடு வந்து குழஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல் தான் நீங்கள் நெல் அவிக்கிறதும். ஏன்னா எனக்கு சிறு வயதில் கிராமப்புறங்களில் நெல் அவிச்சு தான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், எங்கள் வீடுகள்லேயே நான் பார்த்துருக்கேன். பெரிய இந்த ஈயத்தில் இருக்கக்கூடிய குண்டானில் போட்டு அவிப்பாங்க, அது ஒரு மனமாகவே இருக்கும். இப்போல்லாம் அதுக்கு வந்து இப்போ நீராவி மூலமாக எங்கக்கூடியவர்கள்லாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கெல்லாம் அந்த அளவீடுகள் வந்து எப்படி இருக்கும், அதை சப்போஸ் கவனிக்க தவறுன அது ஏதாவது உங்கள் அனுபவத்தில் இருக்கா, இல்லை கவனத்தோடு தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத இருக்குங்களா?
2: இது வந்து தொடர் வேலை. இந்த தொடர் வேலையில் வந்து யார் கவனமாக இல்லைனாலும் அது வந்து சிதைந்து போகும். ஆனால் எல்லாருமே கவனமாக தான் இருப்பாங்க.
0: ஓகே.
2: நான் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகாலம் அதில் பணிபுரிந்து சிறப்பாக ஓய்வு பெற்றிருக்கிறேன். இதுவரையில் அந்த கவனக்குறைவு அங்கே ஏற்பட்டதில்லை. யாரும் அந்த கவனக்குறைப்பாக இருந்ததாக எனக்கு தெரியவும் இல்லைங்க.
0: இல்லை அந்த குறியீடுகள் இல்லாமல் இதுக்கும் ஏதாவது சைரன் இருக்கா அப்படின்னா?
2: எல்லாத்துக்கும் சைரன் இருக்குங்க.
0: எல்லாத்துக்கும்
2: சைரன்
0: இருக்கு. ஓஹோ. வேலை விட்டு வீட்டுக்கு போனாலும் சைரன்.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: ஆபத்து இருந்தாலும் சைரன்.
2: ஆமாம்.
0: சரியாக வேகக்கூடிய அளவில் பக்குவம் தாண்டுகிறது அப்படின்னாலும் சைரன்.
2: அது நமக்கு தெரியும் சார், அது டெம்பரேச்சரில் தான் பார்க்கணும்.
0: ஓ,
2: டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் மீட்டர் நம்ம பார்த்து நம்ம தான் சரி பண்ணிக்கணும்.
0: அது அப்படியே கரெக்டாக இருந்துடும்.
2: ஆமாம்.
0: ஓகே. இப்போ வந்து உங்களுடைய பணியில் வந்து நிறைய நேரங்களில் வந்து தொடர் வேலை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து 24 hours அந்த நேராக இது இறங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா?
2: ஆமாம் ஆமாம், இறங்கிட்டு தான் இருக்கும்.
0: ஒரு ஆளுக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி அங்கே மாறி மாறி இருந்துகிட்டே இருப்பீங்க.
2: மூன்று முறை பணி. காலையில் 6 மணிலேருந்து காலையில் 6 மணியில் ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு ஒரு பணி, 2 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணியாலும் ஒரு பணி, 10 மணிக்கு ஆரம்பித்து காலை 6 மணியாலும் ஒரு பணி.

0: அதை மூன்று முறைப்பணி, மூன்று முறைப்பணி பணிக்கும் அதிகாரிகள், மூன்று முறைப்பணிக்கும் ஆபரேட்டர்கள், அனைவருமே வந்து விழிப்பாதாங்க இருப்பாங்க. கவன குறைவுனால எதுவும் ஏற்பட்டது இதுவரையும் இல்லை.
1: சரி, இப்போ வந்து ஒருத்தர் அந்த 8 மணி நேர பணியில் இப்போ காலையில் ஜாயின் பண்ணுறவர் கிட்டத்தட்ட வந்து 2 மணி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் ஜாயின் பண்ணி 2 மணிக்கு உங்கள்கிட்ட பணியை ஒப்படைக்கும் பொழுது இது இது பெண்டிங் இருக்குது, இது இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அங்கே இருக்கிற மிஷின் மூலமாகவே அந்த கதிகளின் மூலமாகவே கண்டுபிடிப்பீங்களா, இல்லை அவர் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணணும் இது இங்கே மாற்றணும் அது அங்கே மாற்றணுன்ற மாதிரி ஏதாவது இருக்குது?
0: அது வந்து எல்லா பாய்லர்னா பாய்லரில் ஒரு லாக் இருக்கும், அதேமாதிரி கொதிகளும் வந்து அவியல் பகுதியில் ஒரு லாக் இருக்கும், அறவை பகுதியில் ஒரு லாக் இருக்கும், அதில் என்ன பிரச்சனைன்னு எழுதிருவோம். ஆனால் ஷிஃப்ட் ஒப்படைக்கும் போது இதுதான் இந்த இன்ன பிரச்சனைகள் இருக்கு சரி பண்ணிட்டு ஓட்டுங்க, இல்லை சரி பண்ணி நாங்கள் தரவா அப்படின்லாம் கேட்டு சரி பண்ணி கொடுத்து தான் வருவோம், இல்லைனாலும் அவங்க சரி பண்ணிப்பாங்க.
1: ஓகே, இப்போ அந்த கொதிகலன் இயக்குறது மட்டும் உங்களுக்கு வேலை இல்லை, இங்கே இதை நடத்தி அதை அங்கே மாத்துறது உங்களுடைய பணி?
0: ஆமாம், தொடர்பணி.
1: தொடர்பணி இங்கேருந்து அங்கே அப்புறம் அறவைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பணிகள் இருந்துட்டே?
0: ஆமாம்.
1: ஓகே, இப்போ வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி ஹீட்டை பற்றி நம்ம பேசணும், அதுக்கு பாதுகாப்பு கவசம்லாம் சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: ஏன்னா வந்து நம்ம அப்போ உள்ள காலங்கள்லையும் சரி இப்போ உள்ள காலங்கள்லையும் சரி இப்போ இந்த பனிக்கலங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம சொட்டர் போடுறோம்.
0: ஆமாம்,
1: போர்களில் வந்து வீரர்கள் வந்து அதுக்கான கவசம் போடுறாங்க.
0: ஆமாம்,
1: இப்போ உங்களுக்கான அந்த கவசம்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: அது எப்படி இருக்கும்?
0: காலில் வந்து ஷூ அவங்களே கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஷூ கொடுக்குதுங்க.
1: ஓகே,
0: மேலே போகிறதுக்கு சட்டை கொடுக்குறாங்க, தலையில் போட குப்பை தொலி கேப் தராங்க, கண்ணில் போட கண்ணாடி தராங்க, எல்லாமே சேஃப்டி கிளாஸ்
1: சேஃப்டியாக தான் இருக்கும்.
0: ஆமாம்,
1: இப்போ அந்த மேலே போட்டிருக்கிற அந்த கவசம் சட்டைக்கு தாண்டி அந்த ஹீட் வந்து உங்களுக்கு தெரியாதா?
0: வராது, நம்ம வெளியில் வந்து நின்று வேண்டியதான், நம்மளே நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா?
1: ஓகே, அப்போ நீங்கள் தூரத்தில் இருந்து அங்கே இருக்கிற மீட்டர் கண்காணிச்சுட்டு
0: கண்காணிச்சிக்கலாம்.
1: ஓகே, இப்போ கொதிகலன் அதை வந்து அடுத்தது வந்து நேரடியாக வந்து அதை நெல் அவியல் அவர் அதை ஸ்டேஜுக்கு போயிருச்சு வச்சிங்களேன், அப்பொழுது உங்களுடைய பணி என்னவாக இருக்கும்?
0: கொதிகலன் வந்து அடுத்ததுக்கு
1: ட்ரையிங்
0: மாற்றிப்பாங்க, அவங்களே வந்து ட்ரையிங் சிஸ்டமாக மாற்றிப்பாங்க.
1: ஆஹா, அது வரைக்கும் உங்களுடைய பணி இருக்கு.
0: கொதிகலன் நிறைய ஆபத்து இருக்குது சார், அந்த ஸ்டீம் அதிகம் போனாலும் சேஃப்டி வால்வ் வேலை செய்யலனாலும் கொதிகளும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வெடிச்சுதான் அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இறந்துருவாங்க, அது ஒரு மோசமான ஒரு நிகழ்வுங்க.
1: அப்போ நம்மளுடைய பணியில் கவனத்தோடு இருக்கும்,
0: மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
1: ஓகே, ஏன்னா வீட்டில் மின்சாதனங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது போல் இப்போ உங்களுடைய அந்த பணியிலையும் வந்து எந்த பணியிலையுமே கவனம் சரியாக இருந்தால்தான் நம்ம வந்து அந்த வேலையை சரியாக முடியும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: சரிங்க, ஏன் தொடர்ந்து நம்ம உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம், சொல்லுங்கள். அடுத்ததாக இப்போ பாட்டு வேணும் பாட்டு வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் வந்தீங்க உட்காந்து நம்ம ஓய்வறையில் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
0: புலையர் அப்படிங்கிற படத்தில் விண்ணோடும் விண்ணோடுங்கிற பாட்டுங்க.
1: சரிங்க, நம்ம பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நேரில் இன்றைக்கி அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நேரலை ஒளிபரப்பு கூட்டத்தில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி குடைவிலாகம் எம் பாஸ்கரன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே காரைக்கால் பண்பலை 100.3.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி குடைவிளாகம் எம் பாஸ்கர் அவர்கள். அவங்கள்ட்ட தான் அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கேட்டுட்ருக்கிறோம். பாஸ்கரன் ஐயா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது வந்து நீங்கள் அந்த கொதிகலன் பற்றி சொல்லும் போதே விடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஒரு இடைக்கால படத்தில் வந்து கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் படத்தில் இருக்கிற மாதிரி அந்த பாய்லர் விடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். எனக்கு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது, பாய்லர் விடிக்கிறது அப்படின்ட்டு. அது ஏன் அது மாதிரிலாம் வந்து விடிக்கிற சூழ்நிலை வருதுங்க? அது மாதிரி
4: அது வந்து நம்ம பாய்லர் ஆப்ரேட்டர் தான் சார் இருக்குது. சரியான ஃபியூவல் சூடு அதை வந்து அதிகமாகப்படுத்தி பாய்லர் ஸ்டீம் அதிகமாகி அது சேஃப்டி வாழ் வேலை செய்யலைன்னா சேஃப்டி அடிக்கும். சேஃப்டி அடித்தா நம்ம சேஃப்டி அடிக்க நிப்பாட்டிக்கலாம். சேஃப்டி ஒர்க் பண்ணாத நிலையில் பாய்லர் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே இன்னொன்று என்னன்னாக்க, பாய்லர் வந்து ஸ்டீம் அதிகமாகி அதிகமாக நம்ம நேரடியாக பார்க்குற பொழுது அது நம்ம அந்த அதோடய கேஜி தெரியும். அந்த கேஜி அளவுக்கு அந்த ஒச்சு போட்டோம், அந்த ஆபத்து கிடையாது. அந்த ஆபத்து வந்து நம்ம
3: இருப்பது போலவே அங்க இருக்கிற அந்த கொதிகலன் சொல்லக்கூடிய அந்த பாய்லர் தான் இருக்கு இல்லையா?
4: கொதிகலன் சேஃப்டி இருக்கு சார். சேஃப்டினாக்க உள்ள வந்து ஒயிட் லெட் வச்சு சேஃப்டி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணாக்க, நீங்கள் ஃபியூல் அதிகமாகி இல்லை தண்ணி அதிகமானாலும் ஃபியூல் அதிகமானாலும் அதிகமாகி அந்த ஒயிட் லெட் ஓப்பன் ஆகி உள்ளே போயிடும். தண்ணி உள்ளே போய் பாய்லர் ஆஃப் பண்ணிடும். அதுதான் ஃபியூசல் பிளக்கு. அந்த ஃபியூசல் பிளக்கு தன்னைத்தானே உருக்கி மெழுகுவர்த்தி மாதிரிங்க, தன்னைத்தானே முடிந்து அதுவும் அடைஞ்சு போயிடும். அதுமாரி இயல்புடையது தான் அந்த ஃபியூசல் பிளக்கு. அந்த ஃபியூசல் பிளக்கு வச்சு தான் அதான் சேஃப்டி பாய்லர் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம துணிதார் நம்ம துணிச்சலாக இயக்கலாம்.
3: ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நீங்கள் சொல்லது போல் இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு விபத்து ஏற்படுதுன்னா பலூன் வந்து நம்ம பலூன் மாதிரி வந்து சேஃப்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவது போல் இப்போ அந்த கொதிகலன் அந்த பாய்லரில் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்குதுங்களா?
4: அதெல்லாம் சொன்னது தான் சேஃப்டி வால்வ்.
3: அந்த சேஃப்டி வால்வ் அது மட்டும்தான், வேறு எதுவும்
4: அது வேறு ஒன்று
3: ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற அடுக்குகள் ஏதாவது
4: இருக்குது? அந்த ஸ்டேஜில் ஒன்று கிடையாது.
3: ரெண்டே தான் அது தாண்டிச்சு அப்படி

0: அப்படின்னாலே அதை வெடிக்கிற சூழ்நிலை வந்துடும், அது ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்குது அப்படின்னு
1: இயக்குவரையில் தான் இருக்குது.
0: ஆமாம், இப்போ வந்து பொதுவாக எல்லாருமே பாய்லர் அப்படின்னாலே அது வெடிக்கிறோம் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்போ வந்து இந்த கொதிகலனில் வந்து அந்த பொருத்துதல் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இப்போ அதை பற்றியும் சொல்லுங்களேன் நேர்களுக்கு.
1: பொருத்துதல்ங்கிறது வால்வ், வால்வ்னா திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது, மூடுறது. அதேமாதிரி வந்து பாய்லரில் உள்ள வாட்டரில் உள்ள பார்க்குற ஒரு கேஜி கிளாஸ்.
0: ஓ,
1: நீங்கள் இதெல்லாம் வந்து சுத்துறது ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் பொருத்துதல் தான்.
0: ஆமாம், ஓகே. அப்போ நம்ம சாதாரணமாக பைப்பை வந்து எப்படி ஒரு பிளம்பருடைய உறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றி மாற்றி அப்படி இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து என்ன ஆட்களுடைய பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் வந்து இன்றைக்கி நிறைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து மிஷின் அதிகமாக தான் எல்லா தொழில்கள்லையுமே நம்ம இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி தான் இப்போ இந்த நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இந்த மாதிரியான கொதிகலன் இயக்கிறது ஆப்ரேட்டர்கள் அப்படின்னு இருக்கீங்க. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கொதிகலன் அப்படின்னு உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த கொதிகலனில் இவ்வளோ நெல் தான் கொள்ளும் அப்படின்னு ஒரு கொள்கலன் அப்படி இருக்கும். அது கொதிகலனில் கொள்கலன்
1: அடுத்து
0: அதுவும் எப்படி மிஷினே வந்து அதுக்கான அளவீடுகளை செய்யுமா இல்லை நீங்கள் தான் செய்வீங்களா?
1: மிஷினே அளவுபடி செய்யும் சார், அதை நம்ம பார்த்தா நம்ம தான் பார்க்கணும். அது மேன் பவர்.
0: ஓகே,
1: அதில் மேன் பவர் தான்.
0: ஓகே, அதனால் நீங்கள் அது கரெக்டான அளவு
1: அந்த அளவுக்கு ஆட்கள் குறைவு. ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃப் பிறகு யாரும் போட மாட்டுறாங்க, போடல, ஆள் போடல, ஆள் குறைவா இருக்கிறாங்க, உற்பத்தியும் குறைவாயிட்டு.
0: ஓ, அதனால அதுக்கான அந்த அளவீடுகள்ங்கிறது ஓரளவுக்கு மிஷின் வந்து அதை பார்த்துக்கிட்டாலும் கூட அதுக்கான
1: மேன் பவர் தான்,
0: மேன் பவர் நீங்களே போய் பார்ப்பீங்க இதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ எதுவுமே வந்து அளவீடுகள் எல்லாமே மிஷின் தான் முடிவு பண்ணுது. ஒரு 100 ml அல்லது வந்து 200 ml 500 ml அதை இது பண்ணி தான் போடுது. நம்மளுடைய மேன் இப்போ எப்படி அதை பார்க்குறாங்களோ அது போல் தான் நீங்கள் கவனிக்க முடியும் இல்லையா? இப்போ அந்த நெல் அவியலுக்கு பிறகு அது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமா? அந்த உலர்த்துதல் அப்படிங்கறது,
1: உலர்த்துதல்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ் சார்.
0: அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க,
1: அதுக்கு வேற ஆள்,
0: வேற ஆள் இருப்பாங்க. உங்களுடைய பணி
1: அந்த பாய்லர் மட்டும், நீராவி தருதல் மட்டும்,
0: நீராவி தருதல் மட்டும் தான். அந்த அவிக்கிற பணியும் உங்களுக்கு கிடையாது?
1: கிடையாது,
0: கிடையாது. இப்போ அந்த நீராவி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நேரங்களில் வந்து நீராவியை தான் சாதாரணமாக ஒரு வண்டி பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணால் கூட ரொம்ப நேரம் திறந்து வைக்காத, நீராவி வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய வேலை வந்து நீராவியாக வந்தால் தான் அதை அவிக்கிறதுக்கே இதாக இருக்கிற மாதிரி.
1: ஆமாம், ஆமாம்.
0: அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
1: இப்போ வந்து பாய்லர்லேருந்து ஸ்டீம் வெளில வந்தால் தான் சார் எல்லா இடங்கள்லையுமே பணி நடக்கும். அப்படி பணி நடக்கிறப்ப தான் அந்த உற்பத்தி, அந்த உற்பத்தி வந்து நம்ம கேட்குற திறன் கிடைக்குங்க. அப்படி நம்ம பாய்லர் ஸ்டீம் ரெடி ஆகணும்னா அப்படியே ஆஃப் ஆகிடும் எல்லா இடமும்.
0: ஓகே, ஓகே.
1: ஒர்க்கிங் நடக்காது.
0: இப்போ வீடுகளில் வந்து நம்ம மின்சாதனத்துக்கு வந்து பிரேக்கர் வச்சிருக்கிற மாதிரி தான்.
1: ஆமாம், ஆமாம்,
0: அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, வந்தவுடன் நீங்கள் வந்து முதல்ல ஏன்னா 24 hours அது இயங்குறதுனால ஓய்வு அப்படி. இப்போ நம்மளே சாதாரணமாக வந்து இப்போ ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பேசுகிறோம், கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டியும் கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி வந்து உங்களுக்கான பணி வந்து 24 hours இருக்கும்பொழுது நீங்கள் ஷிஃப்ட் மாறிக்கிறீங்க, 3 பேரும் ஷிஃப்ட் மாறிக்கிறீங்க. இப்போ அந்த கொதிகலனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது இருக்கா இல்லை வேற எதுக்கு வேற கொதிகலன் அருகிலேயே இருக்குமா?
1: சாட்டர்டே சண்டே, சாட்டர்டே அன்னைக்கு தான் சார்.
0: அது வரைக்கும் இப்போ 7 நாள் வந்து அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும்,
1: ஓடிக்கிட்டு தான் இருக்கும்.
0: அதுக்கு இப்போ ஹீட் ஆகிறதுனால அதுக்கான அந்த அந்த இயந்திரத்துக்கு வந்து பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டால் எப்படி நீங்கள் அதை சரி பண்ணிப்பீங்க?
1: நிறுத்தி சரி பண்ணிப்போம்.
0: நிறுத்தி தான் பார்ப்பீங்க?
1: நிறுத்தி தான் பார்ப்போம்.
0: ஓகே, அப்போ வந்து இந்த ஹீட்டுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியாதா? அது
1: கையில் ஹீட்டுங்கிறது வந்து கூல் ஆகி தான் செய்வோம்.
0: ஓ, கூல் ஆகி
1: பண்ணி தான் செய்வோம்.
0: ஓகே, டக்குன்னு போனோடனே ஏசி
1: செய்ய முடியாது.
0: வீட்டில் வந்து ஏசி போட்டால் உடனே கூலிங் ஆகிடாது இல்லையா? கொஞ்சம் லேட்டாக
1: அது மாதிரி
0: தான் அதுவும். ஓகே, அந்த நேரம் வந்து உங்களுக்கான ஒரு சிறிது ஓய்வு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஆனால் அதில் சில மிஷினில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும், எங்கே கண்டுபிடிப்பதே
1: வரும்
0: சாதாரணமாக இருக்கும் இல்லையா?
1: எங்கே சிக்கல் இருக்கிறது என்பதை செய்கிறேன்னு சொல்லுங்க சார், நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓகே, இப்போ கேபிள் போகுது அப்படின்னா நிறைய பேர் இந்த மிஷின் வச்சு இந்த இடத்துல தான் கட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான அதுவும் அதை சிக்னல் கொடுக்கும்.
1: கொடுக்கும்.
0: அப்போ உங்கள் பணி எளிதானது தானே?
1: பணி வந்து எளிதுன்னு சொல்ல முடியாது சார். நவீன அரசியலை தொழிலாளருடைய பணி எளிதே கிடையாது, சிரமமான பணி தான் சார். அதை வந்து அவங்க எல்லாம் வந்து கிடைச்ச வேலையை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம வந்து அந்த வேலை வந்து நமக்கு தெய்வமான போடுறது அப்படின்னு தான் வந்து பணியாற்றுறாங்க சார். பணியாற்றுறாங்க வழிய எளிதான வேலை கிடையாது நவீன அரசியல்.
0: பொதுவாக
1: ஹார்ட் ஒர்க் தான்.
0: ஓகே, இல்லை மற்ற வேலைகள் வந்து ரொம்ப, அதாவது உங்களுடைய பணிகளிலே மற்ற ஒர்க் இருந்தாலும் கூட அந்த மிஷின் வந்து இந்த இடத்துல தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது இந்த அந்த பணியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம்
1: குறைவு
0: குறைவு தான். ஏன்னா அங்கே தேடி கீடி அப்படி இப்படிலாம் இது பண்ணாமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நகைச்சுவை கூட ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு, ஒரு கப்பல் வந்து கடலில் போயிட்டு இருந்ததா, அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு என்ஜின் பழுதாயினோடனே எவ்வளோ என்ஜினியர்ஸ் வந்து அதை பார்க்கும்பொழுது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, எங்கே அந்த படகுடைய இயந்திரத்தில் வந்து எங்கே பழுது இல்லை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் கண்டுபிடிப்பாருன்னு என்னங்க அது சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய என்ஜினியர்ஸாக முடியலன்னு அந்த பெரியவர் வந்து அங்கெங்கேயும் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சின்ன சுத்தியல் எடுத்து ஒரு என்ஜினோட ஒரு பகுதியில் தட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாராம். உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அந்த மாதிரி உங்களுடைய அந்த மாதிரியான வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயோஜித புத்தியின் மூலமாக

0: அவனுடைய பணிகள் வந்து ரொம்ப விரைவாகவே முடிஞ்சிடும். மிஷின் எவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட அப்படிப்பட்ட உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா?
1: இருக்கு சார். முன்னாடிலாம் இப்போதான் சார் விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகம் தான் செயல் நடிக்குதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து மேன் பவர் தான், எங்க என்ன நடக்குது, எந்த மிஷின் நிற்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். இப்போதான் வந்து இந்த விஞ்ஞான உலகம் வந்த பிறகு சைரன்கீரன்லாம் அடிக்குதுங்க, நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சைரன் கிடையாது,
0: ஒன்றுமே கிடையாது.
1: மேன் பவர் தான்.
0: ஓகே, எவ்வளோ நேரமானாலும் அதை ரொம்ப அழுந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்திருக்கும்.
1: ஆமாம்.
0: சரிங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார்.
1: சரிங்க சார்.
0: நெகிழி நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூரன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும்

0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: செங்கல் சுளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மத.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 to 20 வரை மட்டுமே.
2: நெகிழி வான் அலைகளில் ஓர் இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல இணைஞ்சிருக்கிறோம். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி குடைவிளாகம் எம் பாஸ்கர் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் நமக்காக அவங்களுடைய பணி அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இடையில நம்ம வந்து பேசணும் சார் ஒரு விஷயம், இப்போ தான் மிஷின்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் வந்து மனிதருடைய மேன் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் 34 ஆண்டுகள் அப்படி பணியாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த பாய்லர் ஆப்ரேட்டராக. இப்போ இருக்கிற இது வந்து கொஞ்சம் பணி கொஞ்சம் சில நேரங்களில் வந்து கண்டுபிடிக்கிறது எளிதாக இருக்குது, எங்கே பழுது அப்படின்ட்டு முன்னாடியே சொன்னீங்க, அது வந்து ரொம்ப கடினமாக இருந்ததுன்ட்டு. அதை பற்றி எப்படி இருந்தது கொஞ்சம் நேர்களுக்கு தெரியப்படுத்துங்களேன்.
6: 2026 சார், இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்லரில் வந்து மேன் பவர் தான் அதிகம்.
2: ஓ,
6: கட்டையை பொட்டி இருக்கிறது. இப்போ உமிக்கறி சாம்பல் போட்டி இருக்குது, ஏற்ற இடத்துக்கு ஏற்றவாறு.
2: ஓ,
6: உமியை போட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கி எடுத்து அதுலேருந்து வர்ற அந்த ஹீட்டை வச்சு பாய்லர் இயக்கிறோம். அது அது ஒரு இது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஹெவியாக இருக்கணும், நல்ல மூளைத்திறன் உடையவராக இருந்தால் தான் பாய்லர் எடுக்க முடியும். இப்போ சைலன் அடிக்கிறது போய் பார்க்குறாங்க, எடுக்கிறான், போகிறாங்க, வராங்க. முன்னாடி காலத்துலலாம் அப்படி கிடையாதுங்க. ஆப்ரேட்டர் வந்து ஒரு சயின்டிஃபிக் படி, அவன் நான் சொல்கிற சயின்டிஃபிக் படி அந்த மனுஷன் இருந்தால் தான் செய்ய முடியும். அதுதாங்க, அப்படி இருந்தால் தாங்க பாய்லர் ஓட்ட முடியும். எல்லாரும் பாய்லர் ஓட்டிட முடியாது. பாய்லர் ஓட்டலாம், ஆனால் அதுலேருந்து நுட்பங்களை தெரியறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
2: இப்போ சில
6: நாங்கள்லாம் 10 ஆண்டுகள் அதில் பணியாற்றி தான் நான் அதுலேருந்து சான்று வாங்கினேன். 10 ஆண்டு அங்கேயே இருந்தேன், 10 ஆண்டுகள் இருந்து அதில் சான்று வாங்கினேன். ஓரளவுக்கு என்னுடைய மனநிறைவுக்கு நான் நல்லா தான் பணியாற்றிருக்கேன்னு தெரியுது. அதேமாரி இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திலேருந்தே நான் நல்லா பணி ஓய்வு நல்லா சிறப்பாக செஞ்சு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திலேருந்து கிடைக்கப்படுகின்ற அரிசி இருக்குங்கள, அந்த அரிசியை சாப்பிட்டா வந்து சுகர் வரலங்கிறாங்க. இப்போ நல்ல தரமான அரிசி வழங்கப்படுகிறதுங்க.
2: சரிங்க, இப்போ அதே நேரங்களில் வந்து இப்போ செறிவூட்டப்பட்ட இந்த அரிசி அப்படின்னு அரசாங்கம் வந்து கொடுக்குது. இப்போ அதுவும் உங்களுடைய அந்த ஆலைகள்லேயே இருக்கிறதுங்க?
6: ஆலைகளே தயார் பண்ணி தாங்க தர்றோம்.
2: சரிங்க, இப்போ வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதும் திடீர்னு வந்து அவங்களுடைய நிறுவனத்து வந்து அந்த அவருடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை பற்றியும் சொன்னீங்க. இப்போ வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது, நம்மளுடைய மைண்ட் வந்து வேற எங்கேயுமே வேற கவன செதறி போயிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அது அந்த நேரத்தில் நிறைய ஆபத்துக்கள் அப்பயும் இருந்திருக்கும்.
6: கண்டிப்பாக
2: இப்பயாவது வெடிக்கிறது, அப்போ வேற மாதிரியான இது இருக்கும்
6: இருக்கும்.
2: இப்பயும் சரி அப்பயும் சரி, உங்களுடைய பணி அனுபவங்களில் இது மாதிரியான விபத்து மாதிரி அல்லது ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்குங்களா?
6: எதுவும் நிகழ்ந்தது இல்லை சார். இப்போ அதாவது நான் வேலை பார்த்தவரையிலுமே எது நிகழ்ந்து எது யாருக்கும் நிகழ்ந்தது இல்லை, நான் வேலை பார்த்த இடத்துலையும் நிகழ்ந்தது இல்லைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 21 நவீன அரசியல் இருக்குங்க, எங்கேயும் பாய்லர் வெடிச்சு தான் இல்லை, இப்போ சிறப்பாக தான் பணியாற்றிருக்காங்க.
2: அப்போ உங்களுடைய கவனங்கள் கரெக்டாக இருந்திருக்கு, உங்களுடைய வேலையை அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க.
6: ஆமாம் ஆமாம்.
2: சரி, ஓகே, நமக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 நிமிடங்கள் உங்களுடைய அனுபவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இடையிலையும் வழக்கம் போலவே பாட்டு வீணும் அப்படின்னு, அடுத்த பாட்டு என்ன கேட்க போறீங்க?
6: காற்றின் நிலை வருங்கிறது சார்,
2: கண்டியணங்கும்
6: அப்படிங்கிற பாட்டு போடுங்க சார்.
2: சரிங்க, ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு?
6: ஆமாம் சார், ரொம்ப பிடிக்கும் சார்.
2: சரி, அப்போ கேட்டுடலாம்.

காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் FM 100.3. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல நம்ம அனுபவம் அற்புத நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி குடைவிலாகும் எம் பாஸ்கரன் ஐயா அவங்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இன்னும் ஒரு 6 நிமிடங்கள் தான் இருக்கு. இப்போ ஆரம்ப காலத்தை பற்றியும் இப்போ இருக்கிற விலையை பற்றியும்

0: நிறைய நேரங்களில் நம்ம இந்த இந்த நிகழ்ச்சிக்கு இடையில நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமாக இந்த 34 ஆண்டுகளில் எனக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து மாதிரி எந்த மாதிரியான எதுவுமே நடக்கலை, என்னுடைய பணியை நான் கரெக்டாக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய வேலைகள் வந்து அங்கே இப்போ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாயின் பண்ண விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆலோசனைலாம் எப்படி இருக்கும், எப்படிலாம் நீங்கள் போகலாம், உள்ளே போனோடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, உங்களுடைய அந்த நல்ல பணி வாய்ப்பை மற்றவர்களுக்கும் பயன்படுத்திக்கலாமே.
1: ஆமாம் சார், புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, பழசாக இருக்கிற அந்த ஆப்ரேட்டர் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வர சொல்லுவாங்க, காலையில் 9 மணிக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்கு போக சொல்லுவாங்க. அப்படி 5 மணிக்கு போகிற பார்த்தீங்கன்னா அந்த பையன் கற்றுக்கணும். அவர் எங்கே ஆப்ரேட்டர் இருந்தாலும் இப்போ பாய்லர் வந்து வேரியேஷன் ஆகும் சார், இடத்துக்கு இடம் வேரியேஷன் ஆகும், கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். 5 டன் 10 டன் அப்படி இருக்கும்போது கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். அவங்க ஒரு நாளைக்கு அது 2 நாளைக்கு இருந்தது கற்றுக்கிட்டு தான் ஓட்டணுங்க.
0: சரி,
1: கற்றுக்காமலாம் ஓட்டும், அவர் பெரிய ஆப்ரேட்டர், எந்த ஆப்ரேட்டரும் சொல்லிருந்தாங்க, கற்றுக்கிட்டு தான் ஓட்டணும்.
0: அப்போ இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டர் வேலைக்கு, இந்த பாய்லர் ஆப்ரேட்டர் வேலைக்கு ஏதாவது அனுபவம் இருக்கு,
1: எக்ஸாம் இருக்கு சார்,
0: எக்ஸாம் இருக்கு. ஓகே,
1: இதுலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்கு சார். இது வந்து பெரிய 50 டன் பாய்லர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, கேஜி கிளாஸ் கிட்ட வந்து இந்த சி கிளாஸ் இது பி கிளாஸ் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, ஃபியூலுக்கு வந்து சி கிளாஸ் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, பாய்லர் ஏக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ரேட்டர் இருப்பாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் அங்கே உள்ளே வரலாம்.
0: அதுக்கான தீர்வுகள் வந்து இருக்கும்பொழுது அதை நம்ம அட்டன் பண்ணி வரணும். உள்ளே வந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்ரல் ஷிஃப்டில் வந்து அங்கே இருக்கிற பழைய, அதாவது வேலை அவங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வேலை என்னங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து பொதுவாக கற்றுக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து வேகம் விவேகம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எதுலேயுமே சீக்கிரமாக, ஏன்னா இப்போ வந்து சொல்லுவாங்க, இப்போ நம்ம சூரிய வம்சம் படத்தில் வந்து நட்சத்திர ஜன்னலில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளார கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு பஸ் கம்பெனி ஓனராக மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்படியுடைய மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தூங்கி காலையில் ஏஞ்ச உடனே நம்ம பெரிய வேலை கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு கற்பனை வாழ்க்கையிலே இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் உண்மையிலே அந்த இது மாதிரி, ஏன்னா கடின உழைப்பு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆப்ரேட்டர் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க முழுமையாக வந்து கற்றுக்கணும் இல்லையா?
1: அதுக்கு சரியான மைண்ட் வேணும் சார். இப்போ வந்து இந்த நவீன அரசியலில் உள்ள தொழிலாளர்கள் எத்தனை பேருமே சார் மிகவும் சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியல. இருந்தாலும் கிடைச்ச பணியை வந்து நம்ம சிறப்பாக வந்து நம்ம கொடுத்த பணியெல்லாம் சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரி அவங்களும் வந்து அந்த பணியை எடுத்துக்கிட்டு ஜாலியாக, அதாவது சிரமத்தை காட்டாம ஜாலியாக வேலை பார்த்து தன்னுடைய பணியை வந்து நிறைவேற்றுறாங்க சார். அதுதான் வந்து நவீன அரசியல் தொழிலோட வேலையங்க, கடை கஷ்டமும் கூட. அப்போ ஆனால் இனி இப்போ இனி வரும் காலங்கள்லாம் வந்து பணியாட்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க திரும்பி அந்த பணியாட்கள் அமர்த்தப்படுவதில்லை, அதனால் உற்பத்தியும் குறைஞ்சி போச்சுங்க.
0: அதனால் அப்படி இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் வந்து நம்ம இப்போ இந்த நேரங்களில் சில நேரங்களில் வந்து நம்ம அங்கேருந்து பணி செய்து வீட்டுக்கு வந்து, ஏன்னா மனிதன் தானே நம்மளாம், சில நேரங்களில் வந்து நமக்கு வீட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், அது அந்த மைண்டோடு மறுநாளுக்கு பணிக்கு வந்தாலும் நமக்கு சிக்கல் தான்.
1: ஆமாம், நவீன அரசியலை பொறுத்தவரை வந்து ஊழியர்களில் பாதி பேர் இறந்துட்டாங்க சார் பணி இருக்கும் போதே, ஏன்னா வேலை கஷ்டம், தூசி. ஒரு சிலர் தான் வந்து ரிட்டையர் ஆயிருக்கான்னு வச்சிங்களேன், ஒரு 20% பேர் இறந்தே போயிட்டாங்க, பணியுடைய கஷ்டம் தாங்க முடியாமலே இறந்து போயிட்டாங்க.
0: சரி, இப்போ வந்து
1: அந்த அதில் இருக்கிற தூசிலேருந்து டிபி மஞ்சள் காமாலை அப்படிலாம் வந்து இறந்தவங்கலாம் ஒரு 10% இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் நாங்கள்.
0: சரிங்க, அதாவது எந்த நேரம் பாதுகாப்பு உபகரணங்களை நம்ம வந்து முறையாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வரீங்க. அந்த மெயினாக ரொம்ப கொஞ்சம் நம்முடைய கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் அதில் நம்ம சிக்கல் தான் இல்லையா? சரி, கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தோம். எந்த வருடம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க?
1: 82-88 சார், 1988.
0: ரிட்டைர்மெண்ட் ஆனது
1: 30/6/22.
0: ஓகே ஓகே, கிட்டத்தட்ட ஒரு
1: 34 ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கேன்
0: சார். ஜாயின் பண்ணது எந்த ஊருங்க?
1: அதே ஊர் தான் சார், நவீன அரசியாலை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், நவீன அரசியாலை, எருக்கூர்.
0: எருக்கூர் ரிட்டைர்மெண்ட் ஆனது அங்கே?
1: எருக்கூர் தான் சார்.
0: எருக்கூர்
1: சார், அது ஒரு மிக சிறப்பு சார் எனக்கு.
0: சரி, மகிழ்ச்சிங்க. ஏன்னா எல்லா அனுபவ சம்மந்தப்பட்ட தொழில்கள் சம்மந்தப்பட்டவர்களையும் ஆசிரியர்கள்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நேர்களுக்கு அவங்க மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கும் இந்த கொதிகலன் இயக்குபவர் பாய்லர் ஆப்ரேட்டர் வந்து உங்களை சந்தித்த மகிழ்ச்சி, நேர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. நிலையத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பணி அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்பளித்த மிக்க மிக்க நன்றி.
0: நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இது அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்றார்

0: ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொதிகலன் இயக்குபவர் சிறுகாழி கொடைவிலாகம் எம் பாஸ்கரன் அவர்கள். நன்றியும் வணக்கங்களும் நேயர்களே, மற்றுமோர் சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள். நிகழையினும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும்.

காலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்பு உண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23 தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்து காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. பண்பலை 100.3 இணைந்த நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSE. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம கரைகள் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று, உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு

0: 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் அது. தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

சொலவடைகளும் பழமொழிகளும் நம்ம கிராமத்தில் நம்ம பெரியவங்க வந்து ரொம்பவே அழகாக சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டா ஒரு சில வார்த்தைகள்லேயே இவ்வளோ அழகான விஷயத்த, அர்த்தமுள்ள விஷயத்த சொல்கிறாங்களே அப்படின்றது ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். அந்த மாதிரி பழமொழிகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கும். புது புது பழமொழிகள் கூட நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்கிறதையும் கேட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு பிடித்த பழமொழி என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். நேயர்களும் முகநூல் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடித்த பழமொழி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. இது வந்து பொதுவாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க வந்து சரியாக தெரிஞ்சுக்காமல் பேசாமல் இருந்தால் உனக்கு என்ன தெரியும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கான உண்மையான அர்த்தம் வேறு இருக்குது. அதையும் வந்து காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் வந்து சொல்லியிருக்காங்க. கழு என்பது வந்து ஒரு வகை கோரைப்புல். இந்த கோரைப்புல்ல வந்து பாயாக தைக்கும் பொழுது கற்பூர வாடை வரும். அதை தான் கழு தைக்கும் பொழுது கற்பூர வாடை வரும் அப்படின்றத தான் இந்த மாதிரி பழமொழியாக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது வளையாது விளையாதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழமொழிகள் எனக்கு பிடித்த பழமொழிகள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்குடி ராஜேந்திரன், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கைப்படி மண் அளவு தான் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை கற்றுருக்கோம், இன்னும் கற்க வேண்டியது உலகம் அளவுக்கு இருக்குது. பணிவு, தொடர்ச்சியான கற்றல், அறிவை விரிவுபடுத்தும் மனப்பான்மை ஆகியவற்றை இந்த பழமொழி நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் சீமாட்டி சோப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. பண்பலையில் அலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து நேர்களோடு நேரலையாக வர இருக்கு. நேர்கள் செல்லலாம் இஞ்சிக்குடி கிராமத்திற்கு, நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று கேட்டிருக்கோம். பேரளம் செந்தல் கண்ணன் சொல்லியிருக்காங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் குமரன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, வாழ்க்கையின் எல்லா சூழல்களுக்கும் இது பொருந்தும். நல்ல விஷயமா இருந்தாலும் அளவோடு இருந்தால் தான் அதோடைய உண்மையான பயன் கிடைக்கும் என்பதை அழகாக உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, பணத்துக்கு 10 படி அரிசி அளந்தாலும் பாவி வீடு பட்டினிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் தெரியல. பூந்தோட்டம் அம்பல் தேஜன், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு தேர்வேல் முருகன், எனக்கு பிடித்த பழமொழி முல்லை முள்ளால் எடு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: சக்தியின் திருவிழா
1: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை

0: 30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
0: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
2: அவனர்களே, இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறும் கோவில் உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் ஒன்றான ஆஸ்திரேலியா துர்கையம்மன் கோவில்.

அலசு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, எஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், பாடுறவன் பாட்டை கெடுத்தானாம் எழுதுறவன் ஏட்ட கெடுத்தானாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன், கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கிக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சி. இப்போதைய வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: 3:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி நிகழ்ச்சி. இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: அனுமருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லிக்காங்க, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த பழமொழியின் கருத்து, ஒருவர் நமக்கு செய்த உதவியை அவர் நமக்கு சூரிட்ட காலம் முதல் நம் உயிர் உள்ளவரை மறக்காமல் நன்றியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை அஞ்சுநகர் ரவிச்சந்திரன், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு, நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 ரபேகா, 5 விளையாதது 50 விளையுமா. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. காற்றுள்ள போதே தூச்சிக்கொள். இது ரெண்டு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர், அவங்க அவசரத்தில் காரைக்குடி நடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரைக்கால் நளினி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அரசன் நன்றி கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், இது இரண்டுமே எனக்கு பிடித்த பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மேடு ராதிகா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உரிய உரிமம் பெற்று கடைகள்

நடத்தும்படி பலமுறை நெடுங்காடு கம்யூன் பஞ்சாயத்து அறிவிப்பு செய்தும் இதுவரை ஒரு சில கடைகள் தவிர மற்றவர்கள் உரிமம் பெறாமல் புதுப்பிக்காமல் வணிகம் நடத்தி வருவது தெரிய வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு ஆணையின் 3/2020 HG டேட்டட் ஆன் 4/2/2026 படி காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெற்ற பின்பு மட்டுமே உரிமம் பெற முடியும். எனவே நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வணிகம் செய்வோர் 31/7/2026 தங்களது கடை நிறுவனத்திற்கான

உரிமம் பெற முடியும். எனவே நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வணிகம் செய்வோர் 31/7/2026 தங்களது கடை நிறுவனத்திற்கான உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்கள் அல்லது கடைகள் நடத்துபவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாது. உரிமம் பெறாத வணிக நிறுவனங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் எந்தவித முன்னறிவிப்புமின்றி சீல் செய்யப்படும் என நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கின்றார். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் மண்பிளையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று, நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பழமொழியை சொல்லிட்டுருக்காங்க. சிலர் அதை அர்த்தத்தோடு சொல்லிட்டுருக்காங்க. வாய்மேடு ராதிகா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பதறிய கரியம் சிதறும், ஏற்கனவே படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, எலி வளையானாலும் தனி வளை வேண்டும், எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. கந்தையானாலும் கசக்கி கெட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தின ரமேஷ், புதுத்துறை செல்வகுமார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, இதெல்லாம் எனக்கு பிடித்த பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் வண்ணார்குடியிலிருந்து, சிறுதுளி பெருவெள்ளம் நம் வாழ்வில் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என உணர்த்தும் இந்த பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரகுமார் என்ன தெரியல, பேராசை பெருநஷ்டம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி என்னப்பன்பேட்டையில் இருந்து, ஆடி காய்ச்சல் அம்மியம் நகரும் கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களையே இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இஞ்சிக்குடி கிராமத்தில் எங்கெங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப்பள்ளி அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக நடுநிலை அரசினர் நடுநிலைப்பள்ளிக்கு போங்க, நம்ம பண்பலையில் பேசுங்க.

0: அன்பளை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமளிக வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதா, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3. ஃபேஸ்புக் பேஜில் நம்ம எலசி நிகழ்ச்சிக்காக கேட்டிருக்க கேள்வியை உங்களுக்கு பிடித்த பழமொழி ஒன்று. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி மரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவ சிவசுப்பிரமணியன். காற்றுள்ள போதே தூச்சிக்கொள், உப்பில்லா

இடம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பேர் ஒன்றும் தெரியல, ராமன் சொல்லி மேலே இருக்குது, என்ன ஊருன்னு தெரியல. அத்திக்கோட்டை மீனம் பக்கீர்சாமி, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா, போட்டது தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சோபரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கட்டு இதுவும் சொல்லியிருக்காங்க. நாகை குமரன், கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் எதையும் காசு கொடுத்து வாங்காமல் இன்னொருத்தன் பொருளை எடுத்து அடுத்தவனுக்கு தாகனமாக கொடுக்கறது குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் பத்தும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் AJMN முகமது ஜலீல், அப்புறம் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் இஞ்சுக்குடி தீபா சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி, பணம் பாதாளம் வரை ஈட்டி எட்டிய வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பள்ளிக்காடு அருண் இலக்கியா சொல்லியிருக்காங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இளமை கல்வி சிலை மேல் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பகநாதர் குளம் லட்சுமணன் பிரியா, தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், ஆற்றில் போட்டாலும் அளந்துதான் போடணும், எருதின் வருத்தம் காக்கைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்றைய எல்லசி நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஆளை பார்த்து பேசு குணத்தை பார்த்து பழகு அப்படின்னு. வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் கீர்த்தி, ஒரு ஆசிரியர் இரண்டு பக்கம் புத்தகங்களை விட மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், யானைக்கும் அடி சறுக்கும், அடியாத மாடு படியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசி காரைக்கால் அக்கறைவட்டம் உஷா, முல்லை முள்ளால் எடு. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அப்புறம் வந்து பெருஞ்சேரி ஜார்ஜ் சிலக்காங்க, உடம்பு புறா எண்ணெய் தடவி மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படின்னு. அங்கே விடம் ஜெயந்தி கவிஜராஜ், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர் முகமது ரஃபிக் ரிஸ்வான், நல்லதே நினைப்போம் நல்லவே நடக்கும், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் வெங்கடேஸ்வரன், அப்புறம் கொடிக்கால் பாளையம் ஏற்கனவே படித்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அதம்பார் பிரகாசம் அவங்க சொல்லியிருக்காங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோமன் நாட்டிலிருந்து வரதராஜன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. பழனிவேல் ஆயக்காரன் புலத்துலேருந்து, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ் காரைக்கால்லேருந்து, ஊரெல்லாம் குறி சொல்லுமாம் பள்ளி, தான் போய் விழுமாம் கழனிப்பாளையிலே துள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தங்கத்தை சட்டாலும் அதன் சாரம் குறையாது, ஆழம் தெரியாத இடத்தில் காலை விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஐயனார் ஆணிவடம் பாஸ்கர், அவங்க வந்து பழமொழி செடியில் பூக்களை பறித்தால் தான் வாடிவிடும் என்பதில்லை, செடியில் பூக்களை தொட்டாலே வாடிவிடும், இது பழமொழின்றது தெரில. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநிதி குளம் இளவரசன்.

0: அன்பளையோடு இணைந்து நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில்
2: அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: பொருந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேர்வதே முழுமை. சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. பண்பலை 100.3 இணைந்த நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப்பள்ளி அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையாக நிகழ்ச்சிக்காக பண்பலையில் இணைகிறார் அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். வணக்கம் பிரபாகரன் சார்.
1: நன்றி சீதலா. மாலை வணக்கம் நேயர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த இஞ்சிக்குடி. திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில பேரளத்திற்கும் பூந்தோட்டத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் இஞ்சிக்குடி. இப்ப நாம இஞ்சிக்குடியில எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயனார் கோயில் தெரு அரசு நடுநிலைப்பள்ளி அருகிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட காரைக்கால் பண்பலையில பேச தயாரா இருக்கிறாங்க. அவங்க கூட ஊர் பொதுமக்களும் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. இப்ப நாம இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என்னுடைய பெயர் காசிராஜா, தலைமை ஆசிரியரா இருக்கேன்.
1: சரிங்க.
2: இங்க வந்து எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் இயங்கி வருகிறது.
1: சரிங்க.
2: படிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தால் எந்த ஏழையின் குழந்தையும் உயர்ந்த கல்வியையும் சிறந்த பதவிகளையும் அடைய முடியும். தலைமுறைகளை மாற்றக்கூடிய வல்லமை கல்விக்கு உண்டு என்ற கருத்தில் அசையாத நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் எல்லாம். இந்த பள்ளியில் 7 ஆசிரியர் பெருமக்கள், ஒரு ஏஐ ஹைடெக் லேப் எல்லாம் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் வந்து பெரும்பாலும் வந்து விவசாய தொழிலாளர்கள் பின்புலமாக கொண்ட அந்த குடும்பங்களில் இருந்து தான் குழந்தைகள் வருது. அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி

0: அதில் வந்து நாங்கள் மிகுந்த பேரு பெற்றிருக்கிறோம், பெருமை அடைகிறோம். அந்த குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது.
1: ரொம்ப சிறப்புங்க. உங்க பள்ளி வளாகம் ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, பசுமை நிறைந்த இடமாக இருக்கிறது. உங்களுடைய மாணவர்கள் பத்தி சொல்லுங்கய்யா.
0: என்னுடைய மாணவர்கள் எப்பொழுதுமே வந்து பேரன்பு கொண்டவர்கள். அதாவது நாங்க இப்ப டீச்சர்ஸ் எப்படி இருப்போம்னா வந்து வி ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நாங்க பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர்களால் மட்டும் இல்லாம ஒரு பெற்றோர்களாகவும் நாங்க இருந்துதான் எங்க குழந்தைகள் நாங்க வந்து பாதுகாப்போம். தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிந்து சே என அனைத்து பேசி செவிய அறிவு கூறி தூய நன்னடத்தை காக்க துணை என உதவி செய்யும் ஆய நற்குணமுடையவனே ஆசான் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தோடு இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்து மாணவ செல்வங்களை தங்களுடைய குழந்தைகளாகவும் தங்களுடைய வழிகாட்டிகளாகவும் பாவித்து அவர்களுக்கு கல்வி போய்த்து வருகிறார்கள். அந்த அளவிற்கு வந்து எங்கள் குழந்தைகளும் எங்கள் மீது பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நன்றி.
1: ரொம்ப சிறப்பீங்க. நம்ம மாணவர்களுடைய கல்வித்திறனோட அவங்களுடைய கலை ஆற்றலை விளையாட்டை வளர்ப்பதற்கு நம்ம பள்ளியில என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா வந்து தேசிய விழாக்கள்லாம் நடத்துறோம். இப்போ சமீபத்துல கூட வந்து காமராஜர் பிறந்த நாள் விழா வந்து கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண்டுகள் தோறும் வந்து அது போல வந்து ஆண்டு விழாக்கள் நடத்துறோம். அதுல வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது கல்வி தவிர வந்து கைகளில் வந்து சிறந்து விளங்குறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அவர்களை வந்து நடனம் பாட்டு இதுல வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அரசாங்கமும் அது போல வந்து நிறைய கலை திருவிழாக்கள் நடத்தும் போது வந்து அதுல மாணவர்கள் சிறந்த முறையில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையா இருக்கிறோம்.
1: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப நன்றி. நேயர்களே, நம்ம இப்ப இஞ்சிக்குடி அய்யனார் கோயில் தெருவில் இருக்கிறோம். நம்ம நேயர்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம 5 மணி வரைக்கும் ஊரும் உறவு நிகழ்ச்சியில நீங்க பேசலாம். அடுத்து நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு இஞ்சிக்குடி நித்யானந்தம்.
1: நித்யானந்தம்.
2: ஆமா,
1: நித்யானந்தம். டெய்லி ஆனந்தமா இருக்கீங்களா?
2: நிச்சயம் ஆனந்தமா இருக்கேன்.
1: அந்த ஆனந்தமாக மற்றவர்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா.
2: என்ன சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்.
1: சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறேன்.
2: கவலை இல்லாம இருக்கணும், நல்லா உழைக்கணும்.
1: நல்லா உழைச்சோம்னா கவலை இருக்காது, உழைக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும்.
2: ஆமா ஆமா.
1: உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. இஞ்சிக்குடியோட சிறப்பு என்னங்கய்யா?
2: சிறப்பு இது வந்து கலை பிறந்த ஊருங்க.
1: என்ன கலைங்கய்யா?
2: இது நாதஸ்வர கலை. இது பிறந்த ஊருங்க.
1: சரி, இந்த ஊர் பெயருக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
2: காரணம், இஞ்சிக்குடி வந்து நாதஸ்வர கலைஞர் பிச்சகனு புள்ளதான். அவர் வந்து அவையாருங்க 50வது வருஷத்துல அவர் வந்தாரு. அவரால் தான் இந்த இஞ்சிக்குடி தெரியும். இஞ்சிக்குடி தஞ்சாவூர்ல இஞ்சிக்குடி இருக்குன்னு தெரியும். நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சுங்க.
1: சரிங்க. இப்பதான் என்ன இசைக்கலைஞரா, பாடுவீங்களா இல்ல இசையமைப்பீங்களா?
2: இசையமைக்கிறேன். நான் இசையமைப்பாளர் சார். மெல்லிசை குழு இசையமைப்பாளர்.
1: என்னென்ன இசைக்கருவிகள் வாசிப்பீங்க நீங்க?
2: நான் வந்து சார், நான் வந்து கம்ப்யூட்டர் பேட் பிளேயர்.
1: பேட் பிளேயர்.
2: எம்ஜிஆர் பாட்டு பாடுவேன். எம்ஜிஆர் உடைய ரசிகர். நான் எம்ஜிஆர் விருது வாங்கியிருக்கேன்.
1: ஒரு பாட்டு பாடுறீங்களா? இப்ப
2: பாருங்க சார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா.
1: அருமையா பாடுறீங்க. எத்தனை மேடைகள்ல இந்த மாதிரி பாடியிருப்பீங்க?
2: நான் சார் ஒரு 2000 மேடை பாடியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றி வந்து
1: நாடு முழுக்க வந்துட்டீங்க.
2: 50வது பொன் விழா நாயகன் விருது வாங்கியிருக்கேன். இந்தியா புரட்சி தலைவர் விருது வாங்கியிருக்கேன். எம்ஜிஆர் வீட்டுல போய் ஒரு விருது வாங்கினேன். 2024ல் தமிழக அரசுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாப்புலர் கவர்மெண்ட்ல வந்து தமிழக அரசுடைய கலை நன்மணி விருது
1: வாங்கினேன்.
2: ஒரு 7 விருது வாங்கியிருக்காங்க சார்.
1: ரொம்ப சிறப்புங்க. இப்ப நீங்க கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி கலைஞர்கள். அவர்களுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்கு? அவருடைய வாழ்க்கை நிலை எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு சார். நல்லா இருந்து கலை பிறந்த ஒரு சார்.
1: முழு நேர கலைஞர் தானா இல்ல வேற தொழில் பண்றீங்க?
2: வேற தொழில் எனக்கு தெரியாது. முழுசா எனக்கு வந்து இசைதான்.
1: இசைதான்.
2: ஆமா சார்.
1: பாடு எப்படி? பாட்டு பாடும்போது ஆடிக்கிட்டே பாடுவீங்களா எப்படிங்க?
2: ஆமா சார், ஆடு வேஷத்தோட தொப்பி எம்ஜிஆர் கண்ணாடி போட்டுட்டு எம்ஜிஆர் பட்ட டான்ஸ் ஆடி தான் சார் பாடுவேன். என் 25 பேர் ஒர்க் பண்றாங்க. இல்ல பெரிய டிமாண்ட் இருக்கேன். போட 26 கோயம்புத்தூர்ல போய் கச்சேரி பண்றேன்.
1: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க. அடுத்த ஒரு நேரு சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. என் பேர் பாலச்சந்திரன். எனக்கு ஊர் இந்த ஊர் தான் இஞ்சிக்குடி தான்.
1: இஞ்சிக்குடி தான்.
3: இஞ்சிக்குடி தான்.
1: சரிங்க.
3: நான் 1977 ஒரு கம்பெனி சேர்ந்திருந்தேன், சுருட்டு கம்பெனியில். அது ஒரு 80 81 பிறகு அது நின்று போயிட்டு.

0: விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
1: விவசாயம் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. தண்ணி இல்லாத காரணத்தினால வறட்சியின் காரணம் அதிகமா ஏற்பட்டு போயிடுது.
0: போர் செட்டுலாம் இல்லையா நம்ம ஊர்ல?
1: போர் செட் இருக்குன்னா மயிலுக்கு ஒண்ணு இருக்குங்க ஐயா, ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் பாயலாம். இங்க கிட்டத்தட்ட வந்து 15 வேலி சுற்றளவுல நிலம் இருக்கு.
0: சரிங்க.
1: அந்த 15 வேலி
0: நெல்லு தானே?
1: எல்லாம் நெல்லுதான். நெல்லு தவிர வேற விவசாயிகளும் இங்க கோடை காலத்துல பருத்தி போடுவாங்க. அந்த பருத்தியை போர் உள்ளவங்க மட்டும்தான் போடுவாங்களே தவிர மற்ற எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது.
0: நல்ல தண்ணி எத்தனை அடியில கிடைக்குது?
1: நல்ல தண்ணி ஒரு 30 அடியில கிடைக்கியா? 30 அடியில நல்ல தண்ணி கிடைக்கும். நிறைய தண்ணி எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு 50 அடி சேர்த்து 80 அடிக்கு போயிட்டாக்க தண்ணி விட்டு போகாம தொடர்ச்சியா கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஏரியாவில தண்ணி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு எல்லாமே கோயில் நிலங்கிறதுனால கனெக்ஷன் வாங்க முடியும் ரொம்ப சிரமமா இருக்கு. கோயில் நிர்வாகத்துல கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோயில் நிர்வாகத்துல கனெக்ஷன் வாங்குறது ரொம்ப சிரமப்பட வேண்டியா இருக்கு. ஒரு விடுதலை கைதி 12 வருஷம் உள்ள இருந்த மாதிரி உள்ள மாதிரி ஒரு நிர்வாகம் அப்படி இங்க இருக்கு.
0: சரி, பாசனம் இருக்கட்டும். அடுத்து வந்து வேற என்னென்ன மர வகைகள்லாம் உங்க ஊர்ல இருக்கு?
1: மர வகையில நம்ம ஊர்ல ரொம்ப சிறப்பு மிக்க ஊர் இஞ்சிக்குடி அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு காலத்துல வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஞ்சிக்குடினு ஏன் வந்ததுன்னு சொன்னா, இது சந்தானம் வளர்ந்த காடுங்க. சந்தான காடா இருந்தத ஒரு காலத்துல காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அம்பகரத்தூர் அம்பகரத்தூர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்பத்தூரும்பாங்க, அம்பலத்தூரும்பாங்க, அம்பலத்தூர் திருவிழி மலைன்னு சொல்ல மாட்டாங்க, திருசமலம்பாங்க. அது மாதிரி சுருக்கமா சந்தான மரங்கள் வளை விளைந்த இந்த ஊரை அது ஒரு காலத்துல அது குறைக்கப்பட்டு மறுபடியும் இஞ்சி வளர்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொஞ்சம் இஞ்சி சாகுபடி பண்ணிருக்காங்க. இஞ்சி சாகுபடி பண்ண காரணத்தினால இது இஞ்சி குடி அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றம் பட்டுங்க. 1950லயே நம்ம ஊர்ல சிறப்பு கலை வித்வான் ஒருத்தர் அவை பிச்சைக்கண்ண பிள்ளை என்பவர் ஔவையார் என்ற படத்துல நாதஸ்வரை இசையை வாசிச்சு அந்த படத்துல முழுமையா அவர் இசை வாசிச்சிருக்கிறாரு. நாதஸ்வரை கலைஞராக இருந்தாரு. அந்த பேரு இஞ்சிக்குடி என்பது பேரு பிச்சைக்கண்ண பிள்ளையால 1950லயே எங்க ஊர் என்பது வெளியிடப்பட்டு விட்டது. அதனால இந்த ஊர் மிக சிறப்பான ஊரியா. இந்த பக்கம் போனா 1 கிலோமீட்டர் டவுன் பூந்தோட்டம், இந்த பக்கம் போனா 1 கிலோமீட்டர் டவுன் பேரலாம். நடு மையத்துல நாங்க எப்படின்னா கல்யாண வீட்டுல குடியிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு சிறப்பான ஊரு, ரொம்ப அருமையான கிராமம். ஆனா எல்லாம் ஒரே ஒரு வருஷம் கேட்டா தண்ணி சாகுடி பண்ற அளவுக்கு இயற்கை தண்ணி என்பது சரியான முறையில எங்களுக்கு கிடைக்கவில்லை. போர் தண்ணி எடுத்து சாகுடி பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, எல்லா சாகுடியும் பண்றதுக்கு எங்க மண் வளம் ஒத்து வரல. அதுக்கு என்ன காரணம்? இது வண்டல் மண், செம்மண்ணாக இருந்தால் எல்லா சாகுபடியும் பண்ணலாம். இது வண்டல் மண்ணுங்கிற காரணத்தினால நெல் விவசாயத்தை தவிர வேற எந்த சாகுபடியுமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. எங்கேயும் அத்தி பூத்த மாதிரி 15-20 வேலி இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு 2 வேலி அளவுக்கு பருத்தி சாகுபடி பண்ணுவாங்க. அந்த பருத்தி சாகுபடியை மழை பெஞ்சு விடாம 2-3 ட்ரிப் மழை பெஞ்சு அது அவுட் ஆயிட்டு சுத்தமா, அந்த விவசாயிகள் அதோட க்ளோஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு மோசமான நிலை இருக்குது என்பதை நான் உங்கள்ட்ட மனசார சொல்றேன்.
0: சரி, அந்த நிலை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பள்ளி குழந்தைகள் தான் ஆவலோட காத்திருக்கிறாங்க. அவங்கள சில பேரை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: என் பெயர் தீட்சிதா.
0: தீட்சிதா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: படிக்கிறேன்.
0: ரொம்ப அழகா தமிழ்ல பேசுறீங்களே, எப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இப்ப?
2: நான் காமராஜரை பற்றி சொல்ல போகிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: அன்பின் வழி நின்றவராம், ஆசை இல்லா மனிதராம், இலவச கல்வி கொடுத்தவராம், ஈகை பண்பு நிறைந்தவராம், உலக போற்று முத்தமராம், ஊர்தோறும் பள்ளியை அமைத்தவராம், எறும்பு போல் உழைத்தவராம், ஏரூட்டும் உழவுக்கு நீரோட்டம் தந்தவராம், ஐக்கியம் கொள்கை என்றவராம், 9 ஆண்டு முதல்வராய் ஓயாமல் உழைத்தவராம், அவ்வை வழி நின்றவராம், அவதே எங்கள் காமராஜராம். நன்றி.
0: ரொம்ப அழகா காமராஜரை பத்தி சொன்னீங்க. அடுத்து வரப்போற மாணவி என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கௌசிகா ஸ்ரீ.
0: கௌசிகா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள் பத்தி.
0: ஆ, சொல்லுங்க.
3: அகரம் உள்ள எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முத்தே உலகு, தீனால் சுத்தப்பூன் உள்ளார மாறாதே, நாவினால் சுத்தவடு. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கு இவருக்கு.
0: ரொம்ப அழகா சொல்றீங்களே. நிறைய மாணவர்கள் காத்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுவிட்டு பிறகு இணையலாம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தகவல்.

நேர்களை ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப்பள்ளி அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும்

0: எல்லாம் நேயர்களை இஞ்சிக்குடி அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆம்நேர்களே, இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி ஐயனார் கோயில் தெரு இஞ்சிக்குடியில் இருந்து மலர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்மோடு இணையும் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் கே லட்சணா.
1: கே லட்சணா, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: எட்டாம் வகுப்பு படிக்கிறேன்.
1: சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் சொல்ல போறேன்.
1: பார்க்கலாம்.
2: சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், தர்மபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, கன்னியாகுமரி, மதுரை, மயிலாடுதுறை, திருப்பூர், கரூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர்.
1: விருதுநகர், நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க?
2: நாங்க திருவாரூர் மாவட்டத்துல இருக்கோம்.
1: உங்க பக்கத்துல என்ன மாவட்டம் இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டமா?
2: மதுரை மாவட்டம் இருக்கு.
1: சரி, ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க. பேப்பர் வச்சிருந்தாலும் நிறைய பார்க்காமயே சொன்னீங்க, பாராட்டுக்கள். அடுத்து ஒரு தம்பி காத்திருக்கிறார், அவரை அழைக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மணிகண்டன்.
1: மணிகண்டன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பா? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க மணிகண்டன்?
2: காமராஜ் பத்தி பேசுவேன்.
1: பேசுங்க.
2: அரிசியமரியன், ஆலமசிங்கம், ஈட்டி அறிவு, ஈடெல்லாம் அறிவு, கொழுப்பெண் மூச்சு, ஊழ் அளவு பேச்சு, அரிசியமரியன், அரிசிய
1: எதிராளியிடம் நட்பு,
2: எதிராளியிடம் நட்பு, ஏற்றம் கனிவு, உப்பெல்லாம் கனிவு,
1: உப்பெல்லாம் கனிவு, ஐயமின்றி அறிஞன். சூப்பரா எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க, பாராட்டுகள். அடுத்து யார் பேச போறீங்க? வாங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: யுவராஜ்.
1: யுவராஜ், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுறீங்களா?
3: ஜனவரி சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
3: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர்,
1: நவம்பர், அக்டோபர், நவம்பர் விட்டுட்ட, நவம்பர் வேண்டாமா உனக்கு? சரி, இப்ப என்ன மாசம் நடக்குது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, கேட்டுட்டு வந்து சொல்றேங்கறியா? சரி, நேர்களே, நிறைய பொதுமக்களும் இங்க வந்து நம்மோட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
4: என்னுடைய பெயர் மோசிக்கிறன். நானும் இதே ஊரு தான், இந்த ஊர் பள்ளிக்கூடத்துலதான் நானும் படிச்சேன்.
1: இதே பள்ளிக்கூடத்துலயா?
4: பள்ளிக்கூடத்துலதான். மீண்டும் பள்ளிக்கு போகலாங்கிறது பாடலுக்கு கேட்டதுமே எனக்கு பழைய நினைவுகள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு.
1: எத்தனாவது வரைக்கும் இருந்துச்சுங்க?
4: அப்ப வந்து 5வது வகுப்பு வரைதான் இருந்தது. 1972 தொடங்கப்பட்ட பள்ளி. அப்புறம் இடையிலதான் 2007 இது வந்து நடுநிலை பள்ளியா தரம் உயர்த்தப்பட்டது. இப்ப இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராகவும் நான் தான் இருந்துட்டு இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு.
4: அதோட இல்லாம இந்த ஊருக்கு நீங்க கேட்டிருந்தீங்க ஏற்கனவே என்ன காரணம் இஞ்சிக்குடின்னு வந்ததுன்னு. உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா இஞ்சின்னா மதில். அதாவது குறுநில மன்னர்கள்லாம் ஆண்ட காலத்துல அந்த காலத்துல அரண்மனை மாதிரி சூழ்ந்து ஒரு மதில் சூழ்ந்தது. இஞ்சின்னா மதில், அதுதான் உண்மையான காரணம். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் அதான் சொல்லி கொடுத்தாரு.
1: உங்க ஊர்ல மதில் கட்டியிருந்தாங்கன்னு சொல்றீங்களா?
4: அதாவது மக்களுக்கு, குடிமக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி ஒரு அரணால் சூழப்பட்ட ஒரு ஊர், அந்த ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, இது சந்தனவனம் என்று அழைக்கிறோம். அதனால இயற்கை எழில் கொஞ்சம் நஞ்சையும், அதாவது நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சை, அதை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருந்து சோழவள நாடா நல்லா செழித்தது. ஆற்றுப்பாசனத்தை நம்பியதான் முழுக்க முழுக்க இந்த ஊர் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில், சாந்தநாயக சமேத பார்வேஸ்வரர் கோயில்னு. அந்த கோயில்லதான் சந்தனவனம்னா சந்தன காடாக இருந்ததா ஒரு வரலாறு உண்டு. இந்த சந்தனம் இன்னைக்கும் இருக்கு, இந்த சந்தனமா. வேற நீங்க எந்த ஊர்ல கொண்டு போய் இந்த விதையோ இந்த செடியோ நட்டா கூட இந்த அளவு நடக்காது. இந்த மண்ணுக்கே உரித்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது.
1: இப்ப சந்தனம் வச்சா உடனே கிளம்புமா?
4: இது கிளம்பிட்டு இருக்கு. புதுசு புதுசா எங்கேயாவது யாரு விட்டு கொள்ளையில அது விளங்கா கூட அது வந்து இந்த கோயிலுக்கு உள்ளதுதான். அது அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்துல இந்த ஊர்ல வந்து சாந்தநாய அம்மனுக்கு பாதுகாப்பாக வராகி அம்மன்ங்கிற ஒரு அம்மன் வந்து சிறப்பாக எழுந்து இங்க காட்சி தந்துட்டு இருக்கு. இந்த பஞ்சமி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை பஞ்சமிக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து நிறைய பக்த கோடிகள்லாம் இந்த கிராமத்துக்கு வருவாங்க. வந்து அம்பாவை தரிசிச்சுட்டு போவாங்க. அவங்க வேண்டிய கூடிய அத்தனை நிவர்த்தி கடன்களும் சிறப்பா வந்து நிறைவேறுதுங்கிறது ஒரு ஐதீகம். அதே சமயத்துல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கிறது, அதை விட சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு கோயிலும் பாதிகேச பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில், அதே போல விநாயகர் கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்குது. அடுத்தது நிறைய பாத்தீங்கன்னா இப்ப எல்லா முக்கட்டிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகர் கோயில் எல்லாம் எழுந்தாலுமே, அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க இல்லையா, அது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும்.

0: கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அது போல இந்த ஊர் பெரிய மக்களும் ஆண்டவர்களும் எல்லா அனைத்து கட்சி சார்ந்த பிரமுகர்களுமே இந்த பள்ளிக்காக இன்னும் மேலும் வளரணும், இதுக்கு ஒரு தனி ஒரு விளையாட்டு திறல் வேணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலன் அக்கறை கொண்டு சிறப்பா இந்த கட்டடங்கள் போக்குவரத்து எந்த கோரிக்கை வச்சாலும் அதை நாங்க வந்து நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையாக, அதாவது தேசிய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் ஊர் இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கிறது இவருடைய சிறப்பு.
1: ரொம்ப சிறப்புங்க. படிச்ச பள்ளியிலே பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்து ஒரு நேயர் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தமிழ்மணிங்க.
1: தமிழ்மணி, என்ன ஊரியா உங்களுக்கு?
2: இது இஞ்சிகுடி தான்.
1: இஞ்சிகுடி தான் பிறந்ததுல இருந்து?
2: ஆமா ஆமா.
1: சரி, என்ன வேலை செய்யறீங்க?
2: ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்துக்காக நடத்தினர்.
1: சரிங்க. எத்தனை வருஷம் பணியில இருந்தீங்க?
2: 27 வருஷம்.
1: 27 வருட அனுபவத்துல மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கா?
2: அது ஒவ்வொரு அனுபவமும் ஒண்ணு மறக்க.
1: எந்த ரோட்ல அதிகமா லைன் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு?
2: நன்னிலம் திருத்துறப்பூண்டி அதிகமா போனேன்.
1: நன்னிலம் டு திருத்துறப்பு.
2: கடைசியா ஓய்வு போடும்போது மயிலாடுதுறை நன்னிலம்.
1: மயிலாடுதுறை டு நன்னிலம்.
2: ஆமா.
1: சரி, ஓகே. இந்த பணியில மறக்க முடியாத ஒரே ஒரு நிகழ்வை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகள்கிட்ட ஒரு நடத்துனரா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: பொது சேவை செய்யறோங்கிற எண்ணம் இருக்கணுங்க முத. அதுலயும் இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கேக்குறீங்க இந்த கேள்விய. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை ஏத்துறதே கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, சுத்தத்திலேயே நிறுத்தி பிள்ளைங்க ஏறிட போதுன்னு அங்கேயே நிறுத்தி ஏத்தாம போயிட்டு இருக்காங்க. அது வந்து இப்ப நான் சொன்னா கூட, இப்ப ஓய்வு பெற்றுட்டேங்கிறதுக்காக இவங்க இப்ப என்ன சர்வீஸ் பண்ணப்ப இவங்க தெரியாதான்னு கூட நினைக்கலாம். அது வந்து என்னோட பணி செய்த
1: வைக்கிறீங்க இப்ப உள்ளவங்களுக்கு.
2: இப்ப உள்ளவங்களுக்கு அதுதான், அதாவது பிள்ளைங்களை படிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இலவச கல்வியே கொடுத்துருக்காங்க. இல்லை இலவச பேருந்து பயணமே கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாலும் இங்கே வேலை பார்க்குற இவங்களுக்கு நம்ம ஒரு பொது சேவை செய்கிறோங்கிறது இல்லை, ஏதோ பண்ணையார் முதலாளி மாரி நடந்துக்கிறாங்க. அது வந்து ஒரு சில நடத்தின ஒரு ஓட்டுநர் தான் அது மாதிரி பண்ணுறாங்க. அது மாறணும். அது மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க, இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளை எங்கேயாவது நின்றுட்டு இருக்கோம், அதை அது மாதிரி அவனாக பண்ணிட்டு போவாங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அதுதான்.
1: சரி, ஓகே. உங்க ஊருடைய ஸ்பெஷல் என்னங்க?
2: அதான் இப்ப எல்லாரும் சொன்னாங்களே, சந்தனம்.
1: என்ன ஸ்பெஷலா தெரியுது?
2: என்ன வந்து எல்லாமே இப்ப ரொம்ப அருகில இருக்கு. அதாவது
1: கோயில்
2: இப்ப இது மக்கள் இறந்து போனாங்கன்னா அதுக்கு பக்கம் ரொம்ப கிட்ட கத்திலேயே இடுகாடு சுடுகாடு எல்லாமே பேருந்து நிலையம்.
1: ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லா வசதியும் இருக்கு.
2: எல்லா வசதியும் ரொம்ப கிட்டக்க, எல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாம் முடிக்கிறோம். அதனால இந்த சிறப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது.
1: இப்படி ஒரு சிறப்பை யாருமே சொன்னது இல்லைங்க.
2: அதுதான் இல்லை, இது ஊருக்கு சிறப்புன்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டாங்க. என் கருத்தை நான் சொல்றேன். அதோட இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாமே, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பல சாதி பழகருக்கு இருந்தாலும் பல கட்சிகளா இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா இந்த ஊர் வந்து எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துலயுமே ஒன்னா நிப்பாங்க. ஒரு சிறப்பான முன்னேற்றத்துல இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுல எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க.
1: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வாங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் தினேஷ்குமார்.
1: தினேஷ்குமார், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: நான் 8th படிக்கிறேன்.
1: சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க?
3: வந்து ரசம் சாப்பிட்டோம்.
1: நல்லா சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன்.
1: சரி, இப்ப தெம்பா இருக்கீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க தெம்பா?
3: நான் வந்து இயற்கையை பத்தி ஒரு பாட்டு பாடுவேன்.
1: பாடுங்க. இன்னொருத்தர் சேர்ந்து பாடுறாங்களா, அவங்க பேரே சொல்லுங்க.
3: என் பேர் நவீன்.
1: நவீன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 8th கிளாஸ்.
1: படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
3: சயின்டிஸ்ட் ஆக போறேன்.
1: சயின்டிஸ்ட் ஆக போறீங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
3: நான் ஆர்மிக்கு போறேன்.
1: ஆர்மி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பார்க்கலாம்.

இருக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வாச்சு வரலாறு சொல்லிச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவ நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்கிறே, நன்றி மறந்து சிரிக்கிறே. ஆறறிவை வச்சுக்கிட்டு வாழிடே ஆனவத்தில் வாழிடே. மண்ண போல தண்ணீருக்கும் எல்லா கோட்டை போடுறான், வறுமை கோட்டை வள

0: ரொம்ப அழகா பாடினீங்க, ஒரு அருமையான இயற்கை விழிப்புணர்வு பாடல், அழகா எழுதி அழகா பாடினீங்க, பாராட்டு. நேயர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: பன்மலை நேரம் 4:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: பண்பலை நேர்களுக்கு காரைகள் பிஎஸ் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்து நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் ஒழுங்கிணைந்து நல்வாழ்த்துக்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: பண்பலையில் நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சுலமுது நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களே, இன்றைய உருவரும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் எஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப் பள்ளி அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேர்களே, எஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப் பள்ளிக்கு உருமுறவும் நிகழ்ச்சிக்காக.
3: ஆம் நேர்களே, ஊருமுறவும் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய நெய்யும் நேயர். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: என் பேர் யாமித்ரன்.
3: யாமித்ரன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 4ஆம் வகுப்பு.
3: சரி, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க?
4: பாரதியாரை பத்தி ஒரு பாடல்.
3: சரி, பாடுங்க.
4: செந்தமிழ் நாடெனும்போது நிலே என்ப தேன் வந்த பாயுது காதிரிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்ட தோர்வை பொறினேன், என மேவி ஆறு பல ஓடத்திரு மேனி செழுத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகி நிக்க தந்த வாய்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு. நன்றையல்லும் சிறப்பதிகாரம் ஆரம் படைத்த தமிழ்நாடு. சுப்பிரமணியம் பாரதியார். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, அழகா சொன்னீங்க. பாரதியாரை பற்றிய பாடல் இல்ல, பாரதியார் எழுதிய பாடல். சரியா, அடுத்து நம்மை சந்திக்கும் நேயர் வணக்கம் சொல்லுங்க.

0: உங்க பேர் என்ன?
1: ஸ்ரீபிருந்தா.
0: ஸ்ரீபிருந்தா. என்ன சொல்ல போறீங்க?
1: பாரதியார் காமராஜரை பற்றி பாடல் பாடணும்.
0: பாடலா பாடுறீங்களா? சரி பாடுங்க.
1: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, நான் காமராசர்.
0: சரி, அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: உள்ளு உறுப்புகள் பற்றி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: கனிஷ்கா,
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 5ஆம் வகுப்பு.
0: சொல்லுங்க.
2: ஜிங்கடிக்கப்பான் ஜிங்கடிக்கப்பான் ஜிங்கடிக்கப்பானே, ஜிங்கடிக்கப்பான் ஜிங்கடிக்கப்பான் ஜிங்கடிக்கப்பானே, டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக் டக், என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது, தட்டி பார்க்குற இடத்துல தான் மூளை இருக்குது, ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போமே, ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போம்.

0: டாக் டாக் டாக் டாக் டாக் டாக். எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது. தட்டி பார்க்குற இடத்துல தான் மூளை இருக்குது. ஓடி பார்ப்போம், ஓடி பார்ப்போம், ஓடி பார்ப்போமே, ஓடி பார்ப்போம், ஓடி பார்ப்போம், ஓடி பார்ப்போமே. ஓட ஓட ஓட ஓட மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது. எங்கே வாங்குது? நுரையீரல் தானே மூச்சு வாங்குது.
1: சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து நம்மை சந்திக்கும் நம் அன்பு நேயர். ஐயா வணக்கம்.
2: மாலை வணக்கம். இந்த நல்ல பொழுதில் சாதை பண்பலையானது இந்த குழந்தைகளின் பாடத்தை கேட்டுக்கொள்கின்றோம், பாடத்தை கேட்கிறோம். நம்ம காதை பண்பலை காற்றலையை காந்த அலையாய் மாற்றிக் கொண்டிருப்பது போல இந்த குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள். அவர்களுடைய திறமையை வெளி உலகிற்கு வெளிக்கொண்டு வருமாக சாரெல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வாய்ப்புக்கு நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரே சொல்ல முடிச்சிட்டீங்க.
2: செந்தில் கண்ணன், கேரளம்.
1: ரொம்ப சந்தோஷம். பேரளத்துல இருந்து இஞ்சிக்குடிக்கு வந்து நேயர்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்மோட இணையும் நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹரிபிரசாந்த்.
1: ஹரிபிரசாந்த், என்ன படிக்கிறீங்க?
3: 8ஆம் வகுப்பு.
1: 8ஆம் வகுப்பு, இங்கதான் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: குராச்சோன்ற நடுநிலை பள்ளி இஞ்சிக்குடி.
1: சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள்
1: சொல்லுங்க.
3: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. கற்க கசரத கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்.
1: சொல்லுங்க. நீரிந்திய மேது உலகு
3: இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூறோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை.
1: சரிங்க, அழகா சொன்னீங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஐடி கம்பெனி.
1: ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணுமா இல்ல ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணுமா?
3: ஐடி கம்பெனி வேலைக்கு போகணும்.
1: சரி, சூப்பர், ரொம்ப நன்றி. அடுத்து நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர். வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: கவின்.
1: கவின், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 6ஆம் வகுப்பு.
1: என்ன சொல்ல போறீங்க இப்ப?
4: அறிவியல்ல அறிவியல் கண்டுபிடிப்போம், அதோட கண்டுபிடிச்சவங்க பேரும்
1: சொல்லுங்க.
4: மின்னுக்கு கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். வானொலியை கண்டுபிடித்தவர் யார்? மார்கோனி. விமானத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரைட் சகோதரர்கள். கணினியை கண்டுபிடித்தவர் யார்? சார்லஸ் பாபேஜ். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? சார் ஐசன் நியூட்டன். பென்சிலினை கண்டுபிடித்தவர் யார்? சார் அலெக்சாண்டர்

0: ஆங்கில ஆசிரியராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன்.
1: ஆங்கிலத்தில் ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் சிறப்பாக உரையாடுகிறீர்கள்.
0: தமிழ் நம் தாய்மொழி அல்லவா? அதனால் தான் நம் ரத்தத்திலே கலந்தது நம் தமிழ் மொழி.
1: இதே போல ஆங்கிலத்திலும் பேசுவீர்களா?
0: பேசுறேன் சார், பேசுறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க.
0: என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிராமத்துலேருந்து வராங்க. ஆங்கிலம் தமிழ் சரளமாக படிச்சிருவாங்க, ஆனால் ஆங்கிலம் படிக்க தடுமாறுவாங்க. இருந்தாலும் நான் கற்றுக் கொடுத்து மேனேஜ் பண்ணி நல்லா படிச்சிருவாங்க.
1: ரிசல்ட் எல்லாம் எப்படிங்க இருக்கு?
0: ரிசல்ட் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க சார், 10% ரிசல்ட்.
1: ஓகேங்க. விளையாட்டு மற்ற கலை திறமைகளை வளர்க்கறதுல உங்களுடைய பங்களிப்பு என்னங்க?
0: என்னோட பங்களிப்பு, எங்க கவர்மெண்ட் கலை திருவிழா நடத்துவாங்க, அந்த கலை திருவிழா அப்ப நாங்க சொல்லி கொடுக்கறது தான். ஓகே சார்.
1: சரிங்க, ரொம்ப சிறப்புங்க. இன்னும் நிறைய மாணவர்களும் நிறைய எழுதி வச்சுட்டு தயாரா இருக்கிறாங்க. அடுத்து ஒரு ஆசிரியை சந்திக்கிறோம். நம்ம கேட்ட இயற்கை விழிப்புணர்வு பாடலை மாணவர்களுக்கு எழுதி பயிற்சி கொடுத்து பாட வச்ச ஆசிரியர், அவங்கள சந்திக்கிறோம். வணக்கம் டீச்சர்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வளையாபதி சார். இயற்கையை போற்றுறதுக்கும் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கவும்
1: பாடல் எழுதி வச்சிருக்கீங்களா?
2: ஆமா சார், காமராஜர் பாட்டு இந்த மாதிரி இயற்கை பாட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நான் அறிவியல் ஆசிரியர்.
1: பிள்ளைங்க நீங்களே போடுவீங்களா பாடல் எழுதி மெட்டு போட்டு?
2: ஆமா சார், நானே
1: பயிற்சி கொடுப்பேன்.
2: பிள்ளைங்க நல்லா பாடுவாங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இயற்கையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த பாடலை எழுதி கொடுத்தேன். ரெண்டாவது, நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம எல்லாத்தையும் மிச்சம் வைக்கணும். அதனால

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் ஏஞ்சிக்குடி அரசினர் நடுநிலைப்பள்ளி அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையாக உலா வந்துட்டு மீண்டும் இணையலாம் நேயர்களே.
1: ஆம் நேர்களே, இன்னைக்கு இஞ்சிக்குடி ஐயனார் கோயில் தெருவில் இருந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்திலிருந்து நம்ம அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நிறைய ஊர் பொதுமக்களும் ஆசிரியர்களும் மாணவ கண்மணிகளும் நிகழ்ச்சியில சிறப்பா நேரலையில பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய உறவுகளை தொடர்ந்து சந்திக்கலாம். வணக்கம் சார்.
2: என்னுடைய பெயர் கே கார்த்திக். நான் இந்த பள்ளி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: மீண்டும் செல்லலாம் நேர்களை. எஞ்சிக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளிக்கு உருமுறும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆம் நேர்களே, ஊரும் உறவு நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைவான பகுதியில இருக்கிறோம். நம்ம இஞ்சிக்குடி கிராமத்திலிருந்து தொடர்ந்து நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர்கள். சொல்லுங்க டீச்சர்.
2: அதான் இயற்கையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்தேன். நிலம் நீர் காற்று எல்லாம் மாசுபட்டு இருக்குல்ல, அந்த மாசுபாடுலாம் எப்படி கலங்கணும்னு பிள்ளைங்க கிடைக்கிது சொல்லுவோம். நெகிழி பயன்பாடுலாம் இருக்கக்கூடாதான்னு சொல்லுவோம். பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அறிவியல்ல இயற்கையாவே அவங்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. இந்த ஊர் மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. பிள்ளைங்க நிறைய அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் செய்யறாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால மாசுபாட்டை பத்தி நான் பாட்டு எழுதி கொடுத்தேன், இயற்கையை பாதுகாக்கணும்னு பாட்டு எழுதி கொடுத்தேன் சார்.
1: இப்ப மாணவர்கள் வந்து இப்ப எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதுல எப்படி கவனம் செலுத்துறாங்க, நீங்க வந்து பெற்றோர்களை எப்படி அதுக்காக சொல்லி கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நாங்க டெய்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம் சார், ஒரு நாள் கூட தவற மாட்டோம். எல்லா டீச்சர்ஸும் ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம், அறிவியல் ஹோம்ஒர்க், கணக்கு ஹோம்ஒர்க், தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே ஹோம்ஒர்க் டெய்லி கொடுப்போம். டெய்லி வாட்ச் பண்ணுவோம். பிள்ளைங்க பெற்றோர் வந்து அதை சரியா கவனிச்சு அன்னன்னைக்கு பாடத்தை எழுத வைப்பாங்க. பிள்ளைங்களும் ஆர்வமா எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க சார். பல்வேறு இந்த இந்துக்குடி பள்ளத்துல பிள்ளைங்க நல்லா சிறப்பு கேட்டு நல்லா படிப்பாங்க.
1: ரொம்ப சிறப்புங்க டீச்சர், ரொம்ப அருமையா பாடல்களையும் எழுதி ஒரு பாட ஆசிரியரா இல்லாம பாடல் ஆசிரியராகவும் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மோட இணையம் நேயர், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் முகமது அதீக்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 7ஆம் வகுப்பு.
1: சரி, இப்ப என்ன சொல்றீங்க?
3: நான் எதுவும் எடுத்துக்கல.
1: எதுவும் எடுத்துக்கலனா என்ன அர்த்தம்? நல்லா படிப்பீங்களா? படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க? படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க? பெரிய பிள்ளையாயி
3: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆக போறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாணவர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: சண்முகேஷ்.
1: சண்முகேஷ், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 8th கிளாஸ்.
1: சரி, ஓகே. என்ன சொல்ல போறீங்க?
4: நான் வந்து ஸ்கூலை பற்றி.
1: உங்கள் பள்ளியை பற்றி பேச போகிறீங்க, பேசுங்க பார்க்கலாம்.
4: எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூலு. எங்கள் மிஸ்ஸுலாம் ரொம்ப நல்லா பாடம் சொல்லி கொடுத்து, நல்லா அடிக்காமல் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா மிஸ்ஸும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்து கேள்வி பதிலாக குறித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் சத்துணம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தலைமை ஆசிரியர்

0: நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தி வந்து பரிசுலாம் கொடுப்பாங்க. காலை உணவு திட்டம், சத்துணவு எல்லாமே நல்லா இருக்கும் சார்.
1: சூப்பருங்க. உங்களுடைய என்ன வேலைக்கு போறீங்க படிச்சு முடிச்சுட்டு?
0: நான் வந்து ஆர்மி சார்.
1: ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் இப்படி இந்த ஆசை வந்தது உங்களுக்கு?
0: எங்க தாத்தாவும் ஆர்மினா நானும் ஆர்மி சார்.
1: தாத்தாவை பார்த்துட்டு ஆசை வந்துடுச்சா, முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து ஒரு ஆசிரியரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் சார், என் பேரு கா உமாதேவி, கணித பட்டதாரி ஆசிரியரா இஞ்சுகுடி பள்ளியில ஒரு 15 ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறேன்.
1: சரி, மாணவர்கள் மேக்ஸ்ல எப்படி இருக்காங்க?
2: எங்க மாணவர்களுக்கு கணித அடிப்படை திறன்கள் அனைத்துமே கைவந்த கலை. தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்போம், அதை கரெக்டா போட்டு வந்து மறுநாள் வச்சிருவாங்க. கணிதத்துல ஆர்வம் உண்டு. புரியாத மாணவர்களுக்கும் நாங்க மீண்டும் திரும்பவும் மறுநாள் பயிற்சி கொடுத்து அவங்க புரிய வச்சு எல்லா மாணவர்களையுமே நாங்க கணிதத்துல திறமையான மாணவர்களாக கொண்டு வந்திருக்கோம். அதை சொல்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் கூட. எங்க பள்ளிக்கூடத்துல வந்து 8th வந்து NMMS தேர்வு நடத்துவோம். அதுக்கு அனைத்து மாணவர்களையுமே நாங்க பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த NMMS எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்ப 8th இருந்தே நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்க எதிர்காலத்துல நடக்கக்கூடிய போட்டி தேர்வுகள்ல நிச்சயமா வெற்றி பெற்று மிகப்பெரிய பதவிகளுக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே இருக்கு.
1: ரொம்ப கணக்கு டீச்சர் கச்சிதமா பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: இஞ்சிக்குடி மின்சாரகணம் பேசுறேன்.
1: இஞ்சிக்குடினால உடனே ஷாக் அடிக்குமே எங்களுக்கு?
3: ஷாக்
1: அடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க.
3: இஞ்சிக்குடி நிகழ்ச்சி, இஞ்சிக்குடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த உங்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்த இஞ்சிக்குடி நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரி,
3: நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது.
1: எப்படி வேலையெல்லாம், உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு?
3: வேலை எப்போதும் பிஸியா தான் இருக்கும். இடையில இடையில அப்பப்போ வந்து பாத்துக்கிறது, கேட்டுக்கிறது, பாட்டு எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
1: இஞ்சிக்குடி நம்ம ஊரனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு?
3: நிறைய மாற்றம்
1: பைபாஸ் எல்லாம் வந்துருச்சு.
3: எல்லாம்
1: கேட்டு போட்டா மேல ஏறி போயிடலாம்.
3: இஞ்சிக்குடி எல்லாம் மறந்தாச்சு, எல்லாம் மேப்லதான் பாத்துக்கணும். இஞ்சிக்குடிய மாறிடுச்சு, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களே மறந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இஞ்சிக்குடிய உங்க வீடே தெரியலன்றாங்க. அது மாதிரி கண்டிஷன்ல மாறிடுச்சு. இஞ்சிக்குடிய
1: டெவலப் ஆயிடுச்சு, ஊரு
3: டெவலப் ஆயிடுச்சு.
1: நீங்க டெவலப் ஆயிட்டீங்களா?
3: நம்மளும் அதான் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த சைக்கிள்ல போனோம், அடுத்த பைக்ல போறோம், அடுத்த கார்ல போக வேண்டியதான்.
1: கூடிய சீக்கிரம் அடுத்த வாட்டி வரும்போது கார்ல போவோம்.
3: சந்தோஷம், சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரையும் சிறப்பா மாணவர்களை ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க டீச்சர்.
0: வணக்கம், என் பேரு கௌஷா. நான் இடைநிலை ஆசிரியராக பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன்.
1: எத்தனை வருடமாக பணிபுரிந்து வருகிறீர்கள்?
0: கடந்த 19 ஆண்டுகளாக பணிபுரிந்து.
1: 19 வருஷமா இந்த ஸ்கூல் தானா? உங்க சொந்த ஊர் எதுங்க?
0: சொந்த ஊர் திருவாரூர் சார்.
1: திருவாரூர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களா?
0: இல்ல சார், திருவாரூர்ல இருந்து தான்.
1: திருவாரூர்ல இருந்து வந்து 19 வருஷமா வந்துட்டு தான் போயிட்டு இருக்கீங்க?
0: ஆமா சார்.
1: ஏன் இஞ்சி குடியே வந்து செட்டில் ஆயிட வேண்டியதானே?
0: அதுக்கான வாய்ப்பு இருந்தா வந்துடும் சார்.
1: சரி, ஓகே. எப்படி, பஸ்ல வருவீங்களா இல்ல ட்ரெயின்ல வருவீங்களா?
0: பஸ்ல தான் சார் வரும்.
1: சரிங்க, சொல்லுங்க. 19 வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கீங்க. நீங்க 19 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த ஸ்கூலுக்கும் இத்த கடந்த ஆண்டுகள்ல நடந்த வளர்ச்சிகளுக்கும் உள்ள உங்க அனுபவத்தை சொல்லுங்க.
0: எங்க பள்ளியில இருந்து படிச்ச பசங்க வந்து நிறைய பெரிய ஹையர் பதவிக்கு எல்லாம் போயிருக்காங்க. நிறைய நல்ல மேல் படிப்பு எல்லாம் படிச்சிருக்காங்க.
1: உங்க மாணவர்கள்
0: எங்க மாணவர்கள்
1: உயர் பதவிகள்ல இருக்காங்க.
0: எங்க மாணவர்கள் எல்லாம் நிறைய ஆர்மி எல்லாம் போயிருக்காங்க சார். பாலாஜின்னு ஒரு பையன் வந்து ஆர்மில ஜாயின் பண்ணிருக்கான். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமை தான். இன்னும் வந்து நிறைய மாணவர்கள் வந்து மேற்படிப்புலாம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சிங் கிளாஸ்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நாங்களும் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஊர் வந்து ஒரு கிராமம், கிராமத்துல இருந்துதான் நிறைய பேர் ஐஏஎஸ் எல்லாம் வரணும். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுக்கணும். முன்னாடி வந்து அந்த வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. இப்ப வந்து நிறைய கவர்மெண்டே நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நாங்களும் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஸ்கூல்ல வந்து NMMS எக்ஸாமு அது மாதிரி நிறைய கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நாங்களுமே கொடுக்குறோம். டீச்சர்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதனால பசங்க வந்து நல்லா வராங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் இருக்காங்க. இன்னும் வந்து எங்க
1: இருக்கலாம் சீனியர் டீச்சரா?
0: இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் வந்து மருத்துவம் எல்லாம் நிறைய படிக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஆசை. அது மட்டும் இன்னும் நிறைவேறாம, மருத்துவம் மட்டும் நிறைவேறாம இருக்கு. எங்க இந்த ஊர்ல வந்து ஒரு மருத்துவம் படிச்சா அது வந்து எங்களுக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை.
1: நிச்சயமா உங்களுடைய

0: எண்ணமெல்லாம் மாணவர்களுடைய வளர்ச்சியை நோக்கியே இருக்கிறது. நிச்சயமா அது கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த நேர் வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: என் பெயர் பிரகதீஷ்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பிரகதீஷ்?
1: நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: என்ன சொல்றீங்க?
1: நான் வந்து பெரிய பிள்ளையாயி நான் நிறைய படிப்பேன்.
0: இப்ப படிக்கிறீங்களா? நிறையா இல்லையா?
1: நிறைய சார் படிச்சிருந்தேன்.
0: சரி, இப்பயும் நிறைய படிப்பீங்க, பெரிய பிள்ளையா இன்னும் நிறைய படிக்கணும். சரியா,
1: சரி சார்.
0: சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க இப்ப? சரி, நிறைய படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
1: நான் வந்து ஆர்மிக்கு போகிறேன்.
0: சிறப்பு, நிறைய பிள்ளைங்க இங்க ஆர்மின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மை சந்திக்கும் ஆசிரியர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் சுகுணா, நான் எல்கேஜி டீச்சரா இருக்கேன். இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்ததுனால நிறைய பிள்ளைங்க வந்து சேர்றாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நல்ல வித்தியாசமும் தெரியுது. நான் இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் நல்லா எங்களை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி நல்லா படிக்கிறாங்க.
0: சின்ன பிள்ளைங்க முத முதலா ஸ்கூலுக்கு வரும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டோம் அடம் பிடிப்பாங்க. எல்கேஜி டீச்சர் வேலை ரொம்ப கஷ்டம், நீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க?
2: எங்க பிள்ளைங்க என் மேல ரொம்ப ஆர்வமா நான் வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தோன்னே ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஒரு நாள் வரலன்னா கூட ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. மறுநாள் வந்த உடனே கேட்பாங்க. என் பிள்ளைங்க எல்லாரும் என் மேல பசமா இருப்பாங்க. நானும் என் பிள்ளைங்க மேல நல்லா சொல்லி கொடுப்பேன்.
0: எத்தனை பேர் இருக்காங்க உங்க கிளாஸ்ல?
2: 18 பிள்ளைங்க சார்.
0: பரவாயில்ல, ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே அம்மாவுக்கு அவ்வளவு போராட்டம். 18 குழந்தைங்களை சமாளிக்கிறது உண்மையே பாராட்டுக்குரியது. நீங்க பேசும்போதே தெரியுது உங்களுடைய அன்பு அரவணைப்போட இருப்பீங்கன்னு சொல்றீங்க.
2: ஆமா சார், ஆமா சார், நல்லா படிப்போம் சார்.
0: ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து அடுத்து நம்ம சந்திக்கும் நேயர் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் யோகேஸ்வரி.
0: யோகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, இஞ்சிக்குடியில என்ன ஸ்பெஷலுங்க?
3: இஞ்சிக்குடியில எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். இசை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க ஊரை பொறுத்த அளவுக்கு நாதஸ்வர வித்வான்கள் அப்பையில இருந்தே நல்ல இசைக்கும் எங்க ஊருக்கும் நல்ல சம்பந்தம் உண்டு.
0: இப்ப இருக்காங்களா கலைஞர்கள்? இருக்காங்க
3: சார். இப்பயும் நிறைய பேர் வந்து அரசு பணியில அந்த மாதிரி கோயில்கள்ல அந்த மாதிரி பணியில இருக்காங்க. பல பேர் வந்து வெளிநாட்டுல வந்து கோயில்கள்ல அந்த மாதிரி துறையில பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மங்கள இசை அந்த மாதிரி இதுல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இசைக்கும் எங்க ஊருக்கும் வந்து ரொம்ப சிறப்பு உண்டு.
0: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைவாக நாம் சந்திக்கும் ஆசிரியர் வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் வசந்தலட்சுமி என் பேரு. நான் 5வகுப்பு எடுக்கிறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் அன்பா இருப்பாங்க, நல்லா சொல்றத கரெக்டா செய்வாங்க, ரெகுலரா ஸ்கூல் வருவாங்க சார்.
0: சரி, பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி, குழந்தைங்களுடைய படிப்புல எப்படி அக்கறையா இருக்காங்க? நீங்க எப்படி பேரண்ட்ஸ் வழி நடத்துறீங்க?
4: இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்ப வருவாங்க சார். அப்ப வந்து பிள்ளைங்க படிக்கலன்னா அவங்கள்ட்ட இதை மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் தரோம், அதை நல்லா செய்ய வைங்க அப்படின்னு செய்வோம் சார்.
0: ரொம்ப சிறப்புங்க. நேர்களே, நம்ம இன்னைக்கு இஞ்சிக்குடி அய்யனார் கோயில் தெரு அரசு நடுநிலை பள்ளியிலிருந்து நம்முடைய மாணவர்களையும் இஞ்சிக்குடி பொதுமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் சந்தித்தோம். நல்ல கருத்துக்கள், தகவல்கள், பாடல்களை தந்த இந்த பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நம்முடைய இஞ்சிக்குடி நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிலையம் திரும்புவது நெடுங்காடு கா பிரபாகரன். நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் கடமையாற்றிய ஸ்ரீதலா அவர்களோடு நன்றி, வணக்கம்.

பண்பலின் 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: பேசலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: 100% BIS 916 Hallmark Showroom.
3: வாங்க பேசுற நிகழ்ச்சிக்காக நாம புளிச்சக்காடு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்க இருக்கிற நம்ம சகோதரியை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சகோதரி.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: ஜெயலட்சுமி.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயலட்சுமி?
4: வீட்டு விரதம்.
3: வீட்டுக்காரங்க என்ன வேலை பாக்குறாங்க?
4: பால் கறந்து வியாபாரம்.
3: பால் வியாபாரம் எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: நஷ்டம் தாங்க சார். அப்படியே லாபம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு.
3: பாதி பாதி அப்படியே போயிட்டு சொல்றாங்க. அப்படியே உண்மையாது?
4: ஆமாங்க சார். அது 1500 ரூபாய் தீவிரம் வச்சுனாக்க உங்களுக்கு 5 நாளைக்கு தான் வருது.
3: இதை வச்சுட்டு எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுருக்கீங்க?
4: சிரமம் தாங்க சார். அப்புறம் ஓட்டு தானே அவன் வேற வருமானத்துக்கு வேற கிடையாது. எனக்கு
3: நான் 4 மாடு வாங்கி இதை புளிச்ச கடையில் வச்சுட்டு பராமரிச்சு வளர்க்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி வருமாங்களா?
4: வேணா வளர்த்து பாருங்க. லாபம்லாம் கிடையாது. வளர்த்தாதான் உங்களுக்கு தெரியும் என்னன்னு.
3: நான் ஒரு ஆள் ரெடி ஆயிட்டேன் இந்த ஊர்ல உங்க கூட வந்து வேலை பாக்குறதுக்கு. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா?
4: பாப்பா 1, பையன் 1.
3: பேருங்க?
4: சத்யபாலன் பையன். பேசுங்க சார். பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் கட்டிக்கோ.
3: என்ன ஊர்ல கல்யாணம் எடுத்துருக்கீங்க?
4: பெருந்தோட்டம் சார்.
3: பெருந்தோட்டங்கிறது எங்க இருக்கு?
4: மங்கை மடம்.
3: ஓ, சீர்காழி பக்கத்திலே பொண்ணை பக்கத்திலே கொடுத்து இது பண்ணிட்டீங்க உதவியா இருக்கிறதுக்காக. சொந்தமா பிரத்யமா? என்ன காரணம் சீர்காழி விட்டு போறதுக்கு? உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு மனசு இல்லையா? சரிங்க. உங்களுக்கு பிடிச்சவோட பாட்டு ஒன்று சொல்லுங்களேன். திருமணம் ஆன புதுசுல உங்க வீட்டுக்காரோட போய் பார்த்தா முதல் திரைப்படம் எதுங்க?
4: சூரியம்.
3: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துலாமா? தேங்க்யூ.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: அம்மா வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: ஞான சௌந்தரி சார்.
3: ஓ, அருமையான பேரா இருக்கு ஞான சௌந்தரி. ரொம்ப சந்தோஷமா உங்க

0: வரவங்க பேர் என்னங்க?
1: மணி, சி மணி.
0: ஓகே,
1: அங்கே விவசாயம் தான் சார். நாங்கள்
0: விவசாயம். நீங்கள் என்ன ஊர்லேருந்து இங்கே கல்யாணம் ஆகி வந்திருக்கு இந்த ஊருக்கு?
1: சென்னியநல்லூர்லேருந்து வந்து.
0: சென்னியநல்லூரா? அது எங்கே இருக்குது?
1: மாதிரி வேலூர் பொண்ணும் பஸ் போகுது பாருங்க.
0: ஆமாம்,
1: 10 நம்பர் அது அங்கே தான் இருக்குது.
0: ஓ, இப்போ சிறுகாலிக்குள்ளேயே பார்த்துட்டீங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டீங்க?
1: ஆமாம் சார்.
0: எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் பெரியவங்கலாம் பார்த்து கல்யாணம் வச்சாங்களா இல்லை காதல் திருமணம்?
1: ஐயோ, அப்போலாம் கிடையாது சார்.
0: அப்போலாம் என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு?
1: எனக்கு 70 சார்.
0: 70 வயசு ஆகுது. எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு?
1: 18 வயசில் கல்யாணம்.
0: உங்க வீட்டுக்கு மருமகள் வந்துட்டாங்களா?
1: வந்தாச்சுங்க சார்.
0: எல்லா மாமியார் எதுவும் குறை சொல்லிட்டு இருப்பாங்களா, நீங்க எதுவும் குறை சொல்றீங்களா?
1: இருந்தா எல்லாமே இருக்கு சார்.
0: எல்லாமே இருந்தாதான் குடும்பம் இல்லையா? கழிஞ்சு பிடிச்சமான பாட்டு ஒன்று
1: சொல்லுங்களேன். என்ன பாட்டு?
0: சரி, உங்க கணவரோட ஆரம்ப காலகட்டங்களில் கல்யாணம் பண்ண புதுசுல எதுவும் படம் பார்த்துருப்பீங்க? பழைய படம் என்ன படத்தை போன அனுபவம் இருக்கு? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் செய்யறது தானே அது அதிகமா, அப்புறமா மறந்துடுவாங்க. வசந்த மாளிகை. சரி, அந்த படத்தை ஒரு பாட்டு கொடுத்தலாமா? யாருக்காக அந்த பாட்டு கொடுத்தலாமா?
1: எல்லாமே நல்ல பாட்டு தான் சார். அதுல இருக்கிறது எல்லாமே.
0: நன்றிமா, தேங்க்யூ. யாருக்காக?

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, வயசு என்னங்க?
3: எனக்கு 62 வயசு. பேரு டி பாஸ்கர்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புளிச்சக்காடு பக்கத்துல?
3: விவசாயம் தான்.
2: எவ்வளவு நிலம் இருக்குங்க? அந்த நிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பக்கு?
3: 2 ஏக்கர் இருக்கு. அவ்வளவுதான். விவசாயம் பண்ணி இழந்துட்டு இருக்கோம், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
2: சரிங்க, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? என்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்க?
3: திருமணம் ஆகி 30 வருஷம் ஆகுது.
2: பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? என்ன வேலை பாக்குறாங்க?
3: ரெண்டு பொண்ணு ஒரு பையன்.
2: சரி, கல்யாணம் ஆன புதுசுல தலைப்புங்களுக்கு உங்க வீட்டுல மனைவி வீட்டுல என்ன
3: கேட்டு வாங்க? ஏதோ
2: மோதிரம் போட சொன்னா சொல்லிட்டு இருக்காங்க.
3: கிடையாது, சும்மா சாதாரணமான குடும்பம் தான். அதனால யாரையும் நம்ம கேட்க மாட்டோம்.
2: இல்லை இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து புளிச்சக்காடு வந்தப்போ நீங்கள் அதுமாரி பொண்ணு வீட்டில் மோதிரம் கேட்டதா அப்போவே ஒரே பரபரப்பாக பேசிக்கிறாங்க.
3: அதெல்லாம் கிடையாது சார். இல்லை, அதெல்லாம் கிடையாது.
2: ஐயா,

0: சிங்காரி கேட்டு ரசித்தது சிங்காரி பரஞ்சோதி ஜுவல்லரிக்கு வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிங்காரி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சிங்காரி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன், படைப்பு

ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 5:15. அலையோசை.

0: இன்று இரவு மணி 9:30 இசை ஊஞ்சல்.
1: வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது.
0: ஒருபட பாடலாக ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம் இன்று இரவு மணி 9:30 இசை ஊஞ்சல்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும்

0: கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: அலையோசை

இதுவரை வலம் வந்தது அலையோசை. சிந்தனை துளி. சீட் பெல்ட் அணிவோம், உயிரை காக்கும் முதல் அரண் அதுவே. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது ஆஸ்திரேலிய

0: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: சக்தியின் திருவிழா.

ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் ஆஸ்திரேலியா துர்க்கையம்மன் கோவில். ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாக அமைகிறது. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதிகமான பலன்களை நாம் பெற முடியும். இன்று நாம்

ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாக அமைகிறது. இந்த மாதத்தில் அம்பன் வழிபாட்டின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதிகமான பலன்களை நாம் பெற முடியும். இன்று நாம் பலம் வந்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா நகரின் சிட்னி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில். உலகெங்கிலும் பறந்து வாழக்கூடிய நம் தமிழ் மக்கள் தமிழர் வாழும் இடத்திலேயே நம் கலாச்சாரத்தின் பெருமைகளை வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. கோவிலின் அமைப்பும் நம் தமிழகத்தில் எவ்வாறு கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே விக்கிரகங்கள், கோபுரங்கள், விமானங்கள், சந்நிதிகள், கலசங்கள் என அனைத்தும் நம் தமிழக கோவில்களைப் போலவே எங்கும் காணப்படுகிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடினார், கோலமிட்டு விளக்கினை ஏற்றி கூடி நின்று பராசக்தி முன்னே ஓலமிட்டு புகழ்ச்சிகள் சொல்வார் உண்மை கண்டிலர் வைத்து மாக்கள். ஞாலமுற்றும் பராசக்தி தோற்றம் ஞானமென்ற விளக்கினை ஏற்றி காலமொன்று தொழுதிடல் வேண்டும் காதலென்போர் காதலின் கண்டே. ஞான விளக்கின் உதவியால் உலகமெங்கும் அன்னை பராசக்தியை கண்டு தொழ வேண்டும். உலகத்தில் அவளை தொழும் இடம் பக்தி என்ற கோவிலாகி விடுகிறது என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடியுள்ளார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா துர்க்கையம்மன் கோவில்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா துர்க்கையம்மன் திருக்கோவில். துர்க்கையம்மனை இசையால் ஆராதிக்க இங்கு நாதஸ்வர இசையும் ஒலிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் நம் தமிழக மக்களையும் அங்கு பக்தர்களாக அன்னையை வேண்டி அவர்கள் அருள் பெறுவதையும் காண முடிகிறது. தமிழில் தேவார திருமுறைகள் இங்கு ஓதப்படுகிறது. நம் சொந்த மண்ணில் இருந்தால் எந்த ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு ஆஸ்திரேலிய மண்ணில் சிட்னி ஸ்ரீ துர்கா திருக்கோவிலிலும் ஏற்படுகிறது. கருணைய வடிவான சிட்னி அன்னை துர்க்கை அம்மன் கோவிலில் வடமேற்கு மூலையில் பிரதான கஜலட்சுமி வைத்து மற்ற 7 லட்சுமிகளையும் சூழ வைத்து அஷ்டலட்சுமிகளையும் கண்டுகளித்து அருள் பெற முடியும். நாம் துர்க்கையின் அவதாரத்தில் மகிஷாசூரனை வதம் செய்ய துர்க்கை 1000 கரங்களுடன் தோன்றி விண்ணையும் மண்ணையும் அளந்து நின்றாள். மகிஷாசூரனை வதம் செய்து 18 கரங்களுடன் துர்க்கையாக காட்சியளித்தாள். தேவாதி தேவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் கோவிலில் இங்கு அந்த 1000 கரங்களோடு கூடிய துர்க்கையும் 18 கரங்களோடு கூடிய துர்க்கையும் இணைந்து 4 கரங்களோடும் அந்த காட்சியை அற்புதமாக கண்டு உணர்த்தும் விதமாக விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது.

0: ஒரு சமயம் உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வர அசுர பலம் கொண்ட மகிஷாசுரன் உலகை காக்கும் பரம்பொருள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். தன்னை யார் வணங்கினாலும் கொடுக்கும் கருணை கடலாயிற்று சிவபெருமான். மகிஷாசுரன் கேட்ட வரத்தை கொடுத்தார். வரத்தை பெற்றுக் கொண்ட அசுரன் நல்லோர்களை துன்புறுத்தினான். அன்னை பார்வதி தேவி சினமுற்றார். தன் பொறுமையின் எல்லை மீறியது. பத்து கைகளில் ஆயுதம் ஏந்தி சினம் கொண்ட சிம்ப வாகனத்தில் துர்க்கையாக காட்சி தந்தால் அன்னை. அப்போது
1: அசுரனே, நீ மகாதேவரிடம் பெற்றுக் கொண்ட வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் உன் அசுர குணத்தை அடக்கவே நான் அவதரித்தேன். நீ தவறி உணர்ந்து எம்மை சரணமடைந்தால் உன்னை மன்னித்து விடுத்தேன். அசுரனே நில், அசுரனே நான் சொல்வதை கேள். மகாதேவரின் கோபத்திற்குள்ளாக

அசுரன் நகைத்து மறுக்க கோபம் கொண்டாள் துர்க்கை. முடிவில் மகிஷாசுரன் என்ற அசுர குணத்தை வதம் செய்தால் அன்னை துர்க்கை.

தீய சக்திகளை அழித்து தேவர்களுக்கும் உலக மக்களுக்கும் அமைதியை நிலைநாட்டவே அன்னை துர்க்கையின் அவதாரம் போதிக்கிறது. தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டவும் தமிழர்களின் கலாச்சாரத்தை காக்கவும் தமிழர்களே கட்டி இருக்கிறார்கள் இக்கோவிலை. தமிழையும் சைவ நெறியையும் வளர்க்கவும் தேவார திருமுறைகள் இங்கு பாடப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் காலங்களில் தமிழகத்தில் இருந்தே சிவாச்சாரியர்கள் ஆஸ்திரேலியா சென்று சிட்னி துர்க்கையம்மன் கோவில்

0: கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திவிட்டு சென்று வருகிறார்கள். துர்க்கை என்ற சொல்லுக்கு வெல்ல முடியாதவள் என்று தமிழில் பெயருண்டு. நேயர்களுக்கு உலங்கடித்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்பவர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வலையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் உலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சிமாட்டிக் சில்க்ஸின் உலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியான்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது ஆஸ்திரேலியா துர்க்கையம்மன் திருக்கோவில். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியான்கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியான்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49

0: ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் தன்கோ.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் பண்டிசை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் பாடியது.

பன்னிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் பேசுகையில், இத்தகைய ஒப்பந்தங்களில் இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கும் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார். நாட்டிலேயே நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.
0: கடந்த 19ஆம் தேதி கருங்கடல் பகுதியில் MV கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் தாக்கப்பட்டதில் 4 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து இந்தியா இன்று ரஷ்ய தூதர் திரு விளாடிமிர் லாடனோவை நேரில் வரவழைத்து கடும் கவலை மற்றும் துயரம் வெளியிட்டது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவதும் இதனால் அப்பாவி சிவிலியன்கள் உயிரிழப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்பதால் இதுகுறித்த இந்தியாவின் கவலைகளை ரஷ்ய அதிகாரிகளிடம் எடுத்து கூறி இத்தகைய சம்பவங்களை தவிர்க்க ரஷ்ய தூதரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்களால் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் தீஸ்டா நீர் மின்சார திட்டத்திற்கான சுரங்கப் பணிகளின் போது நிலச்சரிவினால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 11 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமங்கை தொடர்பு கொண்டு பேசினார். தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்டில் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சார்தாம் யாத்திரை ஒருநாள் இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. யாத்திரை பாதையில் நிலச்சரிவு மற்றும் இதர காரணங்களால் தடை ஏற்பட்டால் பயணிகள் அரசால் பரிந்துரைக்கப்படும் பத்திரமான இடங்களில் தங்கியிருந்து தடை நீங்கிய பின்னர் யாத்திரையை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களின் பாதுகாப்பே அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் உத்தரகண்ட் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஜால்னா கால்வாயில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் லாகால் உள்ளிட்ட மாவட்டங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 5ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் கின்னார் மாவட்டத்தில் ஷல்கார் சும்டோ இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பா மாவட்டத்தின் பழங்குடி பகுதியில் நேற்று இரவு கனமழையால் பாதிக்கப்பட்ட 20 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர அமைப்பினர் இணைந்து மண் சரிவை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிறு அளவிலான உணவு 18 நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் PMFME திட்டத்தினால் நாட்டின் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து

0: மத்திய உணவு பதனீட்டுத்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: PMFME திட்டத்தினால் சிறு உணவு பதனீட்டு திட்டத்தின் கீழ் சிறு அளவிலான உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு, தொழில்நுட்ப உதவி மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். PMFME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பாஸ்வான் தமது கட்டுரையில் கூறியுள்ளார்.
0: கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதி உலக அளவிலான புவி அரசியல் பிரச்சினைகளுக்கு இடையிலும் 3,25,000 கோடி ரூபாயாக 1.8% அதிகரித்துள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்திய ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறையின் போட்டித் திறனை உலக அளவில் உயர்த்த PM மித்ரா உட்பட பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை அரசு அமல்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மின்சார உற்பத்தி திறன் 2014 GW இருந்த அளவிலிருந்து தற்போது 288 GW அதிகரித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மூலமான 162 GW மின்சார உற்பத்தி திறனும் காற்று விசை மூலமான 58 GW மின்சார உற்பத்தி திறனும் உள்ளதாக அவர் கூறினார். இத்துறையில் சுமார் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புற்றுநோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு எதிராக முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 2 புதிய உயிரி மருத்துவ தொழில்நுட்பங்களை மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு வழங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் பலம் மூலமான ஆராய்ச்சிகளின் பலன்களை மக்களுக்கான மருத்துவ தீர்வுகளாக மாற்றுவதில் இது ஓர் முக்கிய நடவடிக்கை என்று ICMR தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பகல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. மீன்வளத்துறை துணை இயக்குநர் திரு மீரா சாஹிப் இம்முகாமை தொடக்கி வைத்தார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
5: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
6: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
6: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா, ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறார் பாரதி. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம். ஒரு இளைஞன் ஞானி ஒருவரிடம், நான் எத்தனையோ முயற்சிகளும் தொழில்களும் செய்தும் என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை. இப்போதெல்லாம் எதை செய்ய நினைத்தாலும் தோற்றுவிடுவோமோ என்ற பயமே முதலில் வருகிறது. மீறி நான் ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்தாலும் அது தோல்வியையே தழுவுகிறேன். எனக்கு நல்ல தீர்வு ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, 2 நாட்களுக்கு நீ குதிரையை பற்றி நினைக்கவே கூடாது, 2 நாட்கள் கழித்து என்னை வந்து பார் என்றார். இளைஞருக்கோ எதுவுமே புரியவில்லை. எதற்காக குதிரையை பற்றி நினைக்க கூடாது? குதிரைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏதாவது குதிரைக்கு தீங்கு விளைவித்திருப்பேனோ என்றெல்லாம் பலவாறு யோசித்தவாறே வீட்டுக்கு சென்றான். இரவு உணவு சாப்பிடும் போது கொல்லைப்புறத்தில் குதிரை ஒன்று கனைக்கும் சத்தம் கேட்டது. அவனிடத்தில் குதிரையே இல்லை. இரவு தூக்கத்தில் நிறைய குதிரைகள் அவனை சூழ்ந்து இருந்தன. காலையில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டுக்கொண்டே கண்விழித்தான். 2 நாட்களாக அவன் குதிரைகளோடையே பயணித்தான். 2 நாட்கள் கழித்து ஞானியிடம் சென்ற அவன், என்னால் குதிரைகளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் குதிரைகள் என்னை துரத்தி வருகின்றன. அந்த குதிரைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுவே உன்னை வந்தடையும். குதிரையை பற்றி நினைக்க கூடாது என்பதற்காக குதிரையையே எப்போதும் நினைத்தாய். அதுபோலவே தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக தோல்வியை பற்றியே எப்போதும் நினைத்தாய். அதுவே உன்னை வந்தடைந்தது. நன்மையை பற்றி நினைத்தால் நன்மையை பெறுவாய் என்றார். தத்துவ ஞானி சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் வெற்றிக்கான சூத்திரம் என்ன என்று கேட்டார். அவர் அருகில் இருந்த குளத்தில் அந்த மாணவனை தள்ளிவிட்டார். அவரே சிறிது நேரம் கழித்து நீச்சல் தெரியாத அந்த மாணவனை காப்பாற்றி கரை சேர்த்து, நீரில் மூழ்கி கொண்டிருந்த போது நீ எதையெல்லாம் நினைத்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன், நான் உயிர் பிழைப்பது ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தேன் என்றார். சாக்ரட்டிஸ் சிரித்து கொண்டே கூறினாராம், வெற்றியை பற்றி நினைத்து கொண்டிருப்பது ஒன்றே வெற்றி பெற முதல் வழி என்றாராம். ஈர்ப்பு விதிப்படி நாம் எதை சிந்திக்கிறோமோ அதற்கேற்ற நிகழ்வுகளையும் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் அனுப்பும். நேர்மறையான எண்ணங்களால் நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகின்றன.

0: அவை செயல்களாக மாறுகின்றன. அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர். ஜன்னல் கம்பிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, அப்படித்தான் எப்போதும் எதிர்மறையாக சிந்திப்பதும். எண்ணங்களை அழகாக்குங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி கமர்ஷியல் ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் லைட் ஹவுஸ், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வழ பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:40 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. நேயர்கள், இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள், சென்னை எஞ்சல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுத்து

0: படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண், உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர், அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்களை பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்க தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி

0: முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
1: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால் கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
1: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
3: என் பேர் சபாக்கிரேன்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
6: இனி விளம்பரம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம்.

0: மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:41.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்கள்.

0: போலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கூசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
14: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
15: தாடை உள்ளார நீர் கட்டியோ இல்ல வந்து நார்மல் கட்டியோ வரலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதான் மேக்ஸிமம் தெரியும். அந்த தாடை எலும்பே வந்து வீங்கும், வலி இல்லாம வீங்கும். வலி இல்லாம எந்த வீக்கம் வாய்க்குள்ளார வந்தாலும் உடனடியா டென்டிஸ்டை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
14: அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
15: வலி இல்லாம வர்றதுக்கா? அதாவது வந்து வலி இல்லாம ஒரு ஸ்வெல்லிங் இருக்குன்னா அது வந்து குரோத், அடிபட்டு வரதுக்கு பேர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அது வந்து இன்ஃப்ளேம் ஆகி ஸ்வெல் ஆகும், பெயின் சிவியரா இருக்கும். இப்ப வந்து ஒரு ஒருத்தருக்கு எலும்பு உடையதுன்னு வச்சுங்களேன், அது வீக்கம் வந்து உடனே வலி தெரியும். வலி இல்லாம வீக்கம்ங்கிறது அது தன்னால குரோ ஆகுறது. அந்த குரோத் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குரோத் தெரியும், பட் வலி இல்லைன்னுங்கிறதுனால அதை வந்து சும்மாவே விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கழுத்து பக்கத்துலலாம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அது லைப்போமான்னு சொல்லுவோம். தொண்டையில வந்து உங்களுக்கு தைராய்டு கட்டியா இருந்தா கூட அதை காட்டாம கூட இருப்பாங்க. வலி எதுவும் பெருசா இருக்காது. வலி இல்லாம எந்த ஸ்வெல்லிங் உள்ளார இருந்தாலும் உடனடியா காட்டுறது தான் நல்லது. அது வந்து மேக்சிமம் ஏதோ ரிலேட்டட் டு குரோத், அது வந்து புண்ணாலேயோ இன்ஃப்ளமேஷன்னாலேயோ வர்றது கிடையாது. அதுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம இது போய் நேரடியாக வேலை செய்யும். இது உள்ளாரையே ஒரு தசை வளர்றதுனால வர்றது, அதை உடனடியாக நம்ம போய் காட்டுறது தான் பெட்டர். வலி இல்லாத எந்த பார்ட்ல இருந்தாலும் ஸ்வெல்லிங் இருந்தாலும் வலி இல்லாமல் இருந்தால் போய் உடனடியாக டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயில பொறுத்தளவு தாடை எலும்பு வீங்கலாம், அப்படியே வச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அப்படியே வச்சிருப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப பெரிய லீஷனா இருக்கும். சின்ன ஸ்டேஜ்ல வந்தா ஈஸியா ட்ரீட் பண்ண முடியும், பெருசா வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால வந்து அதை காட்டுறது பெட்டர். அது மேக்சிமம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கலாம், சில டைம் நார்மலா கூட இருக்கலாம், பட் எதா இருந்தாலும் காட்டுறது ரொம்ப நல்லது.
14: சரிங்க டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
15: பல்லு வந்து நம்ம உடம்போட ஒரு அங்கம். புன்னகைன்னு சொல்றது என்னன்னா, ஒரு நகைக்கு ஈக்குவலான இது, நகையோட ரேட் இப்ப என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். நகைக்கு ஈக்குவலான ஒரு விஷயம், ஒருத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கனாலே அவங்க வந்து அடுத்து வந்து கோமா வந்தா கூட அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து புன்னகைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பல்லை யாரும் அவ்வளோ ஈஸியாக இழந்துடக்கூடாது, அதை ரொம்ப சின்னதாகவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 32 பல் இருக்கு, அதுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிலிட்டியும் இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கிறதுக்கான டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப

0: நல்ல விஷயம்ங்கிறது நான் ஃபீல் பண்றேன். ஸோ பேஷண்ட்டை பொறுத்தளவு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு டென்டல் செக்அப்னுங்கிறது பண்றதுல பெரிய செலவுகளும் ஆக போறது கிடையாது, கால விரயமும் ஆக போறது கிடையாது. அதுக்கான
1: பெரிய பிரச்சனை வர்றது நம்ம முன்கூட்டியே
0: தடுத்துடலாம், ரொம்ப தடுத்துடலாம்னு வச்சுக்கலாம். இது ஃபாரின்லாம் கம்பல்சரி, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரியா போயிடுவாங்க. இனி சின்ன சின்ன இதுக்கு கூட பார்த்துப்பாங்க. நம்ம வந்து பழைய முறையிலேயே இருக்கு, உங்களுக்கு தெரியும், இது ஆயுர்வேதிக் முறையிலேயே பல்லை எப்படி பாதுகாக்கணும்ங்கிறது இருக்கு. ஆளு மேலும் பல்லுக்கு உறுதினுங்கிற பழமொழியே இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து பாதுகாத்து அதை மேக்சிமம் டைம் யூட்டிலைஸ் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.
1: கண்டிப்பா டாக்டர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். பல்லுல என்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வுகள் என்ன, ஈரல்ல என்ன பிரச்சனைகள் வரும், தாடை பகுதியில இப்படி வாயில இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே என்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வுகள் என்ன, அதை ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்து இந்த விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி மேடம், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: சிந்தனை துளி, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகையின் இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இசை தூரிகை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வித்யாசாகர் இசையில் வில்லன்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி சுரேஷ் பீட்டர் இசையில் தென்காசி பட்டினம்.
6: வண்ணக்கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா மஞ்ச

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரிகை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்

0: விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் தென்னவன்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பால்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்
4: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
5: தங்க நகை எடைக்கு புள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மின்னலி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்து

0: துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப்பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 to 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மில்லிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மில்லிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய்

0: ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம்
2: 1970s முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்

0: சூப்பர் கோல்டு இயற்கைபுரம் இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கைபுரம் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கைபுரம்
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கைபுரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்
2: உழவர்களுக்கு
3: ரேவதியக்கா ரேவதியக்கா
4: சித்ரா வா சித்ரா
3: அக்கா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு
4: அதையும் இவ்வளோ இழுக்கிற என்னன்னு சொல்லு
3: அக்கா நம்ம பக்கத்து கிராமத்தில் நாட்டுக்கோழி பண்ணை ஒன்று வச்சுருக்காங்கல்ல
4: ஆமாம்
3: அது வரைக்கும் கொஞ்சம் போகணும் நீங்கள் என் கூட வர முடியுமா
4: போகலாம் வரேன் அது சரி நாட்டுக்கோழி வாங்கவா அதான் உங்கள் வீட்டில் இருக்கு சித்ரா
3: கோழிலாம் வாங்க இல்லைக்கா அம்மா கோழி அடை வைக்கிறதுக்கு முட்டை எடுத்து வச்சுருக்காங்கக்கா போன முறை வச்சப்ப ஒரு 15 முட்டை காணும் வச்சாங்க ஆனால் அதில் 10 கூட சரியாக பொறிக்கலக்கா பொறிச்சதும் திடமா இல்லை
4: சரி அதுக்கு
3: அதான் அந்த பண்ணைக்கு போய் முட்டையை எப்படி அடக்காக்க வைக்கிறதுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னாங்க
4: இதுக்கு எதுக்கு சித்ரா அவ்வளோ தூரம் போகணும் நானே எத்தனை முறை கோழி வளர்த்து முட்டை அடக்காக்க வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீ இந்த முறை அம்மாட்ட சொல்லி வச்சுப்பாரு அப்படி பண்ணியும் குஞ்சு பொறிக்கலன்னா கேளு
3: அட அப்படியாக்கா எங்க சொல்லுங்க
4: சித்ரா கோழி முட்டையிட்டோன்னே அதை ஒரு நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது அதை சேகரிக்கிறது கூட நம்ம குளிர்சாதன பெட்டியில் சேகரிக்கிறது ரொம்பவே நல்லது அது 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அடை வைக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் இப்போ அதுவே நம்ம வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் ஈர மணலில் துணியை போற்றி அது மேலே முட்டைகளையும் வைக்கலாம் அதுவும் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இன்னொரு வழியும் இருக்குது
3: அது என்ன வழிக்கா
4: உப்பு சட்டி இருக்கு பாத்தியா அதுலயும் முட்டையை எடுத்து வச்சோம்னா பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா உப்புல உள்ள ஈரப்பதம் முட்டையை பாதுகாத்துரும் அப்புறம் எந்த முட்டை கோழி குஞ்சு பொறிக்கும் எந்த முட்டை பொறிக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு
3: என்னக்கா அது
4: ஒரு பாத்திரத்துல தண்ணியை நிரம்ப வச்சு அதுல முட்டையை போட்டோன்னு வச்சுக்கோயேன் அடியில கிடமட்டமா இருந்துச்சுன்னா அந்த முட்டைலாம் நல்ல முட்டை மேல மிதந்ததுன்னு வச்சுக்கோ அந்த முட்டை குஞ்சு பொறிக்கிறதுக்கான ஏதுவான முட்டை இல்லைன்னு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கும் அடை வைக்கிறதுக்கு முட்டையை காஞ்ச வைக்கோல் அப்படி இல்லைன்னா உமி மேலே தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அதை விட ஒரு சிறந்த வழி என்னன்னா லேசாக ஈரமாக இருக்கிற மணல் மேலே வச்சோன்னு வச்சுக்கோயேன் குஞ்சு பொறிக்கிற தன்மை அதிகரிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேனு ஒட்டுண்ணிலாம் இருக்குப்பாரு அதோட தாக்கமும் இல்லாமல் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமா
3: என்னக்கா
4: பொதுவாக ஒரு கோழி முதல்ல இடுற 2 முட்டையும் அதே மாதிரி கடைசியாக விடுற முட்டையும் அடகாக்கிறதுக்கு வைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு குஞ்சு பொறிக்கிற தன்மை ரொம்ப குறைவாவே இருக்கும் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா
3: சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன்
4: முட்டையை அடவக்காக்க வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்கு பத்தியா அது கூட சேர்த்து துளசியில சாறு இருக்கு பாரு அதையும் தண்ணியில கலந்து முட்டையை முக்கி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோயேன் கரு களையாம முட்டை நல்லா பொறிக்குமா
3: அட இப்படியெல்லாம் வேற வழி இருக்காக்கா
4: ஆமா சித்ரா இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அடகாக்கிறதுக்கு 12 முட்டைக்கு மேல வைக்க கூடாது
3: ஓ அப்படின்னா போன முறை 15 முட்டை வச்சது தப்போ
4: இருக்கலாமா ஏன்னா அதிகமாக நம்ம முட்டையை வச்சோம்னா கோழியோட உடல் வெப்பம் முட்டைக்கு சரியான முறையில் கிடைக்காது அதனால குஞ்சு பொறிக்கிற திறன் பாதிச்சிரும்
3: அக்கா எனக்கு இன்னொரு சந்தேகம் அம்மா எப்பவுமே இது மாதிரி முட்டையை வைக்கும் போது அதில் மிளகாலாம் போட்டு வைக்கிறாங்களே அதெல்லாம் எதுக்குக்கா
4: எப்போதுமே முட்டை அடக்காக்க வைக்கும் போது காஞ்ச மிளகாய்களை முட்டையோட பக்கத்திலேயே வைக்கணும் ஒட்டுண்ணியெல்லாம் இருக்கு பார்த்தியா அதெல்லாம் கோழியை தாக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகாயை போட்டு வைக்கிறது அது கூடவே 2 துண்டு அடுப்பு கறியும் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது
3: சரிங்கக்கா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன்
2: கேட்டது உழவர்களுக்கு
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: என்ன உமாக்கா, நீங்க கோழி வளர்க்குறீங்கன்னு தெரியும், அதுக்காக வார வாரம் சந்தையில இருந்து புது புது கோழி ரகமா வாங்கி விடுறீங்களேக்கா. இந்த வாரம் என்ன, வான்கோழியா?
2: ஓ பாத்தியா சுபா, வான்கோழி தான் இது வரைக்கும் நான் வளர்த்தது இல்ல, அதான் புதுசா வாங்கிட்டு வந்தேன். அது சரி, நான் கோழி வளர்க்கறத நீ ரொம்ப உத்து கவனிக்கிற போல இருக்கே.
1: ஆமாக்கா, உத்து கவனிச்சாதானே கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான்க்கா.
2: சரி,
1: 4 வருஷமா நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்களே, இதுல ஏதாவது சந்தேகங்கள்லாம் வந்தா எப்படிக்கா தெரிஞ்சுக்கிறீங்க?
2: இருக்கவே இருக்காங்க கால்நடை மருத்துவர், அவங்க கிட்ட கேட்டா எல்லாத்தையும் சொல்றாங்க சுபா. அதுவும் இல்லாம விவசாய நிகழ்ச்சியில கூட அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுப்பேன்.
1: ஓ, அப்ப இப்பயும் கேட்டு தெரிஞ்சுக்கங்கக்கா.
2: எனக்கு தெரியும் சுபா நீ என்ன சொல்ல வரேன்னு. இன்னைக்கு கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அப்படின்றவங்க நம்ம விவசாய நிகழ்ச்சியில பேச போறாங்க. அதானே,
1: எப்படிக்கா இவ்ளோ அப்டேட்டா இருக்கீங்க?
2: இல்லனா இவ்ளோ கோழிய வளர்க்க முடியுமா?
1: அத சொல்லுங்க, நான் எப்ப இதெல்லாம் கத்துக்க போறனோ. சரி வாங்கக்கா, நிகழ்ச்சியை கேப்போம்.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். கிசான் வாணி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம கேவிகே மாத்தூர் வந்திருக்கோம். நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக நிறைய விவசாய பெருமக்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த உபத்தொழில் செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்கே தெரியும் தேனீ வளர்ப்பு, கோழி பண்ணை அமைத்தல், மீன் வளர்ப்பு, இதெல்லாமே உபத்தொழில்கள். அந்த உபத்தொழில் செய்யக்கூடிய ஒருவர் நம்ம இப்ப நேர்முகம் காண இருக்கோம். அவர் தன்னோட அறிமுகத்தை அவராவே ஏற்படுத்தி சொல்ல போறாரு. வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என்னுடைய பெயர் அப்துல்லா, நிறைவிலிருந்து வருகிறேன். காரைக்கால ஒரு கோழி பண்ணை வைத்துள்ளேன், நாட்டு கோழி பண்ணை.
3: இப்ப உங்களுக்கு வந்து இந்த கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி ஏற்படுது? பொதுவா நீங்க அடிப்படையில என்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க? எத்தனை வருஷமா அந்த கோழி பண்ணை நடத்திட்டு வரீங்க?
4: அடிப்படையில் ஃபாரின்ல கல்ஃப்ல இருந்தேன்.
3: ஓகே,
4: ஒரு 30-35 வருஷம் கல்ஃப்ல இருந்தேன்.
3: சரிங்க சார்.
4: கொரோனால ஊரோட வந்துட்டேன்
3: நான்.
4: நாடு போறதுக்கு முன்னாடி ஒரு கோழி பண்ணை, பிராய்லர் கோழி பண்ணை.
3: ஓ, வெளிநாடு போறதுக்கு முன்னாடி ஒரு
4: கோழி பண்ணை வச்சிருந்தீங்க? கோழி பண்ணை, கோழி வளர்க்கறது இல்ல, கோழி வியாபாரம்.
3: புரியுது.
4: ஹோல்சேல எடுத்துட்டு வந்து
3: வியாபாரம் பண்ணீங்க, கறி கோழி கொடுத்துருந்தீங்க.
4: திரும்பவும் வந்து கறி கோழி வைக்கிற ஐடியால தான் பண்ணை கட்டினேன் நானு. ஆனா இங்க உள்ள கறி கோழி கடைகள்லாம் நிறைய கடன் வாங்குறாங்க, திருப்பி காசு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நானா சுய முயற்சியா தான், சரி இதை மாத்திரும், நாட்டு கோழியா மாத்தி நாட்டு முட்டை விற்கலாம், கோழி விற்கலாம், அந்த முயற்சியில இறங்கினேன்.
3: நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் பிராய்லர் கோழி வித்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த பண்ணையை அமைக்கலாம்ன்ற ஒரு ஐடியால இருந்திருக்கும் போது சரி வேண்டாம், நம்ம வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வந்து பிராய்லர் கோழி கூட ஒப்பிடும் போது அதுல நிறைய சத்து இருக்கு, புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு சொல்வாங்க. நாட்டுக்கோழி முட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு சத்துள்ள பொருள் இல்லைங்களா?
4: அவ்வளவா இல்ல.
3: இல்ல அப்படிங்களா? பிராய்லர் கோழி கூட ஒப்பிடும் போது காரணம் வந்து இது விலை அதிகம், இது விலை கம்மி, அதனாலயா?
4: அப்படின்னு ரொம்ப பேர் செய்ய பயப்படுறாங்க. கோழி பண்ணை பெருசா யாரும் செய்யல, வீட்டுல சொந்தமா வீட்டுல 20-30 இப்படிதான் வச்சிருக்காங்க.
3: ஆமா ஆமா, கேள்விப்படுற வரைக்கும் அப்படிதான் பண்றாங்க. கோழி பண்ணைன்னு பார்த்தா உங்களுக்கு பிராய்லர் கோழி தான் பண்ணையில வரதுக்கான சான்ஸாவே இருக்கு.
4: நாட்டு கோழி பண்ணைங்க காரைக்கால்ல நான் வச்சிருக்கிற மாதிரி இல்ல.
3: சரி, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கீங்க? வீட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்களா, தனியா வச்சிருக்கீங்களா?
4: இல்ல, வீட்டு பக்கம் தூரத்துல தான் இருக்கு, காரைக்கால் மேட்டு
3: சைடுல தான் இருக்கு. இடம் எப்படி அந்த இடத்த நீங்க தேர்வு செஞ்சீங்க?
4: நான் ஏற்கனவே என்னோட சொந்த இடம் அது.
3: சரி,
4: அது 3000 ஸ்கொயர் ஃபீட், அது 3300. நான் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபார்ம் கட்டியிருக்கேன்.
3: பிராய்லர் கோழி பண்ணை அமைப்பதற்கும் நாட்டு கோழி பண்ணை டிஃப்ரெண்ட் இருக்கா? ஏன்னா நாட்டு கோழி பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா.
4: நாட்டு கோழி பண்ணை அமைக்கணும்னு சொன்னா நானும் முதல்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன்.
3: சரி சரி,
4: நான் பிராய்லர் கோழி பண்ணை மாதிரியே நான்
3: அமைச்சிட்டேன்.
4: அமைச்சு தனித்தனியாக ரூம் எடுத்து செஞ்சிருந்தேன், ஆனா அது வந்து சக்சஸ் ஆகல. நாட்டு கோழி பண்ணை டிஃப்ரெண்டா நான் வந்து கேஜில வளர்க்க ஆரம்பிச்சேன். முதல்ல தரையில விட்டு வளர்த்துருந்தேன். தரையில விட்டு இருக்கும் போது அந்த முட்டைகளை எல்லாம் சேவல் திங்க ஆரம்பிச்சு. இப்ப நிறைய லாஸ் எனக்கு, முட்டை கிடைக்கிறது இல்லை. அந்த மறுபடியும் பார்த்தா கோழி

0: தின்றுடுது. அது கோழி தனியாக உள்ள பொட்டை கோழி தனியாக ஒரு இடத்துல புட்டு வச்சிருந்தாலும் சேவை உள்ளே பூந்து தின்றுடுது அது. அப்போ தான் நான் யோசனை பண்ணி அது அந்த முதல்ல போட்டது எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
1: இப்போ எல்லாத்தையும் கூண்டு மாதிரி
0: ஃபுல்லாகவே ஃபுல்லாக தாமக்கல்ல எப்படி வளர்க்குறாங்களா அதே மாதிரி கூண்டு வாங்கிட்டு வந்து ஃபுல்லா கூண்டுல தான் இப்ப வளர்க்கறாங்க.
1: கூண்டுல வளர்த்துட்டு இருக்கீங்க.
0: அப்ப எந்த முட்டைக்கு எந்த லாஸும் இல்ல. கோழியும் ஃப்ரீடமா இருக்கு. கோழி எப்போதும் தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குது, நான் வர்ணனு
1: தேவையில்லை.
0: அப்ப எனக்கு வேலை பழு குழஞ்சிருச்சு. அந்த ஆட்டோமேட்டிக்கா தண்ணி எல்லாம் கிடைச்சதுனால கோழி தன்னால வளர்ந்து முட்டையும் கிடைச்சு.
1: இறையெல்லாம் என்ன சார் போடுறீங்க இப்ப? பொதுவா வந்து
0: தீவனம் தான்
1: தீவனம் போடுவீங்க,
0: வேற எந்த இறையும் போடுறது இல்ல.
1: சரி சரி,
0: இல்லை தீவனம் வாங்கி தான் போடுறேன். சீக்கு இல்லாம இருக்கு, அதனால வேற எந்த தீவனையும் கலந்து கொடுத்து அதனால பல பிரச்சனைகள் வராம இருக்கிறதுனால தீவனம் வாங்கி போறதுனால எனக்கு எந்த லாபம் குறைவு, ஆனா நிம்மதியா இருக்கலாம்.
1: லாபம் குறைவு தான், ஏன்னா வாங்கும் போது விலை அதிகம்.
0: விலை அதிகம், தீவனம் விலை அதிகம், நாளுக்கு நாள் விலை கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா சீக்கு இல்லாம இருக்கு கோழி, எந்த வியாதியும் வர்றதில்லை. இதெல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு.
1: என்னென்ன மாதிரிலாம் பராமரிப்பீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் சொல்லுங்க.
0: காலையில நான் அதுக்கு சாப்பாடு கூட தீவனம் போடுறதுக்காக காலையில.
1: எத்தனை கோழி சார் இருக்கு சொன்னீங்க?
0: இப்போ நான் ஒரு 550 கோழி விட்டுருந்தேன். இப்போ அந்த சேவல்லாம் போக இப்ப ஒரு 350 கோழி தான் போயிருக்கு. இப்ப அடுத்த பீரியட்ல விடுறது அடுத்து போடணும். இடையில பேர்ட் ஃபுல் வந்துருச்சு தெரியுமா, அதனால அதை நிறுத்தி வச்சிருக்கிறேன். இந்த கொஞ்சம் வெயில் குறைஞ்ச உடனே அடுத்து ஒரு 1000 கோழி இறக்கும். 1000 கோழி வளர்க்கலாம். 1500 கோழி வளர்க்கலாம். 1000 கோழி, 1000 கோழி பொட்டை கோழியா கூண்டுல வளர்க்கலாம். தனியா விட்டு வளர்க்கறது ஒரு 500 கோழிக்குள்ள இடம் இருக்கும். 1500 கோழி
1: வளர்க்கலாம்.
0: காலையில வந்து 9 மணிக்கு வந்து அதுக்கு தீவனம் போட்டுட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற முட்டையை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு என்ன செய்யணுமோ அன்னைக்கு நான் அப்படி பாத்துட்டு போயிடுவேன். திரும்பி ஈவினிங் தான் வருவேன். ஆட்கள் வருவாங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு நாள் ஆட்கள் வந்து அந்த கழிவுகளை எடுத்து கோழியில போட்டு போயிடுவாங்க.
1: எல்லா முட்டைகளையும் வந்து நீங்க விற்பனை செய்ய மாட்டீங்க? அடை காக்கிறது
0: இல்ல, அடை இல்ல. இப்ப எல்லாம் விற்பனையில தான் இருக்கு. அடை காக்கிற அடுத்த செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும் அடை காக்கிறது. அப்படியே தான், அதனால எல்லாத்தையும் ஒன்னா செய்யல.
1: அந்த வேலை நீங்க ஆரம்பிக்கல? அடை காத்து கோழி குஞ்சு பொரிக்கிறது
0: பண்ணல. அதுக்கு மார்க்கெட்டிங் அதெல்லாம் நிறைய. அப்ப இது முதல்ல நம்ம பேசிக் ஒழுங்கா செஞ்சிருவோம். செஞ்ச பிறகு அடுத்த பிரியல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன்.
1: புரியுது புரியுது.
0: நான் யாரும் வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க, மறுநாள் வர மாட்டாங்க. அப்ப யாரையும் நம்பி நான் செய்ய முடியாது. நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுனால. இப்ப ரெண்டாவது வெயில் காலம். இப்ப அடை வச்சாலும் குஞ்சு தான் ரொம்ப சத்திரம், அதை பாதுகாக்க முடியாது. கொஞ்சம் வெயில் குறைஞ்ச ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல அப்ப இந்த பிரீடிங் ஆரம்பிச்சோம்.
1: இப்ப இது வரைக்கும் நீங்க நோய் வந்தது இல்லைன்னு சொல்றீங்க. எப்பயாச்சும் அந்த டைம்ல அது பாதுகாப்புக்காக என்னென்ன பண்ணுவீங்க நோய் வராம தடுக்கிறதுக்கு?
0: சாரு கோபி சார் சொல்லுவார்,
1: மாதூர் வருவீங்க சொல்லுவாங்க.
0: சார் வரும், சாரும் வந்து பாப்பாங்க என்னென்ன மெடிசன் கொடுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு கோழி வளர்ப்பு முறை, தீவன முறை, அதுக்கு என்னென்ன சாப்பாடு, அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கலாம், அதுக்குள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க.
1: நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாப்பாங்க
0: உடனே. சொல்லலாம்.
1: இப்ப அரசு மானியம் ஏதாச்சும் பெற்றிருக்கீங்களா?
0: முயற்சி கரண்ட் தரேன்னு சொன்னாங்க, சப்சிடி தரேன், கரண்ட்டுக்கு சப்சிடி தரேன். ஒரு வருஷம் காத்திருந்தேன், கிடைக்கவில்லை. ஒரு வருஷம் டெம்பரரி கரண்ட் தான் வச்சிருந்தேன் நானு, கிடைக்கவில்லை. மறுபடியும்
1: அங்கேயும் கிடையாது.
0: சாப்பாடு அதிகமா சாப்பிடாது. சுத்திக்கிட்டு இருந்தா நிறைய சாப்பிட்டுகிட்டே இருக்கும், தீவன செலவு நிறைய. இப்ப இதுல தீவன செலவும் குறைச்சேன். அந்த எத்தனை கிராம் அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்தா போதும், அதுக்கு போதுமானது. தண்ணிக்கு தேவையான தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்போதும். அதுல பழைய முறையில கீழே தண்ணி வச்சா
1: தண்ணி
0: ஊத்தி விட்டுறோம், கவுத்து விட்டுறோம், ஊத்தி அது அதை சுத்தம் பண்ண அது பெரிய வேலையா இருந்துச்சு. இப்போ பெரிய ரிலாக்ஸ்.
1: அந்த வேலை 5 கோழி இருக்குன்னா தனித்தனியா வைப்பீங்களா தீவனம்? ஒன்னா மொத்தமா போட்டுருவீங்களா?
0: அந்த

0: மாதிரி வரும்.
1: நேட்டுக்கு பைப்ல இருக்கு, அது நேட்டுக்கு கொட்டிட்டு போடும்.
0: அவங்க தானே குட்டி சாப்பிட்டுவாங்க. இப்ப வந்து ஒரு கோழி, இப்ப உங்களுக்கு வந்து இது சீக்கெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்றீங்க, இருந்தாலும் சில கோழிகள் இறந்து போகுது.
1: ஏற்கனவே வந்துச்சு சீக்கு, ஏற்கனவே நான் முதல்ல வளர்த்த முறையில அந்த
0: நீங்க அந்த பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்தீங்களா? அப்ப சொல்றீங்க
1: அந்த மாதிரி சிஸ்டத்துல இருக்கும் போது சீக்கு வந்துடுச்சு. அப்போ ஸ்டார்ட் புதுசு, நான் ஆரம்பிச்சு புதுசு.
0: உங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்ப?
1: அப்ப அனுபவம் நாட்டுக்கோழி அனுபவம் இல்ல, நாட்டுக்கோழி அனுபவம் இல்ல. அது திடீர்னு வெள்ளை கலைச்சல் வந்து

0: புதுசு.
1: உங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்ப,
0: அப்ப அனுபவம்
1: அனுபவம்
0: நாட்டுக்கோழி
1: நீங்க வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல.
0: நாட்டுக்கோழி அனுபவம் இல்லை. அது திடீர்னு வெள்ளை கழிச்சல் வந்து கொஞ்சம் கோழி செத்து போயிடுச்சு. அப்ப
1: இப்போ வெள்ளை கழிச்சல் நோய் தான் வந்து பெரும்பாலும்
0: வெள்ளை கழிச்சல்
1: அந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க
0: அப்போ? சார் வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கோழி செத்து போச்சு.
1: ஏன்னா அது கஷ்டம் தான்,
0: தெரியாதனால நமக்கு எனக்கு தெரியல என்ன வியாதினே எனக்கு தெரியலப்பா.
1: ஒன்று ஒன்றா இறந்து போச்சா?
0: சார் வந்து பார்த்து சொன்ன பிறகுதான், மெடிசன் கொடுத்த பிறகுதான் கொஞ்சம் கோழி தேர்ந்துச்சு. அப்போ நான் தீர்மானிச்சுட்டேன் இந்த சிஸ்டம் நமக்கு சரி வராது. ரெண்டாவது அந்த கோழி வந்து பறக்கிற கோழியா இருந்துச்சு. இங்கே அங்கேயும் பறந்து எல்லா கோழிக்கும் அது பரவ ஆரம்பிக்குது.
1: இங்கேருந்து
0: அங்கே போவாங்க, சுற்றிட்டு ஒரு இடத்துல நிற்காது அந்த கோழி பறந்து. அது பார்த்து இப்படி பறந்துகிட்டு இருந்தா அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேஜி சிஸ்டம் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கேஜிக்கு.
1: அதுக்குள்ள எப்பதான் அது வெளியே விட மாட்டீங்களா? உள்ளே தான் இருப்பாங்க.
0: உள்ளதான் தீவனம், உள்ளதான் எல்லாம்.
1: யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா விற்பனை பண்ணுவீங்க அந்த மாதிரி? கொடுப்பீங்க மொத்தமா கொடுக்குறீங்களா சில்லறையா கொடுப்பீங்க?
0: மொத்தமா கொடுப்போம், சில்லறையா கொடுப்போம்.
1: இப்போ நீங்கள் வந்து இப்படி கோழி குஞ்சுகள் வாங்கி அதை வளர்க்குறீங்க?
0: ஆமாம், வளர்க்குறேன். அந்த மாதிரி கோழி குஞ்சு வாங்கி தான்.
1: கோழி குஞ்சு எங்கே வாங்குறீங்க?
0: நாமக்கல்ல தான் வாங்குறேன்.
1: எங்கே சார்? நாமக்கல்ல வாங்குறீங்க. எந்த மாதிரி கோழி குஞ்சு எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க?
0: அந்த இப்போ நான் ஒரு சோனாலிங்கிற ஒரு கோழி
1: வகை, சோனாலி. ஓகே, கருப்பு கலரில் இருக்கும் போது?
0: இல்லை இல்லை இல்லை, நாட்டுக்கோழி மாதிரியே தான்.
1: சாரி, அந்த மேலே அந்த கலர் கலர்
0: நாட்டுக்கோழி அதே மாதிரி தான் இருக்கும். நாட்டுக்கோழி நம்ம எப்படி முட்டை விடுதோ அதே மாதிரி தான் முட்டை விடும். நல்ல ரகம் நிறைய கொடுக்குது. முதல்ல மருவூத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வைக்கிற மாதிரி இல்ல, அதுக்கு எப்போ 24 hours தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி செஞ்சு வச்சோம்.
1: சரி,
0: மாடர்ன்
1: அதான் உங்களோட வந்து மாடர்ன் மாதிரி வச்சிருக்கீங்க. பெரும்பாலும் வந்து அதனால கோழிகளுக்கு சீக்கும் வருது இல்ல, நல்ல தானியம் கிடைக்குது. இப்ப கோழி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கும் அந்த யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப நாட்டுக்கோழி நன்மை, அதை சாப்பிட்டா சில நிறைய நன்மைகள் இருக்கு. உங்களோட கண்ணோட்டத்துல அதை சொல்லுங்க, என்னென்ன நன்மைகள் இருக்கு? நீங்களும் அதை சாப்பிட்டுருக்கீங்க இல்லைங்களா? எதுக்கு பிராய்லர் கோழிக்கும் அதுக்கும் ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்?
0: பிராய்லர் கோழியில என்ன டேஸ்ட் தான் இருக்கு, வேற ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை.
1: ப்ரோட்டீன்லாம்
0: ரொம்ப குறைச்சிடலாம். நாட்டுக்கோழியில உள்ள ப்ரோட்டீன்லாம் அதில் கிடையாது. நாட்டுக்கோழி மருந்தா கூட பயன்படுது. ப்ரோட்டீன் இதில் பிராய்லர் கோழியில் அந்த மருந்தெல்லாம் பயன்படாது. அது ஒரு முட்டைகளாக அந்த மாதிரி முட்டை நல்ல மஞ்சள் கருவு, நல்ல மஞ்சள் மஞ்சள் கருவு, நல்ல ப்ரோட்டீன் உள்ள முட்டைகள். இப்போ இது எவ்வளவோ நன்மை சாப்பிட்றோங்கிற பேருக்கு தான் பிராய்லர் சாப்பிட்றோம், அதில் பயன் இருக்காங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஆனால் இதில் ஃபுல்லாக பயணம், தூப்பு போட்டு குடிக்கலாம், புள்ள கொடுக்கலாம், பல வகையான புல்லு.
1: அந்த நாட்டுக்கோழி முட்டையே வந்து ஒரு சத்தானது.
0: ஓ, சத்து அதில் அந்த பிராய்லர் முட்டையில் வருது, அது என்ன ஒன்றுமே கிடையாது. பேருக்கு முட்டை சாப்பிட்றோம்
1: அவ்வளோதான். அதனால இந்த அந்த அளவுக்கு
0: இந்த பலனும் கிடையாது.
1: சதை வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கடிக்கும் போதெல்லாம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது.
0: சாஃப்ட்டா எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒரு சோனாலி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? வேற
0: முதல்ல நான் கிராமப்பிரியா வச்சிருந்தேன், கைரளி வச்சிருந்தேன். அது எல்லாத்துக்கும் செப்பரேட் ரூம் போட்டு வச்சிருந்தேன். அந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
1: ஓ, எதனால?
0: அதான் சொல்றேன், எனக்கு அந்த
1: அனுபவம்
0: இல்லாதனால அப்ப தெரியாம போயிடுச்சு. கிடைக்கும் போதுல
1: என்னால
0: கொடுக்க முடியல. அப்போ ஃபுல் ரேஞ்சா ஃபுல்லா இதெல்லாம் இவ்வளவு நேரம் செஞ்சிருப்பேன். இந்த பேர்ட் ஃபுல் வந்ததுனால தடங்கல், இவ்வளவு காலத்துக்கு 1000 கோடி வந்திருக்கும்.

0: வந்திருக்கும்.
1: அந்த இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு.
0: இப்போ மார்க்கெட்டிங் எப்படி சார் பண்றீங்க? நீங்க கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களா?
1: கடைகள் கொடுக்குறோம், வீட்டுகள்ல வாங்கிக்கிறாங்க நிறைய வீட்டுகள்.
0: விலை நிர்ணயம் எல்லாம் எப்படி பண்றீங்க?
1: ஒரே விலைதான்,
0: கடையா இருந்தாலும் அதே விலைதான்.
1: ஆமா, எல்லாருக்கும் ஒரே விலைதான். எல்லாரும்
0: கறியும் அந்த கோழியும் அப்படிதான்.
1: கோழியும் அதே கிலோ எல்லாம் ஒரே, எல்லாரும் ஒரே விலைதான். பாகுபாடுலாம் கிடையாது.
0: அப்படியே உயிர் கோழியாவே கொடுத்துருவீங்க?
1: உயிர் கோழியா கொடுத்துருவேன்.
0: நான் கடனாதான் நம்ம இது பண்ணி தரோம்.
1: அறுத்து கொடுக்குற வசதி எல்லாம் இல்ல. உயிர் வாங்கிட்டு உயிர் கோழி நீங்க வெளியில போய் அறுத்து சாப்பிட்டுக்கணும். மொத்தமா வாங்கிட்டு போயிடுவாங்க. 50 கோடி 100 கோடி அவங்களுக்கு, அவங்க வாங்கிட்டு போய் விக்கிறோம்.
0: புரியுது, அவங்க எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல அவங்க தனியா விலை வச்சு விற்பாங்க.
1: என்கிட்ட அறுக்கிற வசதிகள் இல்ல. அதுக்கு ஒரு ஆள் போடணும்.
0: ஏன்னா நீங்க முன்னாடி கடை வச்சிருந்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதனால
1: அதுவும் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தோம்.
0: அவங்களுக்கு
1: வருவாங்க, சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: உமாக்கா, கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காக்கா?
3: அதுலயும் இவங்க எங்க அண்ணனை மாதிரியே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இப்ப நாட்டுக்கோழிய வளர்த்துட்டு இருக்காங்களாம்.
2: ஆமாக்கா, எனக்கும் அதே ஆச்சரியம்தான். என்ன ஒரு ஒற்றுமையை பாருங்களேன். அதுலயும் பாருங்கக்கா, இவங்க நாட்டுக்கோழிய இறைச்சியா கொடுக்க மாட்டாங்களாம், உயிர் கோழியாவும் முட்டையாவும் விற்பனை பண்றாங்களாம். அது அவங்களுக்கு நல்ல லாபமாவும் இருக்கான்.
3: லாபத்தை விட சுபா, அவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல 550 கோழிக்கு மேல வச்சு வளர்ப்பாங்க.
2: அத சொல்லுங்க. சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியை கேட்டு இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, அதுவும் நாட்டுக்கோழி பண்ண. ஒரு இளைஞர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேட்கிறாரு, ஐயா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் எப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? லாபம் இருக்கா சொன்னீங்க?
5: லாபம் இருக்கு, கஷ்டப்பட்ட லாபம் இருக்கு. வச்சாலும் எந்த வகையில் லாபம் கிடைக்கும்? முதல்ல உழைக்கிற மனப்பான்மையோடு வரணும்.
4: அவர் என்னென்ன முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுங்க.
5: எல்லாம் சொல்லி விடுவோம். முதல்ல அவங்களோட இடம்
4: கேட்டா,
5: சொந்த இடம் இருந்தா ரொம்ப நல்லது.
4: சரி,
5: சொந்த இடம் இருந்தா நல்லது. சொந்த இடத்துல செட்டு போடணும். அவர் வசதிக்கு தகுந்த செட்டு போட்டுக்கலாம். நான் ரொம்ப பெருசா ஹைஜீனிக்கா போட்டதுனால எனக்கு நிறைய செலவாகும். அவர் வசதிக்கு தகுந்த கீத்து கொட்டாய் போட்டுக்கலாம், சீட்டு போட்டுக்கலாம், சின்னதா போட்டுக்கலாம். அது அவரோட வசதி. தண்ணி இருக்குன்னு மெயினா, தண்ணி வசதி இருக்குன்னு. கரண்ட் கிடைச்சிடும். தண்ணி முதல்ல, தண்ணி வசதி. என்ன கோழி செலக்ட் பண்றதுல தான் அவரோட பெருமை. நல்ல கோழியை வாங்கி வளர்க்கணும். அவர் அவங்க சொன்னாங்க. நான் முதல்ல ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க வளர்த்து தான் வீணா போனது. நான் எனக்கு அப்போ தெரியாது, அந்த கோழி வாங்கி இந்த கோழி வாங்கினோன்னா எல்லாம் வீணா போய். இப்போ அதுக்கு பிறகு அந்த ஃபெயிலியர் ஆன பிறகு திரும்பி நல்லா ஸ்டடி பண்ணி எல்லாம் படித்து இந்த கோழியை போட்டு இப்போ சக்ஸஸ் ஆகிட்டேன்
4: நான்.
5: ஆமாம், சொன்னாலே சக்ஸஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இருந்து நல்ல பிரீடு வாங்கி வளர்த்து நல்ல சாப்பிடணும் கொடுக்கணும். அதுக்கு அதுல போய் மிச்சப்படுத்த கூடாது.
4: தீனி
5: கோழி அதுக்குள்ள சாப்பாடு கொடுக்கணும்.
4: அதுலாம்
5: ஒண்ணும் கிடையாது. பயிர் நிறையும் புரோட்டீன், அதுக்குள்ள புரோட்டீன் கிடைக்காது. புரோட்டீன் எதுல இருக்குன்னா தீவனத்துலதான் இருக்கு. இந்த தீவனம் புழங்கி போடணும். நீங்க அசோலா போடலாம், அசோலா போடலாம். கடையில காய்கறி வாங்கிட்டு வந்து போடுறேன், அதை வாங்கிட்டு போறேன், இதை வாங்கி இலையை பறிச்சு போடுறேன், அதெல்லாம் ஒண்ணும் வேலை நடக்காது. அந்த ரிசல்ட் கிடைக்காது. இப்படிலாம் இந்த வழிமுறைகளை கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும்.
4: இப்ப உங்களோட ஷெட் வந்து சொன்னீங்கன்னா மழை வெயில் எல்லாமே தங்கக்கூடியதா இருக்கா?
5: ஆமா,
4: கீத்து கொட்டனா நமக்கு மழை வந்தாலும் ஒழுக
5: ஆரம்பிச்சிடும்
4: போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப மழை காலம் வெயில் காலம் ஒன்னும் பிரச்சனை இல்ல?
5: 14 அடி உயரத்துல வச்சிருக்கேன். எப்படி இருக்க ஃபார்மும் அதே மாதிரிதான் வச்சிருக்கேன்.
4: அந்த பாத்துட்டு வந்து செஞ்சீங்களா? ஃபாரின் எங்கேயாச்சும்?
5: அந்த கம்பெனில நான் ஒரு டைரி கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன்.
4: ஓஹோ,
5: அதனால எனக்கு அந்த
4: அனுபவம் இருக்கு. அப்ப நீங்க ஃபாரின்ல இருக்கும் போது அங்க எப்படி வளர்க்கறாங்க அந்த முறையெல்லாம் பண்ணி?
5: அந்த அளவுக்கு இங்க செய்ய முடியாது.
4: அவங்க
5: ஏசில வளர்க்க முடியாது. அவங்களோட மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு மணி வேல்யூ ஜாஸ்தி. மணி வேல்யூ ஜாஸ்தி. இப்ப 1 ரூபா ஒண்ணு, அந்த 1 ரூபா நம்ம ஊருக்கு 20 ரூபா. மணி வேல்யூ எவ்வளவு? அந்த காசு வாங்குற கெப்பாசிட்டி இங்க கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஓரளவுக்கு செட்டு போட்டு எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. சார் எல்லாம் பார்த்துலாம் ரொம்ப எல்லாரும்
4: பாராட்டினாங்க. இப்ப யாராச்சும் ஆர்வத்தோட உங்ககிட்ட கத்துக்கணும்னு வந்திருக்காங்களா?
5: தாராளமா அறிவுரையும் கொடுப்பேன். எல்லாம்
4: இல்ல வந்திருக்காங்களா? இதுல
5: வந்திருக்காங்க.
4: உங்களுக்கு எல்லாம் செஞ்சு
5: சாரு கூட்டி வருவாங்க. சாரு சில பிள்ளைகள் புதுசா வர்ற பிள்ளைகள் வந்து ட்ரைனிங் பண்ணுவோம், வந்து பண்ணைய காட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லுவோம், பாசிட்டிவா தான் சொல்லுவோம். உழைங்க, உழைச்சிங்கன்னா நல்ல பெனிஃபிட். அருவறுப்புலாம் பார்க்க கூடாது.
4: ஆனா கொஞ்சம் ஸ்மெல் வரும்.
5: நீங்க
4: அப்ப மாஸ்க் போட்டுக்குவீங்களோ?
5: மாஸ்க் போடுவோம். அதெல்லாம் வரதாசி
4: செய்யும்.
5: அதெல்லாம் வரதாசி. அதெல்லாம்
4: கோழி கறிக்கு இருக்கிற டேஸ்ட், அந்த வாசனை வந்து செய்யும் போது அந்த பண்ணைய கடந்து போனா அந்த ஒரு ஸ்மெல் வரதா செய்யும்.
5: அது ஸ்மெல் இருக்குது. அது பிராய்லர் கோழியே ஸ்மெல் வரதா.
4: ஆமா ஆமா, எல்லாமே தான்
5: வரதா செய்யும். சமைக்கிறது வேற, கோழி வளர்ப்பு முறை எல்லாம் அதே பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது நம்ம. அது ஊச்சப்படாம இதெல்லாம் வேலை செய்யணும்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்.
4: இந்த பெயின் எல்லாம் வரும்ல கோழிக்கு, அந்த டைம்ல என்ன சார் பண்ணீங்க? கோழி பெயின் சொல்லுவாங்க.
5: நான் உள்ள வளர்க்கறதுனால எனக்கு
4: அதெல்லாம் அது சூப்பரா இருக்கு. ஷெட் பார்த்தோம் நாங்க.
5: அதெல்லாம் இல்ல. வெளியில இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி ஏதாவது, அது வைரஸ்ல
4: வரதுதான்.
5: வெள்ளக்கலிஸ் எல்லாம் வைரஸ்.
4: வெள்ளக்கலிஸ்
5: அப்ப தெரியல. நான் முன்னாடி அப்ப ஒரு தடுப்பு வச்சுட்டேன். அப்ப நான் முதல்ல ஓப்பனா இருந்துச்சு ஃப்ரண்ட்ல, முன்னாடி இப்ப தடுப்பு வச்சுட்டேன், துணி போட்டுட்டேன். அதனால அது ஃபில்டர் பண்ணிடும்.
4: அந்த செலவு எல்லாம் உங்களுக்கு மிச்சமாகுது. இப்ப அது உடம்பு சரியில்லைனா அதுக்கு போய் நீங்க செலவு பண்ணலாம். அதுக்கு இதுல செலவு பண்ணீங்கன்னா
5: சேஃப்டியா
4: சேஃப்டியா இருக்கும். கோழியும் ஆரோக்கியமா இருக்கும், வாங்கிட்டு போறவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், இப்ப உங்க பேரை சொல்லிட்டு உங்க போன் நம்பரை நேயர்களுக்கு சொல்லுங்க. அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணா பண்ணுவாங்க.
5: சரி பண்ணு. என் பேர் அப்துல்லா. என்னுடைய மொபைல் நம்பர் 9489343489.
4: நிறைவா வந்து நீங்க கோழிப்பா இந்த மாதிரி வியாபாரத்துல, ஏன்னா இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்கலாம் அந்த வேலை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு கோழி பண்ண வைக்கலாம். வருமானம் இல்லாம, அதாவது இளைஞர்கள் நிறைய பேர் கையில காசு இல்லாம இருக்கிறவங்க ஓரளவுக்கு முதல்ல ஒரு சின்னதா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஏற்படும். நீங்க
5: கோழி குஞ்சு விக்கலாம், கோழி விக்கலாம், முட்டை விக்கலாம். அந்த கோழி கழுவி விக்கலாம்.
4: அது உரமா போடுவாங்க.
5: அதனால எல்லா வருமானமும் இருக்காது.
4: மெனக்கெடுங்க. அதாவது உழைக்கணும், ஆர்வமா இருக்கணும். கோழி பயன்பெறுவாங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி.
3: சுபா, கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காரைக்கால் மாவட்டம் நிரவி ஏ அப்துல்லா அவங்க இவங்களோட நாட்டுக்கோழி வளர்ப்புல பராமரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாரு.
2: பராமரிப்பு கூடயே தீவனத்துக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்கக்கா.

0: கோழிக்கு நிறைய தண்ணீர் குடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க, அதை நீங்களும் உங்க பண்ணையில செயல்படுத்துங்கக்கா.
1: இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் சுபா, நாங்க அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: ஓ அப்படியா, அப்புறம் கோழி பேன்னு வராம தடுக்கிறதுக்கு கூட நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்களேக்கா.
1: ஆமா சுபா, இந்த விஷயம் எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு கோழிங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோயில இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம், லாபத்தையும் பாக்கலாம்.
0: ரெண்டே வரியில அருமையா சொல்லிட்டீங்களேக்கா. சரிக்கா, இன்னைக்கு உங்க நாட்டுக்கோழி போட்ட முட்டை கிட்ட ஏதாவது இருக்கு?
1: ஏன், உனக்கு வேணுமா?
0: அப்ப தர மாட்டீங்க.
1: நீ கேக்குறத பார்த்தா முட்டை வேணுங்கிற மாதிரியே இருக்கே.
0: ஏங்கா, நான் என்ன உங்களை அந்த முட்டையில ஆம்லேட்டா போட்டு கேட்டேன்? முட்டை தானே கேட்டேன்.
1: அது சரி.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

நாளை இரவு மணி 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடியும் மதிப்பு கூட்டலும். மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பநல்லூர் எஸ் எஸ் பழனியப்பன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823111 அல்லது 2994840 அல்லது 2995850 அலைபேசி எண் 9566427231. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இன்று முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள தலைப்பு உங்களை பற்றி ஒரு வார்த்தை. இந்த தலைப்பில் நீங்கள் முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இது காற்றில் வரும் கானம்.
1: நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி. சுந்தரி.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய இணையும் நம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: அன்ப அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்வது திருவாரூர் மாவட்டம் திருப்பியூர் மாவட்டம்.
0: ஐயா, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: படம் நாடோடி தென்றல், பாடல் மணியே மணிக்குயிலே. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சார்.
0: நன்றி ஐயா. பாடல் கேட்போம்.
2: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வந்தாச்சு உங்கள்

0: மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய நேயம் நம் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: அகமன்ல மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் சார்.
4: என்ன பாடலமா கேட்க விரும்புறீங்க?
5: காதல் ரோஜாவை படத்துல இருந்து நினைப்பு வரம் கேட்ட அந்த பாட்டு.
4: நீங்கள் விரும்பிய பாடல் நமது பண்புடையில்.
5: நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0433682311 அல்லது 2999480 அல்லது 2999580 அலைபேசி எண் 9564272731. நிகழ்ச்சியில் இன்று முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள தலைப்பு உங்களை பற்றி ஒரு வார்த்தை. இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலம்.
4: காரை பண்பலைக்கும் மண்பள்ளம் கொண்டாரி போறதுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த இரவு நேரத்தில் இன்னிசை தமிழ் போடும் காரைக்கால் பண்பலைக்கும் அன்புள்ள கொண்டாரி போறதுக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன்.
0: ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
4: இந்த பொன்வளைச்சம் போட்டு வைத்த தங்க கூட ஊருக்கு நீ மவுடம். இந்த பாடலை புஷ்பவனம் முத்திருக்காங்க. நன்றி.
0: பாடல் கேட்கும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலம். ஐயா, யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்.
0: குழந்தைநாதன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எப்படி தோண்டாலும் எந்த வேலைக்கு போனாலும் சரிதான், இந்த நிகழ்ச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா துள்ளி வரும் பாட்டுங்கிற மாதிரி தோண்ட நேயர்களையும் அதாவது தூங்காமல் கேட்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான்.
0: சரிங்க.
1: இந்த நிகழ்ச்சியில கடலோர கவிதைகள் சொல்லக்கூடிய படத்துல இருந்து போடி நடையா போறவரு.
0: சரி,
1: இந்த படம் வந்து கும்பகோணத்துல பாத்தேன், அந்த ஞாபகத்துக்காக இந்த பாட்டு வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றிங்க குழந்தைநாதன் ஐயா.

0: நேர்களை, முகநூல் பக்கத்தில் நாம் கேட்கப்பட்டிருந்தோம் உங்களை பற்றி ஒரு வார்த்தை. அதுக்கு நம்முடைய ஏராளமான நேயர்கள் பதிவிட்டிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், கார்பெண்டர் வேலை செய்கிறேன் சார், மற்றபடி ரொம்ப அமைதியானவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன், என்னை பற்றி ஒரு வார்த்தை. நான் ஒரு தையல் கலைஞன், 50 வருடமாக இந்த தொழில் செய்து வருகிறேன். ஆள் பாதி ஆடை பாதி, பலரை ஆடையால் அழகுபடுத்தி இருக்கிறேன்னு நினச்சிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமுகன் நினச்சிருக்காங்க. காரைக்கால் மாவட்டம் பரிச்சுக்குடி வவுசி நகரில் கலியபெருமாள் கமலம், இருவருக்கும் பிறந்த கலையரசி கலாவதி நான்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அனுப்பியிருக்காங்க. அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம், நான் ஒரு தையல் கலைஞர், 30 வருடமாக வேலை செய்து வருகிறேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. காரைக்கால் வானொலியோடு ஆரம்ப நாள் முதல் தொடர்ந்து வருகிறேன்னு இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது அனுப்பியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஒரு இல்லத்தரசி, என் கணவர், நான், எங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஒரு கலகலப்பான பொண்ணு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னை பற்றி சொல்லிக்கொள்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க சார்னு அனுப்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக இருக்கும். நாழிகள் பட்டி எழில் முத்துசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. கைத்தொழில் பெருமை கொள்பவன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஒரு கேஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ், 20 ஆண்டுகளாக உரிய கடையில் வேலை பார்த்து வருகிறேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, நிமிடத்தை நேசிப்பவன் ஒருவரையிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. போராடும் குணம் கொண்டவன் அனுப்பிச்சிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன் அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, இப்பொழுது பாடல் கேட்போம்.
1: போறவரே பொறுத்திருங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேரம் 8:44. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
6: காரைக்கால் நளினி.
0: என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
6: என்ன படத்துல இருந்து?
0: உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி.

0: முட்டிக்குமா?
1: அடிப்போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
2: அடிப்போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு. பலவிருக்கிறோம் பலவிருக்கிறோம் பள்ளியம்மா.
3: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் ரம்ணீகர். வணக்கம்
4: சார். வணக்கம் சார், நான் கூர் வணக்கிறேன். யார் முருகேசன் சார்?
3: முருகேசன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
4: உரிமைகீதன் படத்துல மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதங்கிற பாட்டு சார். வாய்ப்பு நன்றி. வணக்கம் சார்.
3: நன்றி. உங்கள் விருப்ப பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து வரும், கேட்போம். நாளை காலை மணி 9 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் இதனை ஒடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு புள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு புள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: உங்களை பற்றி ஒரு வார்த்தை முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டதற்கு பதிவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய நேயர்கள். MNNMP நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறைவில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இரவு வணக்கம்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து திருவாரூர் குடிக்கால் பாளையம் ஷாகுல் கமிது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. மேலவடுதுறை சிவப்பு விஜயராகவன் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளில் காரைக்கால். மேலவடுதுறை சிவப்பு ராஜினும் வானொலி இசை பயணத்தில் இன்று வரையில் நான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஒரு மேஜிக் கலைஞன், இதுபோக ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். எனக்கு முதலில் கை கொடுத்தது மேஜிக் தொழில்தான், பிறகுதான் ஆசிரியர் பணி. ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சிராணி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து காரைக்கால் நளினி அனுப்பியிருக்காங்க. நான் சாதிக்க பிறந்தவள், எப்பொழுதும் சிறு புன்னகையோடு கடந்து செல்வேன், என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன் அனுப்பிச்சிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு இல்லத்தரசி, கொஞ்சம் நேர்மை, கொஞ்சம் உதவி செய்கிற குணம், இன்னும் எல்லாமே கொஞ்சம் என்னிடத்தில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ் குறிப்பிட்டிருக்காங்க. ஐயா, நான் ஒரு விவசாயி, விவசாயம் செய்து வருகிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அனுப்பியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். வேலை நேரத்தில் எனது பொறுப்புகளை முழு கவனத்துடன் ஒழுக்கத்துடனும் மேற்கொள்வதால் சற்று கண்டிப்பாக இருப்பேன், ஆனால் வேலை நேரத்தில் வெளியே அனைவரிடமும் அன்பாகவும் கலகலப்பாகவும் பழகுவேன்னு அனுப்பியிருக்காங்க. நாம் உங்களை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடுங்கும் பொழுது நிறைய தகவல்கள் இருக்குது. சரி, பரவாயில்ல. வணக்கம், வணக்கம் சார். மேமாத்தூர் அமுதா சேகர், எங்கள் வீட்டில் மாடு நாய் கோழி உள்ளது, இவர்கள் மீது அதிகமான அக்கறை பார்த்து கொள்வீன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அனுப்பியிருக்காங்க. எல்லோரிடமும் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ் அனுப்பியிருக்காங்க. நாரூர் அலோன்ஸ் அலோன்ஸர் 1967 பல தலைவர்களுக்கும் பல வர்த்தக நிறுவனங்களுக்கும் பல ஆலயங்களுக்கும் விளம்பரம் செய்து எல்லோருடைய மதிப்பையும் ஆதரவையும் பெற்று இருக்கிறேன்னு அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காங்க, எளிமையானவள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சிமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.

0: ராஜகுலநிலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த போது வந்தியத்தேவன் மீது குளிர்ந்த காற்று வீசுகிறது. அதை உணர்ந்து தான் ஒன்று பொக்கிஷ நிலவரையில் போய் அந்த சுரங்கப்பாதை முடிவில் இருப்போம் அல்லது அரண்மனை அந்த புறத்தில் போய் அந்த பாதை முடியும் என்று அவன் கருதி கொண்டான். திடீரென்று 1000 கொள்ளிக்கண்கள் அவனை உற்று நோக்குவது போல ஏகப்பட்ட பயங்கர விலங்குகள், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, வௌவால், ஆந்தை என ஏகப்பட்ட கொடிய விலங்குகள் அங்கே இருந்தன. அனைத்தும் தன்னை தாக்க தயாராக இருப்பது போல அவன் கருதி கொண்டான். திடீரென்று ஒரு முதலை அங்கே கிடந்தது. வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறது. முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறுந்தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது என்று மலைத்துப் போனான், மருண்டு போனான் வந்தியத்தேவன். அம்மா, பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் அவன். தன்னை சூழ்ந்திருந்த அந்த மிருகங்களெல்லாம் உயிருள்ள மிருகங்கள் அல்லவென்பதை உணர்ந்தான். சம்புவரையர் குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறன் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொண்ட மிருகங்களில் சிலவற்றின் தோலை பதன்படுத்தி உள்ளே பஞ்சும் வைக்கோலும் அடைத்து உயிர் விலங்குகளைப் போல வைத்திருக்கும் வேட்டை மண்டபம் ஒன்று அந்த மாளிகையில் உண்டு என்று கந்தமாறன் கூறியதும் நினைவுக்கு வந்தது. அந்த வேட்டை மண்டபத்துள் இப்போது தான் வந்திருப்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். ஆயினும் முதலில் ஏற்பட்ட பீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரமாயிற்று. பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான், தொட்டு பார்த்தான், அசைத்து பார்த்தான், மிதித்தும் பார்த்தான். அந்த மிருகங்களுக்கு உயிரில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டான். பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான். வந்த வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது. அதை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டு வழியே செல்வதா, அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று

கண்டுபிடிப்பதா? வேறு எந்த அறைக்குள்ளேனும் இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா? சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான். வெளிப்படையாக தெரியும் கதவு ஒன்றுமில்லை. சுவர்களையெல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக வந்தியத்தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது. இந்த அனாவசியமான காரியத்தில் பிரவேசித்து இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று ஆத்திரமாத்திரமாக வந்தது. சுவர்களின் ஓரமாகச் சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானையின் முகம் துதிக்கையுடனும் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். நாசமாய்ப்போன யானையே, நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினான். யானை பேசாதிருந்தது. உயிருள்ள யானையே பேசாது. உயிரில்லாத நாரும் உமியும் அடைத்த யானை என்ன செய்யும்? துதிக்கையை கூட ஆட்டாமல் சும்மா இருந்தது. என்ன நான் கேட்கிறேன், நீ பேசாம இருக்க என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான். அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது. தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டியிருந்த யானையின் காது அசைந்தது. அசைந்தது மட்டுமல்ல, மடங்கி நகர்ந்து கொடுத்தது. அங்கே சுவரில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அடங்கா வியப்புடன் வந்தியத்தேவன் அந்த துவாரத்துக்கு அருகில் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான். பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அது ஓர் இளம் பெண்ணின் முகம், கரிய நிறத்து அழகிய முகம். அந்த முகத்திலிருந்த பெரிய கண்கள் இரண்டும் விரிந்து விழித்து கொண்டிருந்தன. ஆச்சரியம், ஆச்சரியம்! அந்த பெண்ணின் முகத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் தன்னுடைய முகத்தையும் கண்டான். ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க எத்தனித்தால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ, அந்த நிலையில் வந்தியத்தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான். ஏற்கனவே அகன்று விழித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்கள் இப்போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின. வியப்புடன் சிறிது பயமும் அந்த பார்வையில் பிரதிபலித்தது. ஒரு கணம் அந்த பெண் முகம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த கணம் அவள் தன் செக்கச் சிவந்த இதழ்களை குவித்து கூ என்று சத்தமிட்டாள். வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றி கொண்டது. அந்த திகிலில் யானை தந்தத்திலிருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான். அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது. துவாரத்தையும் காணோம், பெண்ணையும் காணோம். சில்வண்டுகள் ரீங்காரம் போல காதை துளைத்த கூ என்ற அந்த பெண்ணின் குரலும் கேட்கவில்லை. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்கச் சிறிது நேரமாயிற்று. தான் கண்ட தோற்றத்தை பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண், தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாக பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. நாலைந்து மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போலிருந்தது. இரண்டு மூன்று வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனை பற்றி அவளிடம் கூறுவான். அவனுடைய வீரதீர சாமர்த்தியங்களைப் பற்றியும் புத்தி சாதுரியத்தை பற்றியும் வானளாவ புகழ்வான். அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் வியந்து வர்ணிப்பான். அவன்தான் உனக்கு சரியான கணவன், துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவன் என்பான். இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டுமென்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும். அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள், அவனுடன் சண்டை பிடிப்பாள். இப்படி வெறுமனை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் அழைத்து கொண்டுதான் வாயன், அவன் சாமர்த்தியத்தை பார்த்து விடுகிறேன் என்பாள். ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவி கொண்டிருப்பான். மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள். அவளுடைய அந்தரங்க தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வாணர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள். இத்தகைய இனிய பகற்கனவுகளுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஓர் இடையூறு நேர்ந்தது. கந்தமா

0: வேறு ஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான். வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்துமற்ற அந்த அநாதைப் பையனை மறந்துவிடு என்று கூறலானான். தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மணம் புரிந்து கொடுக்கப் போவதாகவும் கூறினான். மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று ஜாடை மாடையாகச் சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் மூன்று உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும், அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை. வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சமணிந்து சாமியாராகப் போவதாகச் சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள். போதாதற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள். தங்களுக்குத்தான் நாகரீகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள். தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கடம்பூர் நடுநிசை கூட்டம் நடந்து முடிஞ்ச மறுநாள் காலை வந்தியத்தேவனும் கந்தமாறனும் பேசிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். என் தங்கையை நீ மறந்துடு, பெற்றோர் அவளை வேறு இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க, அவளும் சம்மதிச்சிட்டான். இப்படி கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டான் அல்லவா. இந்த வாழ்த்தோடு முடியலை, இந்த நெடுங்கதையில் அவளுடைய பங்கு தொடருதுன்னு உணர்த்தி நம்ம வியப்பில் ஆழ்த்திடுறார் ஆசிரியர். பொதுவாக தானிய விதைகளின் புறத்தோல் உலர்ந்தும் கடினமாகவும் இருக்கும், இது உமி எனப்படும். கடினமான வெளிப்புற பாதுகாப்பு கூடுன்னு சொல்லலாம். தவிடு என்பது தானியங்களை அரைச்சு எடுக்கும்போது கிடைக்கிற துகள் போன்ற கழிவு பொருள். இதை விதையை மூடியிருக்கிற ஊட்டச்சத்து கொண்ட மென்மையான உட்புற அடுக்குன்னு குறிப்பிடலாம். உமி பெரும்பாலும் எரிபொருளாகவும் உரமாகவும் பயன்படுது. தவிடு சிறந்த கால்நடை தீவனம், சமையல் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. யானையின் காது உருவத்துக்கு ஏற்றது போல பெரிய விசிறிகளை கொண்ட உறுப்பு. ஒலிகளை கேட்க உதவுவது மட்டுமன்று உடல் வெப்பநிலை சீராக வச்சுக்கவும் உதவுது. மெல்லிய நரம்புகள் எறும்பு போல சிறு பூச்சிகளின் வரவை உணர்த்திடும். இந்த விசிறிகள் அசைஞ்சு அதையெல்லாம் விரட்டிடும். ஆனால் சம்பூரையர் மாளிகை வேட்ட மண்டபத்து யானை அசைந்து மடங்கி நகர்ந்து இப்படி என்னெல்லாமோ பண்ணுதே, இதனால தான் மாயாஜாலங்கிறார் கல்கி. மேகலை பெண்கள் இடையில் அணிகிற ஆபரணத்தை குறிப்பது. வேறு பெயர்கள் காஞ்சி, ஓட்யானம். தமிழ் அன்னைக்கு கார் சிலம்பாக சிலப்பதிகாரம், இடையணியாக மணிமேகலை, கழுத்தணியாக நவமணிகளால் ஆன மாலையாக சீவக சிந்தாமணி, கைவளையாக வளையாபதி, காதணியாக குண்டலகேசி. இப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் விளங்குவது அனைவரும் அறிந்ததே. நாம் வாழற நிலத்தின் இடைப்பகுதியாக இருக்கிற காஞ்சி அங்கு அணிய பெறும் மேகலையாக திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாகரிகம், நகர், நகரம் இவற்றை அடிப்படையாக கொண்டு உருவான சொல். பொதுவாக கண்ணோட்டம் என்கிற அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வை, பெருந்தன்மை, கேண்மை இதையெல்லாம் உள்ளடக்கியது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த நற்றிணை பகுதி சிந்திக்கத்தக்கது. முன்பு பழகின நண்பர் அன்பின் காரணமாக நஞ்சை தந்தாலும் விரும்பி உண்ணுவாங்க உயர்ந்த பண்பும் கண்ணோட்டமும் கொண்டவங்க. ஹட்டம், அடம் வேர்ச்சொல் ஹட், பிடிவாதம் தன் முரண்டு. அடம் பிடிப்பது, பிடிவாதம் பண்ணுவது, விடாப்பிடியாக இருப்பது, முரண்டு பிடிப்பது. மொத்தத்தில் இசையாத கீழ்ப்படியாத போக்கு. என்னங்க இன்னொரு பூங்குழலியா

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: சிந்தனை துளி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. இன்றைய விழிப்புணர்வு, நாளைய பசுமை உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இதயத்திற்கு இறக்கை கட்டி பறக்க வைக்க இதய கீதங்களாய் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: அனு
2: மருத்துவமனை உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல்

ஒருதலை ராகம். 1980 ஆண்டு வெளியான இத்திரைப்படம் கதை திரைக்கதை எழுதி பாடல்கள் இசையமைத்து இயக்கியிருந்தார் டி ராஜேந்தர் அவர்கள். நாயகனாக நடிகர் சங்கரும் நாயகியாக நடிகை ரூபாவும் நடித்திருந்தார்கள். 1980களில் மிக பிரபலமாக ஓடிய படமும் பேசப்பட்ட படமும் ஒருதலை ராகம். இன்று அத்திரைப்படத்தில் இருந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்களாக பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 9:45. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக ஒருதலை ராகம்

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 9:55 நிமிடம். ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் ரோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
13: வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறார் பாரதி. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம். ஒரு இளைஞன் ஞானி ஒருவரிடம், நான் எத்தனையோ முயற்சிகளும் தொழில்களும் செய்தும்

0: என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை. இப்போதெல்லாம் எதை செய்ய நினைத்தாலும் தோற்றுவிடுவோமோ என்ற பயமே முதலில் வருகிறது. மீறி நான் ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்தாலும் அது தோல்வியையே தழுவுகிறேன். எனக்கு நல்ல தீர்வு ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, 2 நாட்களுக்கு நீ குதிரையை பற்றி நினைக்கவே கூடாது, 2 நாட்கள் கழித்து என்னை வந்து பார் என்றார். இளைஞருக்கோ எதுவுமே புரியவில்லை. எதற்காக குதிரையை பற்றி நினைக்க கூடாது? குதிரைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏதாவது குதிரைக்கு தீங்கு விளைவித்திருப்பேனோ என்றெல்லாம் பலவாறு யோசித்தவாறே வீட்டுக்கு சென்றான். இரவு உணவு சாப்பிடும் போது கொல்லைப்புறத்தில் குதிரை ஒன்று கனைக்கும் சத்தம் கேட்டது. அவனிடத்தில் குதிரையே இல்லை. இரவு தூக்கத்தில் நிறைய குதிரைகள் அவனை சூழ்ந்து இருந்தன. காலையில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டுக்கொண்டே கண்விழித்தான். 2 நாட்களாக அவன் குதிரைகளோடையே பயணித்தான். 2 நாட்கள் கழித்து ஞானியிடம் சென்ற அவன், என்னால் குதிரைகளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் குதிரைகள் என்னை துரத்தி வருகின்றன. அந்த குதிரைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுவே உன்னை வந்தடையும். குதிரையை பற்றி நினைக்க கூடாது என்பதற்காக குதிரையையே எப்போதும் நினைத்தாய். அதுபோலவே தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக தோல்வியை பற்றியே எப்போதும் நினைத்தாய். அதுவே உன்னை வந்தடைந்தது. நன்மையை பற்றி நினைத்தால் நன்மையை பெறுவாய் என்றார். தத்துவ ஞானி சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் வெற்றிக்கான சூத்திரம் என்ன என்று கேட்டார். அவர் அருகில் இருந்த குளத்தில் அந்த மாணவனை தள்ளிவிட்டார். அவரே சிறிது நேரம் கழித்து, நீச்சல் தெரியாத அந்த மாணவனை காப்பாற்றி கரை சேர்த்து நீரில் மூழ்கி கொண்டிருந்த போது நீ எதையெல்லாம் நினைத்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன், நான் உயிர் பிழைப்பது ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தேன் என்றார். சாக்ரட்டிஸ் சிரித்து கொண்டே கூறினாராம், வெற்றியை பற்றி நினைத்து கொண்டிருப்பது ஒன்றே வெற்றி பெற முதல் வழி என்றாராம். ஈர்ப்பு விதிப்படி நாம் எதை சிந்திக்கிறோமோ அதற்கேற்ற நிகழ்வுகளையும் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் அனுப்பும். நேர்மறையான எண்ணங்களால் நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகின்றன, அவை செயல்களாக மாறுகின்றன. அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர். ஜன்னல் கம்பிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அப்படித்தான் எப்போதும் எதிர்மறையாக சிந்திப்பதும். எண்ணங்களை அழகாக்குங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சுல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமாயதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

எல்லா காலத்திலும் சிறந்த நடிகராகவும் எல்லா நடிகர்களுக்கும் சிறந்த நடிகராகவும் உதாரணமாகவும் இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தனக்கென மக்கள் மனதில் முத்திரை பதித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரது நினைவு நாளில் நினைவு கூறும் விதமாக அவர் நடித்த திரைப்படங்களில் இருந்து இன்று பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 10:15 நிமிடம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் நினைவு கூறும் வகையில் அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: நாளை காலை மணி 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் பாடலின் படம் டாக்டர் சிவா.

நேரம் 10:32, காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் நினைவு கூறும் விதமாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டு இருக்கிறோம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

அவள் இரக்கமில்லாதவள் என்று. படுக்கையன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

நேரம் 10:46. காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் நினைவு கூறும் விதமாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டு இருக்கிறோம்.

0: சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்.
1: ஒலித்த பாடலின் படம் பாவமடிப்பு, ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் ஆலயமணி.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் இதுவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் நினைவு கூறும் விதமாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டோம். நிறைவு பெறுகிறது இரவு மலரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளி. செல்வி வி சுஷ்மீதிய பங்கேற்கும் நிகழ்ச்சி. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடிசர் சிட்டியாரங்க ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:05 கோபால் பல்படியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சில மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், வெற்றிக்கு அவசியம் கடின உழைப்பா புத்திசாலித்தனமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 திருவாரூர் OITP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனத்தின் அசத்தல் சந்திப்பு. 11:30 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்குபெறும் சிறுமி செல்வி வி சுஷ்மிதி. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் அச்சானி. புகைப்பட கலைஞர் தேவூர் கே ராஜலட்சுமி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்படியின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உணவும் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் மேட்டுக்கடையிலிருந்து நேரலையாக. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: and the Netherlands to be held from the 15th of next month. Ace defender and drag flicker Harmanpreet Singh will lead the Indian side. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. துயிலும் முன் தன்னம்பிக்கை பொன்மொழி. காலத்தில் செய்வதை தள்ளி போட வேண்டாம், தாமதத்தால் தீய முடிவுகள் ஏற்படும். சொன்னவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். கேட்டது துயிலும் முன் தன்னம்பிக்கை பொன்மொழி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.